வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம், விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமா இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜெபம், யாரையுமே தூங்க விடல, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு தர்மியான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா, அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிதாவே, உம்மை நேசிக்கிறேனப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

மறித்து நம்மை அவருக்கென்று அவர் வேர்பிரித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்கென்று ஒரு புதிய சந்ததியாய் நாம் எழும்பியிருக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்திராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்

கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேதனைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, தொல்லைகளோ, வியாதிகளோ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே. உங்களை அழைத்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அற்புதம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளி வீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம் புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம் ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம் ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கும் புதிய ஆண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வளர். புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே, நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய், நீ வருக வருக. நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா, இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். அதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார், கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

நேயர்களே, என கம்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு ஒரு அறிவித்தல். கடந்த 2 ஆண்டுகளாக 87 நாடுகளில் வெற்றி நடை போட்ட சங்கமம் வானொலியானது தேவனுடைய கிருபையால் வரும் தை முதலாம் நாளில் 3வது அகவைக்கு காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து வரும் நோக்கத்தோடு 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானொலி. இயேசு கிறிஸ்துவில் சங்கமமாய் ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், தேவ செய்திகள் என்று தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம். சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். சங்கமம் வானொலி பற்றிய ஒரு அறிவித்தல் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 2236 8 7

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுமே. படுவோமா? Thank you, Lord.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123, மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: பதினெட்டாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்கு தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப் போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷர் போய் தேசமெங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வட பக்கமாய் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். அங்கே இருந்து அந்த எல்லை பெத்தேல் ஆகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோத் அதாருக்கு தாழ்வான பெத்தரோனுக்கு தெற்கே இருக்கிற மலை அருகே இறங்கும். அங்கே இருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத் பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத் எயாரிம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. தென் எல்லை கீரியாத் எயாரீமின் முடிவில் இருக்கிறது. அங்கே இருந்து எல்லை மேற்கே போய் நெத்தோவாவின் நீரூத்துக்கு சென்று அங்கே இருந்து ராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எபூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கே இருந்து என் ரொகேலுக்கும் இறங்கி வந்து வடக்கே போய் என் சேமேசுக்கும் அங்கே இருந்து அதுமீம் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கே இருந்து ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய்ப்போய் அராபாவுக்கு இறங்கும். அப்புறம் அந்த எல்லை பெத் ஓக்லாவுக்கு வடபக்கமாய்ப்போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்பு கடலின் வடமுனையிலே முடிந்து போம். இது தென் எல்லை. கிழக்கு புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்திரம். பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ, பெத் ஓக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு, பெத் அரபா, சமராயிம், பெத்தேல், ஆவிம், பாரா, ஓப்ரா, கேபார், அமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. கிபியோன், ராமா, பேரோத், மிஸ்பே, கிப்பிரா, மோத்சா, ரெக்கேம், இர்பேயேல், தாராலா, சேலா, ஏலேப், எருசலேம் ஆகிய எபூசி, கிபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள்
1: எசாயா 24 அதிகாரம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மன கழிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடே திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும், திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும், பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்து இருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்தி இருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை விழுக்கும் திசையிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான், படுகொலியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலைப் போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும், பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாய் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவருடைய எபிரேயர் 6 அதிகாரம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த எபிரேயர் 7 அதிகாரம். இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராயிருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை ஒன்றும் சொல்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேல் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததன் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு வினையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது.
2: Recording stopped. Recording in progress.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயல் போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கே ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய் தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே, இதோ உன் நாட்களோடே 15 கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே சூரிய கடியாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும் பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காண செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காண செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் தாவீது 18 சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார், அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று. இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்றுத்தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் 1வது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, நீ சொன்னபடி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லேலூயா, சூத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களுக்குள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தாருக்கு அல்ல, இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அழைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களிலே செல்லும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசியோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் இந்த நாட்களிலே மோசியோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரீர் சொன்னது உண்டோ என்று சொல்லி இந்த நாட்களில் மோசி அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ அல்லேலியா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கும் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தனர். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கத்திர வருகிறார். இன்றைக்கு அல்ல, நேற்றைக்கல்ல, அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வழியிலே அவர் நம்முடைய நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அன்று மோசைக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும் படிக்கு அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசையை எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கிற வேளையிலே, அழிக்கப் போகிற வேளையிலே, அங்கே மோசையை விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே, அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன்தான் இன்றைக்கும் நம்மோடு கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களில் இருந்து விசுவாசியுங்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கத்திராசி

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இன்றைய நாளிலும் சபை கூடி வருதலை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைவது, நாளுக்கு நாள் பலப்படுவது, நாளுக்கு நாள் உயர்வடைவது, நாளுக்கு நாள் மேன்மை அடைவது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பரண சொந்த குமாரனை நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்தில் வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர், தன் சொந்த சரீரத்தையே கொடுத்தவர். பணத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா? பெருக்கத்தை தராமல் இருப்பாரா? சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா? மீட்பை தராமல் இருப்பாரா? ரோமர் 8:32 பவுல் சொல்லுகிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றை அருள்வது நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வேலையை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, வருமானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, சமாதானத்தை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது, மீட்பை தருவது, விடுதலையை தருவது, உயர்வை தருவது, ஆசீர்வாதத்தை தருவது, அது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ற தலைப்புல நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். 4 காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, உயர்வு, மேன்மை வரும். நல்லா தெரிஞ்சவங்க நம்முடைய திறமையில ஒண்ணுமே ஆகாது. நம்மளுடைய நல்ல வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அதெல்லாம் லவீகமானது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அறிவு விலையேறப்பட்டது, தேவன் தருகிற புத்தி விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பட்டது. கரங்களை கட்டி கர்த்தரை வெளிப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது. அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், சரிங்களா? அப்ப கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக அறிந்திருப்போமானால் நம் ஆசீர்வாதத்திலே முன்னேறி செல்லலாம். யோவான் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் உங்களை மகிமைப்படுத்தும், சத்தியம்தான் உங்களை மீட்கும், சத்தியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்வதற்கு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு வளரணும், இயேசுவை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். சும்மா முழங்கால் படி போட்டு உபவாசம் இருந்து கூப்பாடு போட்டு குமரி ஒப்பாரி வச்சு அழுகிறதுனால என்னமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. வசனம் இல்லாமல், வசனம் இல்லாமல், வசனத்துக்கு கீழ்படியாம நீங்க எத்தனை உபவாசம் போட்டு கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பி அதனால எந்த பலனுமே கிடையாது. ஆமென். உபவாசம் நல்லது, ஜெபம் நல்லது, விசுவாசம் நல்லது. இதற்கு மூன்றுக்கும் முதன்மையானது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் இல்லாமல் உன் உபவாசத்துக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஓ விசுவாசத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஓ ஜெபத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஓ ஆராதனைக்கு அபிஷேகத்துக்கு வெற்றி கிடையாது. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லா வெற்றியுமே புதைந்து கிடக்கிறது. அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமா. முதலாவது வாசிப்போம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானமா இருக்கணும். அதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள சமாதானமான வாழ்க்கைக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசித்து தியானிக்கிறவங்கள் பாக்கியவான்கள். யோசுவா முதலாம் அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாயில வச்சு பேசணும். இப்ப என்ன, வாயை வந்து இந்த நியாயப்புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுக்கு. அப்ப நம்ம வாயில என்ன இருக்கு இன்னைக்கு? விடிஞ்சா அடைஞ்சா உலக பிரகாரமான பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, உறவுகளை குறித்த பேச்சு, கவலையை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு. கர்த்தருடைய வார்த்தை வாயில கிடையாது, இருதயத்துல கிடையாது. வாயில பேசுறதெல்லாம் உலக பிரகாரமான பேச்சு, வாழ்க்கையை குறித்த பேச்சு, பிள்ளைகளை குறித்த பேச்சு, எதிர்காலத்தை குறித்த பேச்சு, கடனை குறித்த பேச்சு. இப்படி பேசி கொண்டிருப்போமானால் ஆசீர்வாதம் வராது, விடுதலை வராது, சமாதானம் வராது. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்துடைய வேதத்தை இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டு பேசி கொண்டப்பால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2:3 கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, என்னது? கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழிகள் வாய்க்கும், உன் வியாபாரம் வாய்க்கும், உன் தொழில் வாய்க்கும், உன் குடும்பம் வாய்க்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், சமாதானமா இருக்கும், நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இதை விட்டுட்டு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து ஆல் நைட் பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்குன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. ஆல் நைட் பிரேயர் நல்லது, உபவாச ஜபம் நல்லது. வெளித்திருந்து ஜபிக்கணும், உபவாசித்து ஜபிக்கணும். உபவாசித்து ஜபிச்சாதான் இந்த சாதிப்பு சாசு, உபவாசத்தினால ஜபத்தினாலன்றி இந்த சாதிப்பு சாசு போகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. உபவாசித்து ஜபிக்கணும், ஆனா வசனம் இருக்கணும். அல்லேலூயா. வசனம் இருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் எழுதப்பட்டிருக்கணும், இருதயத்தின் பலகையில வசனம் பதிக்கப்பட்டிருக்கணும், இருதயத்துல வந்து வசனம் நிறைஞ்சிருக்கணும். யோவான் 7:37 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ள தந்து சீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வசனம் இருதயத்துல நிறைஞ்செறிஞ்சாதான் பிசாசை கட்ட முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும், பிசாசை தோற்கடிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இயேசுநாதரை பார்த்து பிசாசு சொன்னா, இந்த கல் நீ தேவனுடைய குமாரன் சொல்ல, இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும் சொல்லிருக்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, போஷணத்தினால இருதயம் ஸ்திரப்படாது, கர்த்தருடைய வசனத்தினால்தான் ஒருவனுடைய இருதயம் ஸ்திரப்படும், விசுவாசம் திறப்படணும்டா. வசனம் ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிற கேள்வின, விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும், இரவும் பகலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, படிக்கலையா? படிக்காதவங்க ஒரு டேப் ரெக்கார்டு வாங்க, ஒரு டேப் வாங்க, ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டேப் வாங்க. அல்லேலூயா. ஒரு வாக்குமேன் வாங்க, வசனத்தை யார்ட்டையாவது கொடுத்தா வசனத்தை பெண் டைவர்ல டேப்ல பதிஞ்சு கொடுத்துருவாங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வசனத்தை பூரா பதிஞ்சு கொடுத்துருவாங்க. வாக்குமனை போட்டு நீ ஃப்ரீயா இருக்கும் போது 1 மணி நேரம் வசனத்தை கேளு, காதுல கேளு, படிக்க தெரியலன்னு சொல்லாத, வசனத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு. அப்படி கேட்கும் போது ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் நல்லா கேளுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் இருக்கணும். என்னது இருக்கணும்? ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும். இது ஒரு விசுவாசிகிட்ட, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இது இருக்கணும். ஒரு கர்த்தருடைய வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாட்ச்மேன் இருக்கணும். அல்ல இல்லையா? இப்ப கர்த்தருடைய வேத புத்தகம் எதுக்கு இருக்கணும்? அதை இரவும் பகலும் திறந்து வச்சு வாசிக்கணும். தேவனோடு பேசுகிற சம்பாஷணைகள் கர்த்தருடைய வேத புத்தகம். பாடல் புத்தகம் எதுக்கு? அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி அவரை ஆராதித்து துதிப்பதற்கு பாடல் புத்தகம். அப்ப டைரியும் பேனாவதுக்கு கர்த்தர் பேசுகிற காரியங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற சொப்பனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற தரிசனங்களை எழுதுவதற்கு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசன வெளிப்பாடுகளை எழுதுவதற்கு, அவர் கொடுக்கிற ஆத்ம பாரத்தை குறித்து வைப்பதற்கு டைரியும் பேனாவும். டேப் ரெக்கார்டு நல்ல பிரசங்கிகள் வார்த்தையை கேட்கணும், நல்ல பிரசங்கிமாருடைய செய்திகளை ஸ்டோர் பண்ணி அந்த செய்தியை கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். மூத்தவங்க பெரியவன், சின்னவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவன் சொல்லப்பட்டிருக்கு வேதம். அப்ப நல்ல பிரசங்கிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பாருங்க இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்காங்க. சொன்னா அந்த காலத்துல ஓரல் ராபர்ட், கென்னத் கேன் சார்ச் முல்லர், பாலி அங்கிசோ, இப்படி பெரிய பெரிய பிரசங்கிமார்கள், டிஎல் மூடி, இப்படியாப்பட்ட பிரசங்கிமாருடைய ஒலிநாடாக்களை வாங்கி பணம் கொடுத்து வாங்கி அதை இரவும் பகலும் இரவும் பகலும் தங்கள் அறைக்கில கேட்டதுனால்தான் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளை கட்டியிருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் நிரம்பி வழிந்திருக்கிறது, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கணும். வேத புத்தகம் இருக்கணும், ஒரு பாடல் புத்தகம் இருக்கணும், ஒரு டைரியும் பேனாம் இருக்கணும், ஒரு ஒலிநாடா டேப் ரெக்கார்டர் இருக்கணும், ஒரு வாக்குமேன் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? பணத்தை இதற்காக முதலீடு பண்ணணும். எதற்கோ பணம் செலவழிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துல வளருவதற்கு, கர்த்தருடைய வசனத்துல வளருவதற்கு பணத்தை முதலீடு பண்ணும் போது நிறைய பணத்தை கர்த்தர் தருவார். நீங்க உழைச்சு முன்னேறலாம்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா முடியாதுங்க. வேலை செஞ்சலாம் முன்னேற முடியாது, தொழில் பண்ணியெல்லாம் முன்னேற முடியாது. கர்த்தர் இல்லாம ஒரு வேலையை வாய்க்காது, கர்த்தர் இல்லாம தொழில் வாய்க்காது, கர்த்தர் இல்லாமல் வாழ்க்கை வளம் பெறாது. வார்த்தையினால்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் சிருஷ்டிக்கப்பட்டது, வார்த்தையினால்தான் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப வார்த்தையினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப எனவே இரவும் பகலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து வாழும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழலாம். இரண்டாவது காரியம் வேத வசனங்களை தேடி வாசிக்கணுமா? வேத வசனங்களை எப்படி வாசிக்கணும்? தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும். சரிங்களா? தேடி தேடி வாசிக்கணும். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் சோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? தேடி தேடி தேடி தேடி தேடி வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? வசனத்தை தேடி தேடி வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப நம்ம வார்த்தையை, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கென்னத் கோப்லன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாராம், தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான பதில் ஆதியோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து, இரவும் பகலும் வாசித்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு, அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த பிரச்சனைகளை முறியடிச்சிட்டு தான் சமாதானமா இருப்பாராம். இப்படி 250க்கும் மேற்பட்ட முறையில் அவர் வேதத்தை வாசித்து தியானித்திருக்காரு. அதுக்கு கென்னத் கோப்லன், கென்னத் கோப்லன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப வசனத்தை தேடி தேடி தேடி வாசிக்கணும். வசனம் ஒரு கடன் வந்துருச்சா, கடனை குறித்து பயப்படக்கூடாது, கடனை குறித்து புலம்பக்கூடாது. உபாகமம் 28:12 ஏற்ற காலத்துல உன் தேசத்திலே மலையை வருஷிப்பேன், வானத்தின் மதங்களை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 15:5-6 உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக சாதிகளை ஆளுகை செய்வாய், நீயோ அவர்களை உன்னை ஆளுகை செய்வாய். இப்படி கடன்களை மேற்கொள்வதற்கான வசனத்தை எடுக்கணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். பேசணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேசணும், இதை விட்டுட்டு கடன் கடன் கடன் புலம்புறதுனால கடன் அடையாது. வியாதி வருதா, இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். 1000 தடவை சொல்லு, உட்காந்துக்கிட்டு 1000 தடவை சொல்லு. உடம்பு வலிக்குதா, மேல் வலிக்குதா, இடுப்பு வலிக்குதா, காலு வலிக்குதா, கை வலிக்குதா, 1000 தடவை உட்காந்துக்கிட்டு புலம்பாத. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாறு பண்ணுவார். இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிற 1000 தடவை சொல்லு. 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு, சுகமாவில 1000 தடவை சொல்லு. பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போவான். கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கரங்களை தடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து கயப்படாத. வேதம் என்ன சொல்றது? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லு, 1000 தடவை சொல்லு. என் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். 1000 தடவை சொல்லு. 10 மணி நேரம் போய் செங்கல் சூளையில வேலை பார்க்கிற, 10 மணி நேரம் மம்பட்டி எடுத்து வெட்டுற, 10 மணி நேரம் கல்லு கோபாரியில கல்லு உடைக்கிற, வேர்கள் தனியா ஓடுது 500 ரூபாய் சம்பளத்துக்காக. உனக்கு கோடிகளை லட்சங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், தேவனை நீ 1000 தடவை வசனத்தை சொல்லுவதற்கு உனக்கு சோம்பேறித்தனம் பண்ணால் ஆசீர்வாதம் எப்படி வரும், சுகம் எப்படி வரும்? மருத்துவர் உன்னை கைவிடுறான், நீ செத்து போவாப்பா, உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றான். வசனம் சொல்லுது 118:17 சொல்லு, 1000 தடவை சொல்லு. நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்துடைய செய்கைகளை விவரித்து பேசுவேன். 1000 தடவை சொல்லு. நீ சாக மாட்ட. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. எந்த வியாதியோட மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரவாதனை மேற்கொள்ள முடியாது, எந்த செய்வனை கட்டுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரவனை மேற்கொள்ள முடியாது, கடன் வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதோ தேள்களை வலு சற்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து 1000 தடவை சொல்லு. ஏன் புலம்புற? புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். அமேன் சொல்லு. அமேன். கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசித்து அதை தனக்கு சொந்தமாக்கி அதை அறிக்கை பண்ணு. தினந்தோறும் பேசு. வேலைக்கு போறத நிறுத்து. வேலை இல்லையா கவலைப்படாத. வசனத்தை வாசிக்கிறது வேலை, சிறந்த வேலை. வசனத்தை பேசுறது வேலை, அறிக்கை செய்யறது பேசுறது வேலை, ஆராதனை பண்றது வேலை. வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? வேலை இருக்கு. உன்னதமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நித்திய நித்தியமான வேலை இருக்குது. அந்த வேலை கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறது, தியானிக்கிறது, பேசுறது உன்னதமான வேலைங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக வேத வசனங்களுக்கு பயப்படணும். அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது, தேடி தேடி வாசிக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வராது. வசனத்துக்கு பயந்து வசனத்தின்படி வாழும் போதுதான் அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். என்ன செய்யணுமா? வசனத்துக்கு என்ன செய்யணும்? வசனத்துக்கு பயப்படணும். அல்லேலூயா. வசனத்துக்கு பயப்படும் போதுதான் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 66 ஏசாயா தீர்க்கதரிசி 66ல் 2வது வசனம், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நோக்கம் உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நோக்கம் இல்லாதவர்களை, நோக்கம் இல்லாதவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஒரு நோக்கம் இருக்கணும். கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக சாட்சி.

வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவி நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவி நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு பயப்படணும். கடைசியாக நாலாவது, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இரவும் பாலும் தியானிக்கிறது நல்லது, தேடி தேடி வாசிக்கிறது நல்லது, வேத வசனத்துக்கு நடுங்கிறது நல்லது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழணும். நீ பொய் சொல்லாதிருப்பாயாக இருக்கு, அப்ப பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீ திருடாதன்னு சொல்றது, நீ திருடக்கூடாது. நீ சோம்பேறியா இருக்கான்னு சொல்றது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறத ஆயத்தப்படுத்தணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க வாசிக்க சுறுசுறுப்பு உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், தன்னம்பிக்கை உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பலன் உண்டாகும். ஆமென். அப்ப வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். மத்தேயு 7 மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அத்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது நமக்கு நம்ம வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், விசுவாசம் கட்டப்படும், எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்றாரு, வசனத்தின்படி வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசி வசனத்தின்படி வாழாட்டி என்ன நடக்கும்? அதே மத்தேயு 7:26-27, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் இந்த மத்தேயு 7 உபாகமம் 28 ஒரு தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அது ஆவியான இத்தனை வருஷம் பைபிள் படிச்சேன், நைட்டு அதிகாலையில படிக்க இந்த வெளிப்பாடு கிடைச்சு. உபாகமம் 28 இந்த மத்தேயு 7 ஒரு தொடர்பு இணைப்பு இருக்கிறது. அப்போ உபாகமம் 28 அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவர்களுக்கு இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தன் இஷ்டத்துக்கு விக்கிரகாராதனை பண்றவங்களுக்கு இனி இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் அவங்க மேல வந்து பலிக்கும் அப்படின்றார். அதைத்தான் இங்க இயேசு சொல்றார். பரிசுத்தாவியான தோத்திரம். மத்தேயு 7:24-25, நான் சொன்னதை கேட்டு நடந்தா உன் வீடு கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் ஆசீர்வாதம் கட்டப்படும்ன்றாரு. நான் சொன்னதை கேட்டு நடக்கலன்னு சொன்னா உன் வீடு இடியும், உன் வாழ்க்கை இடியும், உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப உபாகமம் 28 மத்தேயு 7 ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன், பரிசுத்த ஆவியானவர்களை இணைத்து நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க, முடிவுரையாக, செபத்திலே அழுகையின் ஒப்பாரி சத்தம். இன்னைக்கு செபம்ன்ற பேர்ல ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது தேசத்துல. சபைக்கு போங்க, அங்க ஒப்பாரி சத்தம், ஐயா அது இல்லையா, இது இல்லையா, அப்படி இல்லையா, இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, பணம் இல்லையா, என் பிள்ளை இப்படி தெரியும், அப்படி தெரியும், ஒப்பாரி சத்தம். ஒரு உபவாச ஜபத்துக்கு ஜபிக்கலாம்னு போனா அங்க உப்பாரி சத்தம். ஐயா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன், வியாதியா கிடக்கேன், பலவீனமா கிடக்கேன், குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஆண்டவர் என்னை கைவிட்டது போல தெரியுது, ஐயா ஐயா ஐயா, ஒரே கூப்பாடு ஒப்பாரி சத்தம் தான் உபவாச ஜபத்துல. சரி, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு, அங்க போய் விழித்திருந்து ஜபிக்கலான்னு ஒரு ஆல் நைட் பிரேயர் போனா அங்கேயும் ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது. அல்லேலூயா. தேவன் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில ரத்தம் சேர்த்து இந்த கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுடைய ஒப்பாரி சத்தத்தை கேட்டு அவர் துக்கப்பட்டு போய் கிடக்கிறார்.

அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக, விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக, விசுவாசமான ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியில குப்பையை கொட்டுவது போல பிரச்சனைகளை கொட்டி கொண்டு கூப்பாடு போட்டு அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கிறிஸ்தவர்கள் தோல்வியடைகிறார்கள், ஊழியக்காரர்கள் தோல்வியடைகிறார்கள், அவர்கள் பலவீனம் அடைகிறார்கள், இயேசுவை மறுதளிக்கிறார்கள், பின்மாற்றம் அடைகிறார்கள், குறைந்த வயதிலே மரிக்கிறார்கள். யோவான் 10:10 நிறைவேறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வாரான், நானும் அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. ஜெபம் என்பது வசனத்தை எடுத்து வைத்து வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையாதான் ஜெபம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதுதான் ஜெபம். பிரச்சனைகளை கொட்டுவது அல்ல. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்றாரு. விழித்திருந்து ஜபம் பண்றது, அப்ப சோதனை வராத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. என்ன சொல்றது? விழித்திருந்து அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை தியானிப்பது, அதுதான் ஜபம். அல்லேலூயா. குறைகளை சொல்லி, குற்றங்களை சொல்லி, பலவீனத்தை சொல்லி, வியாதிகளை சொல்லி, தடுமாற்றத்தை சொல்லி கூப்பாடு போட்டு கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைப்பது ஜபம் அல்ல. அல்லேலூயா. தேவனை துதிப்பது ஜபம், தேவனை ஆராதிப்பது ஜபம், தேவனை பாடுவது ஜபம், தேவனை மகிமைப்படுத்துவது ஜபம், தேவனை உயர்த்துவது ஜபம், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது ஜபம், தியானிப்பது ஜபம், அந்த வார்த்தையை பேசுவது ஜபம், விசுவாசிப்பது ஜபம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை செய்தவர்கள் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் இதை செய்யாத ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கெட்டு போய் அலைகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கரங்களை தட்டி கர்த்தருக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. நம்ம வளரப்போறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்துல வளர்றோம், இயேசுவை அறிகிற அறிவுல வளர்றோம். சொல்லுங்க, நான் சத்தியத்தில் வளருகிறேன், இயேசுவை அறிகிற அறிவிலே வளருகிறேன், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு கடன் இல்லை, என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி உள்ளவன், நான் சமாதானத்துக்குரியவன், வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, உயர்வு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம்.

அவருக்கு கூற இல்லையே. பரலோகத்துக்கு நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விலையேறப்பட்ட அப்படி அன்புக்காக நன்றி, விலையேறப்பட்ட அப்படி வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கு சபை கூடி வருவதற்கு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள் முதியோர்கள் குடும்பஸ்தர்களுக்காக நன்றி. நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்தில் விருத்தி அடைகிறோம், விசுவாசத்தில் விருத்தி அடைகிறோம். நாளுக்கு நாள் எங்கள் சபை வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், வசன வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். கட்டாயம் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு துணை செய்கிறீர். சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளரும்படிக்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கங்களை கொடுத்தபடியாலும் ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய தூண்டுதலா இருக்கிற பரிசுத்தாவின் ஸ்தோத்திரம். வசனத்தின்படி வாழ ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவர் நன்றி. வசனத்துக்கு பயந்து நடுங்க செய்கிற நன்றி. எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே நமக்கு நன்றி. எங்களை சரியான பாதை நடத்துகிற தேவனே நமக்கு நன்றி. எங்களை நித்திய நித்தியமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தப்படுவதற்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி. விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல வீடு வாசல்களை கட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்காய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்காய் தேவ தூதர்கள் அனுப்பி உதவி செய்கிறீர். எங்களுக்கு பணிவடையாமைகளை கொடுத்து உதவி செய்கிறீர். எல்லா தீமைகளை அகற்றி விட்டீர். எல்லா நாச மோசங்களை அகற்றி விட்டீர். கடன் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, வாழ்க்கை நன்மை செய்கிற வாழ்க்கை, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற வாழ்க்கை, உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை, உமை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் மக்கள் தோத்திரம். சாத்தானை எங்கள் காலில் கீழே போட்டு விதிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. விலையேறப்பட்டபடிய வார்த்தைக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் பிழைப்பான்னு சொன்ன உடைய பிழைப்பூட்டுகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆடியோ மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிற தேவரே உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வறுமையாக்குறோம். அவிசுவாசமா இருந்த காரியங்களை மன்னித்து போடும். வேத வசனத்துல பிரியமில்லாம இந்த காரியத்தை எடுத்து போடும், சோர்வுகளை எடுத்து போடும். எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை மன்னியும். இனியும் இரவும் பகலும் சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்து விருத்தி அடையும்படி எங்களை எங்கள் குடும்பங்களையும் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா. எங்களுக்குள் காணப்படுகிற கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் பிசாசு கொண்டு வந்த எங்களை அழிப்பதற்கு, குடும்பத்தை சீரழிப்பதற்கு கொண்டு வருகிற பிசாசின் கருவிகளை ஏசோப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கடன்கார ஆவிகளை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். பலவீனத்தின் ஆவியை ஏசோப நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திரத்தை, நெருக்கத்தை, உபத்திரவத்தை ஏசோப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். தெய்வீக சுகத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம். சமாதானத்தையே சுபநாமத்துல கட்டவிழுக்கிறோம். வளர்ச்சியை, முதிர்ச்சியை, விடுதலையை ஏசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். அன்பையும் சமாதானத்தையும் ஏசுப நாமத்துல கட்டவிழுக்கிறோம். உயர்வையும் மேன்மையும் ஏசுப நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். எங்களை சாட்சியாய் நிலைநிறுத்த நீர் விரும்பணும் அப்படியால் மக்கள் நன்றி. எங்களுக்கு நீர் துணையா இருக்கிற அப்படியால் மக்கள் நன்றி. இயேசுவே மக்கள் நன்றி, இயேசுவே மக்கள் நன்றி. வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துற அப்படியால் மக்கள் நன்றி. எங்களை கற்றுக் கொடுத்த அப்படியால் மக்கள் நன்றி. கற்றுக் கொடுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனே மக்கள் நன்றி செலுத்துறோம். எங்கள் தரையை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மைமெல்லாம் பொறுவருக்க செலுத்துறோம். எங்கள் மீட்பர சேரமா இருக்கிற இயேசுப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி, என் முழுவலமையோட மருத்துவ நாமத்தை தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஹலலுயா, ஹலலுயா. ஐந்தாவது மாதம் முடிந்து நாளை ஆறாவது மாதத்துக்குள்ள போறோம். ஆறாவது மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பாதுகாப்பாக இருப்பீர்கள்.
தேவன் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து தாங்கி தப்பிவிட்டு ஆறாவது மாதம் முழுவதுமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ராம், வாழ்வழிக்கும் யசுராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோத்ராம். ஜெயம் கொடு

0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு போய்விடும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: Recording stopped.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கேதுவான திட்டங்களாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க, நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கேதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்கே எழுது, இங்கே எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கேதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க, நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்வது போல, நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க எரேமியா திட்டவட்டமாக சொல்கிறார், அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது. பாருங்க, அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்கிறார், ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை. நாம் ஒரு 2 மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13 வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் மேலேயே கர்த்தர் பாருங்க, அவன் மேல மனதுருகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க, தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கிலும் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஆதியாமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க, அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கியெல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்கிறார் யோசேப்பு. இங்க யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தரங்க கொடுக்கிறாரு. 7ஆம் வசனத்துல வந்து பாருங்க, அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க, அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்காரு. அந்த சொப்பனத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது, இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9ஆம் வசனத்துல சொல்லுவாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க, அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன்னா. அருமையானவர்களே, இங்கே திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க, அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு ஒரு காலகட்டத்துல பாருங்க 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 37:24, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து வர்றாங்க அந்த மீதியானையை கடந்து போறதை பார்த்தோடனே இந்த இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தே போட்டாங்க. இதோட ஒளிஞ்சாண்டா யோசேப்பு. அருமையானவர்களே, அவர்களுடைய நோக்கம் என்ன? யோசேப்பின் தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சது, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் ஒரு எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்துல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலரை வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களை, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னம் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க, இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசிப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க, அந்த ஜெயிலில் அவர் யோசிப்பு கிடைப்பார். அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது கர்த்தர் யோசிப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க, யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்த வகையிலா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோப்பட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாரு, அங்க ஒரு பெரிய பஞ்சமெல்லாம் வருது, சகோதரர்கள்லாம் வர்றாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக. மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கேதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை. தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதிலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்கே எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோடே காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்கிற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனால
1: உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூட நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 தொடக்கம் 9:30 வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 821-632-3612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இன்று தாளந்தை கொடுப்போர் 8 மணிக்கு துதி ஆராதன ஜெபம் பிரதர் மகேந்திரன், அதனை தொடர்ந்து துதி ஆராதன ஜெபம் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, அதனை தொடர்ந்து 8:15 துதி பாடல்கள் சிஸ்டர் அரியராஜா, 8:30 சிஸ்டர் டோலி ஜெபம், ஜெபம் கலைமகள் சீல நோர்வே, ஜெபம் ஜெரீன் கொழம்பு ஸ்ரீலங்கா, சங்கம உடலுக்கான ஜெபம் சிவசேகர் வானரியா ஜெர்மனி, தேவ செய்தி பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளம் ஸ்ரீலங்கா, நிறைவு ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.

ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சி செய்தியை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர சங்கம வானொலி நினைவு கூறும் இன்றைய நாளே வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், துதி ஆராதனை இருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வைத்து, கேட்பவரையும் ஆசீர்வைத்து, வர வேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு சேர்த்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த நடக்கிற இந்த துதி உபவாச உபவாச ஜெப செய்தியை நீர் ஆசீர்வதித்து தந்து கொண்டு வருகிற சுவாமி. இந்த கிருபைக்காண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே.

வரை தினமும் துதித்திடுவோம். இவ்வுலக பாவம் என்னில், இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே, உமக்கே நன்றி ஐயா, உமக்கே நன்றி ஐயா. இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே, உமக்கே நன்றி.

தினமும் துதித்திடுவோம். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. இருளில் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி

வேளையிலே தேவனையே துதித்திடுவோம். காலமெல்லாம் காத்தவரை தினமும் துதித்திடுவோம். கல்மனதில் வாழ்ந்த எங்களை, மனதுருக்கத்தை தந்தவரை, கல்மனமும் வாழ்ந்த என்னை, மனதுருக்கத்தை தந்தவரை, பரலோக வாசலை காண செய்து எம்மை அழைத்து செல்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையிலே தேவ

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை மத்துதிக்கிறோம். ஜோர்தான் நதியை இரண்டாக பிளந்தவர் மத்துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதற்றவரே, ரெண்டு மீன் அன்னப்பங்கள் ஐயாவதுக்கு போஷித்த தெய்வமே, இந்த கிருபைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமான இருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கான் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட இருக்கு அசவாடி கொண்டிருக்க கிருபைக்கான் நன்றி ஆண்டு. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவே, நீ எங்களுக்கு ஆசீர்வச்சு தந்திருவனுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக துதி ஆராதனை எடுத்து ஒரு பாடலை பாட சிஸ்டர் அகலியா ஜெர்மனி அந்த சகோதரியை சங்கம வானொலியும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியின் மூலம் வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகல்யா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் நாயனம் பிரதர், பிரைஸ் லார்ட். இதில் கலந்து கொண்டிருக்கிறார்.
0: என்னாலே துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர். நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்களாமே.
1: நன்றி, நன்றி, நன்றி. ஹாலிலூயா, ஹாலிலூயா. நன்றி அப்பா. காலை தோறும் ஆண்டவரே அப்பா, உமது கிருபை புதிதாக உள்ளது, புதிதாக உள்ளது. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் உயர்ந்தவராக இருக்கிறே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். முழு ஹிருதயத்தோடு, முழு பலத்தோடும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. சத்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இஷ்டவெளியின் தேவன் தூங்குவதும் இல்லை, தங்குவதும் இல்லை என்று சொன்னது வசனத்தின்படி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தாண்டவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என்றும் உயர்ந்தவராக இருப்பவரே பரலோக ராஜாவை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வைப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமா. ஜீவனுள்ள, ஜீவனுள்ள தேவனே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த ஏழை உண்மை நோக்கி கூப்பிட்டார், எங்களுக்கு மறு உத்தரவு தந்து விடுவதை செய்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கட்டுக்களை உடைத்து, நுகங்களை முறியடித்து அப்பா, தெற்கத்தி சிறை அப்பா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறை இருப்பை திருப்புவரை உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. இங்கே இருவர் ஒரு மனப்படும் போது அதன் நடுவில் அசைபாடுபவரே மனதுருக்கத்தின் தேவனே, கர்த்தாதி கர்த்தாரே, தூயவரே உண்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. வானம் உமது சிங்காசனம் ராஜா, பூமி உமது காதபடியாக இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் அசமாடபுரமாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஹிருதயங்களின் ஆழங்களை நீங்கள் காண்பவரே. இருளின் மேல் அதிகாரமாக ஆண்டவரே அசைபாடி வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது போல வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த பூவுல வாழ்க்கையில, இந்த பூவில் உள்ள வாழ்க்கையில் அங்கே எதற்காக ராஜா ஓடுகிறோம்? எங்கள் அடிப்படை தேவர்களை ஆண்டவரே சந்திப்பவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலவீனங்களில் உமது கிருபை தாங்கி பூரணமாக ஆண்டவரே எங்கள் பலனாக மாற்றுபவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி. கிருபையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிற ரோகியை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கூட பிறந்து பெறும் இமாலு வேலையை உண்மை ஆராதனை செய்கிறோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்களை நித்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல உதவி செய்தவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்பவரே ஸ்தோத்தரிக்கிறோம். முடிய பரியந்த நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்பவரே அப்பா, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ஆத்மா கத்தரை கதறுகிறது, கத்தர் மேல் வாஞ்சையாக உள்ளது. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. ஹாலிலூயா, ஹாலிலூயா. நன்றி அப்பா.

เธอคืนไปนอนเอ็นยิ้มไปยิ้มสุด

Sí.

माही माही

Yeah.

ஓடிடுவேன்

சொந்தமே

0: যাবে, নিত্যিয়া বলিচ্ছে
1: আমির,
0: ছবিকম
1: আমির,
0: ছবিরণে কোদু তুরেকম তুরিবিরণে উঙ্গলে কাইবে নাপাম সেইবাবারে উঙ্গলে বেলা পড়েতে তুডা পড়েতে বাবারে উঙ্গলে মারাপোবাম নালা মেয়াবি
1: আমির, ভাই সোজা
0: நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடியவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேற போய பாதிய எல்லாவற்றையும் தேவ சமத்திலே ஒப்பு
1: கொடுத்து
0: ஆராதனையை மதிப்பு கொடுத்து ஆசிர்வதித்து எங்களை தாழ்த்து உங்களை மாற்றி முயற்சி ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ.
1: ஆமென், ஆமென். இதுவரை துதி ஆராதனை நிகழ்ச்சி நடத்தியவர் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் நோர்வேக்கு போவோம். சிஸ்டர் கலவர்கள் சீலை அழைப்போம். அவர் நோர்வேல இருந்து வந்திருக்கிறார். பிரைஸ் லோர்ட் சிஸ்டர் கலா.
2: பிரைஸ் லோர்ட் பிரதர்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இன்றைய அபிஷேக ஆராதனையிலே, ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே பங்கேற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக, நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, கடந்த ஆண்டவரே 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பலவீனங்கள் கத்தாவே அசத்த ஆண்டவரே அத்தாவே பலவீனங்கள் ஆண்டவரே கத்தாவே அநேக அசுத்த காரியங்கள் ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களை கத்தாவே கண்மணி போல பாதுகாத்து காலூன்றி நிற்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. தகப்பனே எங்களுடைய அசட்டைகளை மன்னிங்கப்பா. தகப்பனே நீர் கத்தாவே எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிலை நிற்க வைக்கிற தகப்பனாகவும் பிள்ளைகளாகவும் எங்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி இயேசுவே. நீர் பெரியவரப்பா, நீர் சிங்காசனத்தில் வீட்டிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொன்ன தேவனே, இன்றைய ஓய்வு நாளிலே ஆண்டவரே உலகமெங்கும் பூமி எங்கும் ஆராதிக்கிறதான ஆராதனைகள் சபைகளிலே, விசுவாசிகள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, உம்முடைய சத்தி ஆவியாகிய தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்தாவியானவரே அப்பா, அசைவாடி பிள்ளைகளை நிரப்பி, மேக ஸ்தம்பத்தினால் நிரப்பி, துதி ஆவியினால் நிரப்பி, ஜெப ஆவியினால் நிரப்பி, ஆவியானவரே நீர் அசைவாடுகிற தேவ ஆவியானவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே யோசபாத் பாடி துதித்து ஜெபித்து ஆண்டவரே வெற்றி கண்டது போல நாங்களும் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே கத்தாவே துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிள்ளைகள் மத்தியிலே, தாய் தகப்பன் குடும்பங்கள் ஆண்டவரே, கிராமங்கள், பட்டணங்கள், ஆலயங்கள் ஆண்டவரே அப்பா, நாடுகள், கண்டங்கள் மத்தியிலே உலாவி சுற்றி வருகிறதான எங்கள் தேவாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, நடந்து முடிந்த ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகள் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணி ஒவ்வொருவரே மாற்றி தேற்றி ஆண்டவரே ஆத்துமா விடுதலை அடையவும் இரட்சிப்படையவும் வெளிச்சத்தை காணவும் சுகம் பெறவும் ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்கவும் வைக்கிற தேவாதி தேவன் மேலான நாமமாகிய எங்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளை ஆசீர்வதித்து கடந்த காலங்களிலே மாதங்களிலே ஆண்டவரே நாட்களிலே எங்களோடு கூட இருந்து உமக்கு பிள்ளைகளாக சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்துகிற சத்திய தேற்றவாளனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீர் பிதாவுக்கு முன்பாக நேர்த்தியாக நின்று நேர்த்தியான காரியங்களை தாழ்மையோடு நடத்தின தெய்வம், உண்மையுள்ள தெய்வமாக பிதாவுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நேராக ஆண்டவரே கர்த்தாவே அனுப்பின காரியத்தை நேர்த்தியாக கர்த்தாவே சீராக செய்து முடித்த தகப்பனுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். தாவீதின் குமாரனுக்கு நன்றி கூறுகிறோம். தாவீதின் வேரிலே வந்து எங்களையும் ரட்சித்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இம்மட்டுமாய் பலன் தந்து சத்துவம் தந்து ஆண்டவரே நேர்த்தியாக நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றியப்பா. நாங்களும் அதே போல உமக்கு முன்பாக உண்மையுள்ள நேர்த்தியுள்ள ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தின் தாவரங்களிலே வாசம் பண்ண எங்களுக்கும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே யுத்த நாடுகளிலே ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் கர்த்தாவே குடும்பங்கள் ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆலயங்களுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஆறுதல் சமாதானம் முக பலம் ஆரோக்கியம் தந்து அவர்களையும் உம்மண்டையிலே ஆண்டவரே உறவாட வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள், நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே வீடுகளிலே உலாவு இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, இவர்கள் மத்தியிலே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் திக்கட்டவர் பிள்ளைகளை நான் கைவிடேன் என்று சொன்னவரே ஆண்டவரே சுற்றி திரிந்து குருடர்களையும் ஆண்டவரே ஸ்திரீகளை குணமாக்கின தெய்வம், சுரங்களை சத்தாவே காய்ச்சல்களை குணமாக்கின தெய்வம், பேதுருவின் மாமியாரை தொட்டு குணமாக்கின தெய்வம், லாசுருவை எழுப்பின தெய்வம், யாவீரின் பிள்ளையை எழுப்பின தெய்வம், நான் ஆண்டவரே கானானின் ஸ்திரியின் மகளை ஆண்டவரே விடுதலையாக்கின தெய்வம், இப்படியாக எத்தனையோ அற்புதங்கள் எழுதி முடியாதவைகள் என்று சொல்லப்படுகிறது ராஜா. இன்றைக்கும் அந்த அற்புதங்களை சுற்றி தெரிந்து செய்ய வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு ஆண்டவரே நசரேனாகிய இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே எல்லை எங்கும் வீடுகள் எங்கும் ஆவி ஆத்துமா சரீரங்கள் எங்கும் ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே வெளிச்சம் ரட்சிப்பு காணும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. சிங்காசனத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே நீங்கள் ஏழு கண்களினாலே குத்து விளக்குகளின் மத்தியிலே கேருவீன்கள் சேராவீன்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே அப்பா, இந்த பிள்ளைகளை மங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே பூமியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் இறங்க வேண்டும் அப்பா. தகப்பனே, எந்த இடங்களிலே கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே நீங்க ஒருவரே தானப்பா. அந்த நாமத்தை கூப்பிடுகிறோம், அந்த நாமத்தினாலே துதிக்கிறோம், ஏறெடுக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், துதிக்கு பாத்திரராகிய தேவனே நீர் பெரியவர் பெரியவர் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய தயவை அனுப்பி மனுஷர்கள் மத்தியிலே எங்களை இந்த பூமியிலே கர்த்தாவே வாழவும் நடக்கவும் ஆண்டவரே வைக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். இவ்வளவு காலமும் எங்களை ஏந்தினீரே ராஜா, தாங்கினீரே அப்பா, ஆண்டவரே அப்பா தப்புவித்தீரே.

இவர்களில் இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தப்புவிக்க வல்லவர் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே அப்பா. கிருபையே கிருபையே என்று துதித்து பாடுகிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே.

0: பிரகாசமாக
1: ராஜா, அந்த பாக்கியவான்களுடைய அந்த ஆண்டவரே பாத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பாத்திரங்களுக்காக நாங்கள் நேர்த்தியாக நடந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு ஆண்டவரே எங்களிலே நீங்க வாசம் பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஒரு விசை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவர்களை, வழி நடத்துங்கப்பா. பர்வதங்களுக்கு நேராக எங்களை தாழ்த்தி
0: ஒப்புதும்
1: ஒருபோதும் தாழ்ச்சி அடையோம் ஆண்டவரே. தாழ்ச்சி அடையாதபடி ராஜா இம்மட்டுமா எங்களை ஏந்தி வருகிறீரே ராஜா, தாங்கி வருகிறீரே ராஜா, தப்புவிக்கிறீரே அப்பா. ஏசப்பாதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற கிருபையை நாங்கள் போர்க்கடிக்காதபடி இன்னும் ஆண்டவரே உம்முடைய சொட்டையின் மறைவிலே சிலுவையின் நிழலிலே இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் இன்னும் இன்னுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருப செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கர்த்தாவே, இயேசு ராஜாவே, யோசபாத்து வெற்றி கண்டது போல நாங்களும் வெற்றி காண ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே உம்முடைய நாமம் போற கர்த்தாவே உயர்த்தப்பட போற்றுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் உமக்கு உயர்த்தி போற்றி துதித்து பாடுகிறோம் இயேசுவே. ஓ இயேசு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்து முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா பொல்லாப்புகளுக்கும் வைரஸுகளுக்கும் ஆண்டவரே உலாவி வருகிற கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லுகிறபடி ஏசப்பா, ஒரு வீடுகளிலும் வாதை அணுகாத வண்ணம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே நிலை சட்டங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூசி தெளித்து சங்காரம் கடந்து போகும் மட்டுமாய் ஆண்டவரே நீங்க பதிலளித்து பாதுகாக்க வல்லவராக
0: இருக்கிறதாக
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே செய்கிற பரிசுத்தாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விடுதலை சுகம் கர்த்தாவே, கர்த்தாவே பெலன் ஆரோக்கியம் ஆண்டவரே கால் ஊன்றி நிற்கிற மான் கால்களை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.

ஆதி தேவனை போற்றி பாடுவோம் அப்பா. நிலடங்காத ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு. கிருபையே கிருபையே கிருபையே கிருபையே அப்பா, கிருபையே தாங்கின கிருபையே, நிலை நிறுத்தின கிருபையே, வெளிச்சத்தை காண வைத்த கிருபையே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.

விழாம் ஆண்டவரே, அப்பா இன்றைய நாளையும் இந்த நேரத்தையும் இந்த வானொலியையும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் இன்றைய நாள் ஆண்டவரே பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. வருகிற யூன் மாதத்திலும் எங்களை நீர் வழி நடத்தி பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே

0: தத்தையின் கீழே மறைத்து வைத்து பாதுகாக்கும்படியாகவும், சிறைச்சாலையிலே வாடுகிற நாளிகளாக இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே யுத்தத்தின் வாசலிலே நிற்கிற பிள்ளைகள், யுத்த நாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தேவாவியானவர் எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் கலமகள் சீல நோர்வே. கத்திரந்த மகளை ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஜரின் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார், அவரை அழைக்க போறோம். இப்போ நாங்கள் பாசர் அண்டன் ராசனத்தை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: இன்றைய நாளே சங்கம வானின் அபிஷேக ஆராதனை துதி ஜெப செய்திகள் நீங்கள் ஆராதனை செய்ய முடியுமா? துதித்து ஆராதிக்க செய்ய துதித்து ஆராதிக்க ஆசிரியப்பார்கள். ஆமேன்.
2: ஓகே, நாங்கள் சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரப்பா. பாவிகள் ஆயங்களுக்காக உடைய சிலுவையில எங்களுடைய அனைத்து பாவங்களையும் சுமந்து கொண்டீரேன். சேராமியங்கள் சேராமியங்கள் உண்மை துதித்து கொண்டிருக்கின்ற நாங்களும் உண்மை துதிக்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக உண்மை உயர்த்தும்படியாக இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாட்டி முடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி எங்களுடைய துதியை ஏற்றிக்கொள்ளும். துதிகர மகிமை மக்கே செலுத்துகிறோம். நன்றியோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.

மற்றும் சொந்தமான இந்த பாதத்தின் சொந்தமான ரமணர் இவ்வளவு நல்ல ஒரு பாகி இருப்பார்களாகி எங்களை எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிறீரே. உம்முடைய உம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய எங்களுக்கு இன்றைக்கு வாசம் செய்கிறீரே. எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீ

0: எனக்கு நான் உண்மைக்கு நான்கு தகுதி இல்லை.
1: நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வில் அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு வல்லவர். எங்களுக்காக பாவிகளாகி இருந்த எங்களுக்காக நீர் வந்தீரே. உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க போகிறோம்.

வீட்டின் நன்மையாலே நிரம்பிட ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ வந்தோ வந்தோ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்துடுதே என் சபையுடனே உம்மை தொடர்ந்துடவே கிருபையும் கிடைத்துட்டது அம்மாண்டவரே. அன்றைக்கு அலங்கார வாசலிலே இருந்த உடவன் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இந்த சரணாகி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்த அற்புதத்தை செய்த அந்த சீடர்களைப் போல இந்த கடைசி காலத்திலேயும் உம்மை துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள இருந்து எங்களுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை சீர்படுத்துகிற தேவன், சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார்படுத்தி நிலை நிறுத்துவார் சீர்படுத்துவார்

காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் உங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகளும் மை சேரும். மடலி உடத்துல வருகிற ஒவ்வொரு வருகிறோம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவன். இசூடத்தில் வரும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மதங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக.

சும்மா மாண்டவரே நீர் ஜோசியை போடு இருந்தீரே, அவன் குழியில விழுந்த பொழுது நீர் கூட இருந்தீரே, அவன் ஜெயிலில் இருந்த பொழுது கூட இருந்தீரே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் நினைத்து வாருங்கள். அவனை தேவன் மகிமைப்படுத்தினார், பெரிய உதவி பெரிய பதவியை கொண்டிருந்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவன். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லா

தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துர்கமானிரே என் நண்பரானிரே உங்க

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். துதிக்க துதிக்க நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த பரலோகத்திலே அந்த தூதர்கள் உயர்த்து உயர்த்துறவர்களோடு தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் சேனைகளின் தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாக பெற்று கொண்டு நாங்கள் உம்மோடு இன்னும் இணைந்திருக்க இன்னும் கட்டி சேர ஒவ்வொரு இந்த நித்திய வெளிச்சன் சங்கம ரேடியோவில வந்து துதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ரெண்டு தரம் ஜபிப்பது ஒரு தரம் துதிக்கு துதிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர் இறங்கி வருவார். துதியில பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நேரமும் துதித்து பாடலை பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம்ஸ் காபரோ உண்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் அரியராஜா, பிரைஸ் லோர்ட். சிஸ்டர் அரியராஜா, பிரைஸ் லோர்ட். சிஸ்டர் அரியராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா.
2: சிஸ்டர் ஐரீன் நிக்கிறீங்களா? ஐரீன், மிஸ்ஸஸ் அரியராஜா.
1: சிஸ்டர் அரியராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா. மைக் மைக் ஆஃபில் இருக்கு.
2: சிஸ்டர் ஐரீன் நிற்கிறீங்களா? சிஸ்டர்
1: ஐரீன்,
2: ஓகே, நீங்கள் இன்னொரு ஆளை கொடுங்க ஐயா.
1: ஓகே, இப்பொழுது ஸ்ரீலங்காவிலிருந்து சிஸ்டர் ஜரீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எமது மண்ணிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து அவரை அழைப்போம். பிரஸ்லோ சிஸ்டர் ஜரீன்.
2: ஐயா பாஸ்டர் வானர்கிட்ட கொடுங்க ஐயா, இல்லை சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க.
1: ஓகே, சரிதான். பிரெஸ்லோட் பாஸ்டர் வானர் ஐயா, பாஸ்டர் வானர் சுவிசேகர் வானர் ஐயா ஜெர்மனி. பிரெஸ்லோட் பாஸ்டர், பாஸ்டர் வானர் ஐயா.
2: சிஸ்டர் டாலிகிட்ட கொடுங்க அவட மைக்.
1: சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டோலி, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி, மைக் ஆன் பண்ணுங்க. பாஸ்டர் வானரையா, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி, பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டோலி,
2: சிஸ்டர் ரஞ்சினிட்ட கொடுங்க ஐயா.
1: சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி, பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன்.
1: பிரைஸ் பிரைஸ் பிரைஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தருகிறேன். நீங்க துதிங்க.
3: நான் வர்ஷிப் பண்றேன். ஆமென், பிரைஸ் பண்றேன். ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். லார்ட், we have been blessed so much, Lord, all along, Lord, this Sunday early morning hours, Lord, right from Victoria to Vancouver, British Columbia, but deriving from Toronto, Canada, Lord, the Sangamam Radio Gospel, Lord, that you have chosen as the end days of the ministry that is going on to the nations of the world, Lord. So we thank you, Father. This is not of any of us, Lord, what we deserve, Lord, but this is only your grace and your mercy that we bring forth, Lord, much of our thanksgiving and praises to you, Lord, because you inhabit the praises of your people, O God. So we thank you, Father, in the name of Jesus. this, all those who have participated, Lord, are brought forth, Lord, by the guidance of the Holy Spirit, oh God, and the word that is going to emanate, Lord God, all the way from Sri Lanka, Lord. We give forth, Lord Jesus, everything that is going to happen, Lord, even as, Lord, you have prepared them, Lord, with the very message that you brought forth, Lord, and also the praises that have been going from the lips of your servants, Lord, that you have brought forth have been such a blessing, Lord, for the nations of the world. We thank you, Lord, wonderful Savior. We worship you, we praise you, we give thanks to you, we honor you, Lord Jesus. In the name of Jesus, hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns, hallelujah, hallelujah, for the Lord God Almighty reigns. Holy, holy are you, Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy, holy are you, Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Hallelujah. Hallelujah. For the

0: Thank you, thank you, thank you, Lord. We thank you, Father, once again, Lord. Lord, we thank you for who you are. You are the one, Lord, who sits on the mighty throne of, Lord, grace and mercy that comes to us, oh God. So we thank you, Lord, this very morning, Lord, as many are still waiting, Lord, to come and praise you and bring forth glory and thanksgiving to you. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen. இதுவரை நேரமும் துதித்து ஆராய்ச்சி சிஸ்டர் ராஜாரங்கார்மணி. நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே பாடலை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கின நேர்மையான இயேசு சுவாமி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வ குமாரனாம் இயேசுவே, எல்லா அதிகாரம் உங்களிடத்தில் உண்டு ஐயா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நானும் இவர்களோடு சேர்ந்து என்னுடைய த்ரோட்டால தான் நான் இங்க சேர்க்க நாங்கள் கொஞ்சம் தயங்கினான். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே குரலை பார்ப்பதில்லை, உள்ளத்தின் ஆழத்தை காண்கிற தேவன். இதோ நானும் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்முடைய ஜனங்களோடு சேர்த்து உறவபி அலரபரி அலரபர். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி, நன்றி. இந்த கால வேளையிலும் நீர் எங்களை ஜீவனில்லோர் தொகையில் வைத்திருக்கிற தயவுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இந்த வானொலிக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க தந்த இந்த கிருபைக்காக சோத்திரம். இயேசுவே, நீர் ஒருவரே வணக்கத்துக்குரிய தேவன். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன். உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை இயேசு சுவாமி.

ஆமென், உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை ஐயா. நீங்கள் ஒருவர்தான் வானத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர். எங்களை உம்முடைய சாயலுடைய சிருஷ்டித்தங்களை அருமையான ஆண்டவரே, உண்மை அல்லேலுயா என்று துதித்து பாடுகிறார்கள். சேராபீன்கள் கேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் வணங்குகிறார்கள். மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறார்கள். அல்லேலுயா என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நாயும் இந்த நேரத்திலே உமக்கு ஒரு அல்லேலுயா பாட போறேன் ஆண்டவரே.

மாநிலத்திலென்றும் போத்திடுவேன் மகிபெனாம் இயேசுவே மாறாதனி தீயரே. ஆம் இயேசு சுவாமி, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. அல்லேலியாண்டு நாங்கள் பாட எங்களுக்கு நாவு போதாது. ஆயிரம் நாவ் இருந்தாலும் போட்டி போல நாவு போதாது ஆண்டவரே. நீங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவன், துதிக்கு பாத்திரரான கத்தர், நீரே எங்கள் அடைக்கலமாய் வந்த தேவன். இயேசு சுவாமி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இதோ நான் மெய்யாக நீர் என் அடைக்கலம் என்று இந்த வேளையிலே நான் அறிக்கை பண்ணி இந்த 46 சங்கீதத்தை கூட நாமத்தின் மகிமைக்காக நான் பாட வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஓ ரொம்ப சிக்கல். தேவன் நமக்கு

பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் தேவன் அதின்

மெய்யாக தேவன் தான் நமக்கு அடைக்கலம். இது ஒரு சாட்சியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த சில நாட்கள் மாதங்களுக்கு முன் ஒரு காரணம் இல்லாமல் என்னை ஒருவர் அவமானப்படுத்துவதற்கு வெளிக்கிட்டார் என்று கேள்விப்பட்டு நான் மிகவும் கவலைப்பட்டு நான் நடந்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார், Be still and know that I am God. நீங்கள் அமைந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை யாரும் குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தினால் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He will never put you to shame. உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். எங்கள் ஆண்டவர் பெரியவர். நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். சாத்தானுடைய தடைகளை நீக்கு நீர் என்னை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாட்சியா நிக்க. இந்த ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனத்தோடு உடைய ஜனத்தோடு சேர்ந்து ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிறிய துதி மாலையை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு என்னுடைய ஆண்டவரே நேரத்தை நான் முடிக்கிறேன். ஆண்டவரே துதி மாலைகள் சாட்டிடுவேன் தூய தேவனின் நாமத்துக்கு. தூசியாம்

உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதித்துக் கொண்டே

தூசியாம் என்னை தூக்கியடுத்தார், தூதேகள் செலுத்தியே மகிழ்ந்திடுவே, தூதே

0: Thank you, Jesus. Brother Mahendra, thank you. Brother Leslie, இந்த தன்னத்தை எனக்கு நான் பின்னிட்ட பொழிலும் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். சங்கமம் எனக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கிறதுக்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிசாரியாக, அருமையான பாடலை இனிமையாக பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை எங்களை கையெழுத்து செய்யும் காரியங்களை ஆசிரியத்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஆரியராஜா டொரண்டோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்கப்போறோம். டொலிக்கு பின் பாஸ்டர் வானரே, அதற்கு பின் செய்திக்கு கடந்து சொல்ல போறோம். பிரசிடன்ட் சிஸ்டர் டொலி, பிரசிடன்ட் வானரையா,
2: பிரேஸ்லோட்
1: இன்றைய நாளிலே கனடாவிலே சபையில் ஆராதனை நடக்கு கொண்டிருக்குன்னா அதுக்காக சபையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கனடா தேசத்திலே இன்னும் சில நிமிடங்களிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆராதனை நடக்க போறது. இந்த கனடாவுள்ள சபைகள் இன்றைய நாளே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, ஆபத்து காலத்திலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த சிலத்திலிருந்து உனக்கு உத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆமேனப்பா. இன்று மட்டும் ஆதரித்து சபையை கட்டி எழுப்பின தகப்பன் நீங்க மட்டும்தான் ஐயா. அப்பா, இந்த உலகத்துல உங்களை விட உலகத்துல ஒருவருவே இல்லை. ஆண்டவரே, நீரே உண்மையான தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்க நேற்று இன்று மாறாத தகப்பன். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, உங்களை உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சபையை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கத்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் ஆவியை ஒவ்வொரு சபை மக்களிலும், கனடா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபை மக்களும் ஆண்டவரே பெரிதான ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்தில் அவங்களோட உள்ளான மனிதர் புதிதாகும்படியாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபமே ஜெயம் என்று கூறின அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க. அப்பா, பிளவீனப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுத்து உங்களோட சித்தத்தை பண்ணி நடத்துங்க ஐயா. நேற்றும் வாக்குத்தத்தை மாற்றாக இன்றும் உங்களோட வாக்குத்தத்தங்களை நிரப்பி நிறைவேற்றி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நெருங்கி வந்து அவரோட குரலை நாங்கள் கேட்பதற்கு, இனிமையான குரலை கேட்பதற்கு எங்களுக்கு பதில் கொடுத்து நடத்த விடுற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசப்பா, 1000-10,000 பேர் சபைக்கு விரோதமா வந்தாலும் உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட ஞானத்தை, உங்களோட வெளிப்படுத்தலை, உங்களுடைய கிருபையும் கொடுத்து சபையை நீங்க நடத்துங்க ஐயா. சபை உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்களே ஆண்டவரே வழியின் சத்தியமும் ஜீவனமும் கூறி ஜீவனை கொடுத்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சபையை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். கனடா தேசத்துல மட்டுமல்ல, உலகம் எங்கும் உள்ள எல்லா தேசத்துக்குள்ள ஆண்டவரே உங்களை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை அனுப்பி பெரிதான கிருபையை கொடுத்து யாவரையும் புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் மாலை நேரம் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு அண்டே சண்டே சர்வீசஸ் அப்பா, ஞாயிற்றுக்கிழமை நாளாக ஆண்டாவே இந்த ஓய்வு நாளுக்குள்ள நாளாக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துறேன். இந்த நாளில் ஆண்டவரே சபைகளுக்குள்ள ஒரு பெரிதான அபிஷேகங்களை அனுப்பி, உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி புதிதான அற்புதங்களை காட்டும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான அற்புதங்கள் ஆண்டவரே உங்களோட ஜெப ஆவி சபையில ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஜெப அங்குள்ள மக்களுக்குள்ள ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆத்மா தாகத்துக்குள்ள மக்களுக்கு கொடுத்து சபையில ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேருபிகள் சோராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. இந்த சபையை மறுபடியும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தப்படி நடத்துங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க பரிசுத்தமா இருக்கிற பெரிய சபையை பரிசுத்தமாக்கும்படியாக இன்னும் அதிகமாக மக்கள் உங்கண்டையில் நெருங்கி ஜீவிப்பதற்கு உங்களை கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி இந்த நாளைய யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே உமக்கே எல்லா கன மகிமையும் கொடுத்து ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாம் ஒமேகாவும் ஆனவரே, இன்று மற்றும் நடத்தி வருகின்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கனடாவில் நடக்கின்ற சபைகளுக்காக பாடுபட்டு ஜபித்தவர் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை வானரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தி தொடரப்போகின்றது.
3: இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே செயல்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாயிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீங்க நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி ராஜா, உம்மை

முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும்

உலங்கால்படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன் நான். நான் முழங்கால்படியிட்டு ராஜா என்னை முழுவதும் தருகிறேன். எல் சடாய் எல் சடாய்.

முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு

இன்று கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாகும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பை அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும் அவர்கள். ஆமேன். இயேசு என்று

0: அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா, நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, தர்மியா நாளிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிறு நாட்களிலும் மாசத்தினுடைய கடைசி நாள் 31ஆம் தேதி இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும், உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லுகிற வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கிட்டி சீர வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உலகம் ஒரு அழிவிலே நோக்கி போய்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும், ரிப்பன்டன்ஸ். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் கடந்து வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மெய்யான தேவனாய கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களே வர வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை இந்த நாட்களில் தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய தேசத்து ஜனங்களை ஆண்டவரே, இந்த சங்கோமணிய தளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும், தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் இன்னுமாய் ஆண்டவரே, எந்தெந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, மறுவலப்பிலே கேட்க இருக்கிறார்களோ, அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே தொடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை கட்டி வைத்துக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் ராட்சியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நாட்களை நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே கட்டவிழ்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களே அவர்களை நிறைத்து, இந்த நாட்களே அவர்கள் மெய்யான தேவ அறியும்படியாக, தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் அந்த கல்லறையை நோக்கி நடந்த வேளையிலே ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த அசுத்தாவி பிடித்து சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷன் இந்த நாட்களே ஆண்டவரே, கர்த்தாவே, அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்ன வேளையிலும் ஆண்டவரே, நீர் அவனை விடுதலையாக்கினீர் ஐயா. அவன் அந்த தன்னுடைய சரீரத்தை பார்த்த நாட்களில் யார் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினன்ற விதமாக அந்த நாட்களை அவன் யோசித்துக் கொண்டான். ஆண்டவரே, இப்படியாக சத்ருவின் பிடியினான்றே கட்டப்பட்டு தங்களுடைய சரீரங்களை காயப்படுத்தி குடும்பங்களை இந்த நாட்களே ஆண்டவரே, கத்தாவே, கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, இந்த நாட்களே பிள்ளைகளை இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த நாட்களை தள்ளி வைத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய சமூகத்திலே இந்த நாட்களை வரும்படியாக ஜெபிக்கிறனையா கத்தாவே. அவளுடைய குடும்பமாய் இணைத்து இந்த நாட்களை நீர் இந்த நாட்களை ஆசீர்வதி தரணும்படியாக ஜெபிக்கிறனையா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி விசேஷித்த விதமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப சகோதரர்களை இந்த நாட்களை தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி வாலிபர்கள் இந்த நாட்களிலே உமக்காக இந்த கடைசி நாட்களிலே எழுந்து பிரகாசிக்க அந்த நாட்களில் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும், எல்லா தடைச்சுவர்களும், எல்லா நுகங்களும் இந்த நாட்களில் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த பட்டணத்திலே இருந்தாலும், எந்த தீவிலே இருந்தாலும், எந்த நகரத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே கத்தாவே, அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவரே கிடைக்க இந்த நாட்களில் கிருபை செய்தரலும்படியாக, செவிகளை திறந்தரலும், சிந்தனைகளை திறந்தரலும் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஐயா. தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும், வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே, கொண்டு வர சௌரனையா சௌகரியா, இந்த நாட்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording stopped.
2: ஆமென் ஆமென்.
1: Recording in progress.
2: துதித்து பாடலை பாடியவர் சுவிசேகர் வானரையா, ஜெர்மனி. இதுவரை நேரம் நாங்கள் துதி அபிஷேக ஆராதனை துதித்தோம், ஆராதித்தோம், சோசரித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து இன்றைய நாளை எமது மண், ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். எமது மண்ணிலிருந்து அது வார்த்தை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். இப்பொழுது 208 நாடுகளிலே 1986 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் சொல்வேன், இப்பொழுது எமது மண்ணில் பத்திக்குளம் ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் ராஜ் வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சார்பில் ஒரு அன்போடு வரவழைப்போமா. பிரைஸ் லோர்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ்.
3: பிரைஸ் லோர்ட், பிரைஸ் லோர்ட்,
2: பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட, பிரைஸ் லோர்ட். இந்த நாளிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜப செய்தி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் அதிகார வேலையிலே தொண்டர் நேரப்படி 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. உங்களுக்கு திங்கட்கிழமை இரவு 7 மணி ஆயிருக்கும். ஆமே, இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுக்காலும் எடுக்கலாம். நான் உங்களை வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் பாஸ்டர். ஆமே ஆமே.
3: ஓகே, சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவார், அற்புதங்கள் செய்வார். அவர் நாமம் மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை, இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் கத்தாவே உம்முடைய ஆளுகை வல்லமையாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது, நாம மிக வேகமாக ஒரு நாலு குறிப்பை பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 61:7 நாம நிறைய விஷயங்களை தியானிக்க முடியும். ஏசாயா 61:7 உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளர்ச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிற வார்த்தை, 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 முறை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி அவர் பேசுகிறார். பாருங்க, முதலாவது சொல்லுக, இரட்டத்தனையான பலன் வரும். அதே வசனத்துல ஆண்டவர் சொல்ல, இரட்டிப்பான சுதந்திரம் வரும், இரட்டத்தினான பலனும் வரும், அதே நேரத்துல இரட்டிப்பான சுதந்திரமும் வரும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நீங்க உங்களை விட்டு கைவிட்டு போனதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் 2 மடங்கு தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். எந்த இடத்துலலாம் தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு இளைச்சி அடைந்து வாழ்க்கையில சந்தித்த ஒவ்வொரு நிமிடங்களையும் நேரங்களையும் கசப்பான அனுபவமாக நீங்க நினைத்தீர்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு மதுரமான, மகிழ்ச்சியான, அற்புதமான காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட இந்த வார்த்தைகளை நாம தியானிக்க போகிறோம். 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெற்ற அநேகர் வேதாகமத்துல நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க முடியும். நமக்கு நேரம் முக்கியமா இருக்கிறதுனால 2 பகுதிகளை நாம காட்டி தந்துட்டு 1 பகுதியைத்தான் நாம தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது யோபு 42:10 இப்படி வாசிக்கிறோம். யோபு 42:10 நாம எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் கத்தர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதே நேரத்துல ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாம வரும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாங்க வரும் பொழுது, எலிசா என்கிற ஒரு மனுஷன் 2 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை அல்லது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள அவர் கடந்து சென்ற 4 அனுபவங்கள். நல்லா கவனிங்க, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, 2 மடங்கு அபிஷேகத்தை, 2 மடங்கு கிருப வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசா கடந்து சென்ற 4 அனுபவங்கள், 4 இடங்கள் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் நாம மிக வேகமாக நிறைய காரியம், உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு. எல்லாவற்றையும் குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களோடு கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, எலிசா கடந்து சென்ற இடங்களை குறித்து பாருங்க. முதலாவது வசனத்தை நாம இப்படி வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 2:2 முதலாவது வசனம், கத்தர் எலிசாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். முதலாவது இடம் கில்கால். இரண்டாவது இடத்தை நீங்க பாருங்க, இரண்டாவது வசனம் சொல்லுகிறது,

எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நாலாவது இடம் நீங்க வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறாவது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, நான்கு இடங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, ஜோர்தான். ஆகவே நம்மட ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சத்தியங்கள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாயும் நம்மட வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடியதாயும் தேவனை இன்னும் நெருங்கி வர கிட்டி சேர அது நமக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். நல்லா கவனிங்க, வசனத்துல நாம மிக வேகமாக நாம தியானிக்கலாம். முதலாவது அனுபவம், முதலாவது கடந்து சென்ற இடம் கில்காலுக்கு அவன் போனான். வசனத்தை பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறேன். அல்ல கவனிங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால்ல நாம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இடம் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்றால் என்னங்கிறது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். முதலாவது குறிப்புல நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. நல்ல கவனிங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். முதலாவது அனுபவம், நல்ல கவனிங்க, உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தப்படுங்கள். இந்த வானொலி வழியாக எந்த இடத்துல இருந்தும் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இவ்வளவு காலம் பழைய காரியத்தையே பார்த்த உங்களுக்கு, பழைய வழியிலேயே வாழ்ந்த உங்களுக்கு, பழைய காரியங்களையே யோசிச்சு கொண்டிருந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வருகிறது. அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுக்கு சேவை செய்ய ரெடியாவுங்க என்பதுதான் இன்றைய நாள் செய்தி. நல்ல கவனிங்க, நீங்க அஞ்சாவது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எலிசாவை நாம அஞ்சாவது அதிகாரம் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், ரெண்டு மூன்று வசனங்களை கவனித்து பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த தேசனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்மெலோ மேட்டிலே விருத்த தேசனம் பண்ணினான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு புதிய சந்ததி எழும்பி வருகிறது. பார்வோனை பார்த்திராத சந்ததிகள், அடிமைத்தனம் என்றால் என்னவென்று தெரியாத சந்ததிகள், இன்னுமாய் அவர்கள் வானத்து மன்னாவையே புசித்து வாழ்ந்தவர்கள், பழைய சனங்களை போல முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, பழைய சனங்களைப் போல சத்தமிட்டு கூக்குறவர்கள் அல்ல. அவர்களுடைய அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவர்கள் வானத்து மன்னாவை புசித்து செருப்புகள் பீந்து போகாமல், உடுப்புகள் பழமையாய் போகாமல், ஒரு புதிய அபிஷேகத்தோடு, புதிய நோக்கத்தோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரிக்க வேண்டுமெங்கிற ஒரு வெறித்தனத்தோடு ஒரு சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததிக்கு நாம் சேவை செய்ய ரெடியா இருக்கணும். அந்த சந்ததிக்கு நாம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கணும். யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். யோசுவாவே, உன் கத்திகளை எல்லாம் நீ எடுத்து அதை சரி பண்ணி எடு, ரெடி பண்ணி எடு, ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது உன்னை நோக்கி என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நோக்கி ஒரு புதிய சந்ததி வரப்போகிறது. நீங்க சில நேரம் நினைக்கலாம், என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பழைய வாழ்க்கை தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பழைய சனங்களோடு தானே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பழைய முறைமையை தானே பின்பற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே இப்படி இருக்கிறது அப்படி மனம் சோர்ந்து உடைந்து போய் நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நோக்கி ஒரு புதிய சந்த

வியாதி வரப்போகிறது, அவர்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க ரெடி ஆகுங்க. அவர்கள் அந்த பழைய இஸ்ரவேல் மக்களை போன்றவர்கள் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். அடிமைத்தனம் என்றால் இவருக்கு என்னன்னு தெரியாது. பழைய ஆக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 430 வருஷம் நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம் என்று சொல்லி. இவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அடிமைத்தனம் என்றால் என்னன்னு தெரியாது. பார்வோனை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனா வனாந்தரத்துல பிறந்த இவர்கள் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய சமூகத்துல அருமையான தேவ ஜனமே, ஒரு வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவைகள் மிகுந்த பலத்தோடு தீவிரமாக புறப்பட்டு வருகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம அவங்களை சந்திக்க, அவங்களை ஆயத்தப்படுத்த, அவங்களை ரெடியாக்க, அவங்களுக்கு சரியான வழியை காண்பிச்சு கொடுக்க, திருவிருந்துனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, உபதேசம்னா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க நாம ரெடியாக வேண்டிய ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது. ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய நாம எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனம் உன்னை நோக்கி வருது, எல்லாரும் அந்த கானான் தேசத்தை போய் அவங்க தீட்டுப்படுத்திடக் கூடாது, கானான் தேசத்துக்குள்ள போய் அந்த நல்ல தேசத்தை அவங்க கெடுத்துடக் கூடாது. அவர்களை இந்த வனாந்தரத்திலேயே கானானுக்குள்ள போவதற்கு முன்பதாக சுத்திகரித்து விடு, அவர்களை சரி செய்து விடு, அவர்களை சீர்படுத்தி விடு, அவர்களை அந்த இடத்துக்கு போக தகுதி உள்ளவர்களா நீ மாற்றிவிடு. எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்றக்கூடிய ஆற்றலை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நாம நிற்கிறோம். கில்கால் அனுபவம், ஒரு புதிய சந்ததி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கில்கால் அனுபவம் என்றால் என்ன. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்க, இந்த 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 4வது வசனத்துல 20வது வசனம் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினான். 12 கற்களை கொண்டு வந்து அவர்களை கில்காலிலே நாட்டினான். அது ஒரு பெரிய அடையாளத்துக்கு, ஒரு பெரிய சாட்சிக்கு. பின் வரும் சந்ததி கேட்பார்கள், என்ன இந்த 12 கற்கள் இந்த வனாந்தரத்துல நிமிர்ந்து நிற்கிறது, என்ன இதனுடைய அர்த்தம், இது என்ன இதனுடைய பொருள் என்று கேட்கும் பொழுது அதை அவர்கள் விவரித்து சொல்லும்படி அவைகளை சாட்சியாக நிறுத்து என்று ஆண்டவர் ஞானமாய் அந்த யோசுவாவுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க, சாட்சிகளாக அடையாளங்களாக தேவனுடைய ஜனங்களை உயர்த்தி நிறுத்த வேண்டிய ஜனங்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கில்கால் அனுபவம் என்கிறது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கில்கால் அனுபவம் என்கிறது அடையாளமாக ஆண்டவருக்கு நிமிர்ந்து நிக்கிற கற்களை போல நிக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி ஒரு ஜனக்கூட்டம் வர்றாங்க, அருமையான தேவ ஜனமே, அவர்களை சாட்சிகளாக, இந்த தூண்களாக, இந்த கற்களாக அவர்கள் நிறுத்திவிட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை சரியாக செய்வோமா இருந்தால் நம்மை கொண்டும் தேசத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நான் மிக வேகமாய் போகிறேன், இரண்டாவதாக பெத்தேல் அனுபவம். பெத்தேல் அனுபவம் எதை காண்பிக்கிறது, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம், ஆதியாகம் 35:1 நாங்க இப்படி வாசிக்கிறோம், பெத்தேல் அனுபவம் என்றால் என்ன. வேதம் சொல்லுகிறது, உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள், உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 35:1, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த இடத்துல ஆண்டவருக்கு சொல்லுகிறார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு எப்பவோ ஒரு காலத்துல இந்த யாக்கோபு கோலும் தடியுமாக அந்த தகப்பன் வீட்டை விட்டு அண்ணனுக்கு பயந்து ஓடிக்கொண்டு வருகிற நேரம்,
நீங்க பாருங்க 28வது அதிகாரத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆதியாகம 28வது அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். இப்படி ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில எங்க போகிறதுன்னு தெரியாம வனாந்தரத்துல அவன் வந்து கொண்டிருக்கிற நேரம், பொழுதுபட்ட பொழுது ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து அவன் நித்திர செய்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த நித்திரையில் அவன் ஒரு சொப்பனம் காண்றான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவளாம் இறங்குறவளும் அவன் காணப்படுகிறான். அந்த இடத்துல இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், அந்த இடத்துல அவன் நித்திரை தெளிந்து சொப்பனம் என்று கண்ட பொழுது அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அவன் என்ன செய்கிறான், தன் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கு இடையில அவன் சொல்லுகிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தசம பாகமாய் கொடுப்பேன். 28வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையை பண்ணி கொண்டான். பெத்தேல் அனுபவம் பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றும்படி நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு அனுபவம். நாம விட்டு வந்த செய்வேன் என்று தேவனுக்கு வாக்கு பண்ணி வந்த காரியங்கள் சில நேரங்களில் நாம மறந்திருக்கலாம், நாம் அவைகளை எண்ணாமல் போயிருக்கலாம். இப்போ யாக்கோபுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 35வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது ரெண்டு பரிவாரங்களோடு ஆடுகள் மாடுகள் முழு சேனையோடு கூட மிகுந்த ஆஸ்திகளோடு கூட நிரம்பியிருக்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஆரம்பத்தில் என்னை சந்தித்த ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு திரும்பி போ. அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வீடு ஒரு பலிபீடம் கட்டு, எனக்கு என்று ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நாம் விட்டு வந்ததை சில நேரம் மறந்திருக்கலாம், செய்த பொருத்தனைகளை சில நேரம் நாம மறந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அதை மறுபடியும் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் அந்த பெத்தேல் அனுபவம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்வோன்னு சொல்லி நாம் எப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம மிகுந்த ஆஸ்திகளோடு பொருட்களோடு செல்வங்களோடு செழிப்புகளோடு வாழ்கிற நேரம் சில நேரம் அது நம்முடைய கண்களை மறைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் மறுபடியும் உங்களையும் என்னையும் நினைப்பூட்டுகிறார், திரும்பி நீ பெத்தேலுக்கு போ. இவ்வளவு காலம் நீ அனுபவித்து வந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அல்ல, பெத்தேலில் தேவன் உனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவான ஆசீர்வாதம். ஆகவே நீ எழுந்து உன் பொருத்தனையை நிறைவேற்ற நீ பெத்தேலுக்கு போ. நான் இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். நான் நல்லா கவனிங்க, பெத்தேல் அனுபவம் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம், நம்முடைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். நான் இன்னொரு காரியம் அதுல பார்க்கிறேன்னா, பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த யாக்கோபு அந்த ஏணியில ஏறுகிறத இறங்க ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த காலம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். ஏதோ ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் முடிந்து விட்டது, அவைகள் எல்லாம் கடந்து அதெல்லாம் தாண்டி நாம் அந்த எலிசாவோட கதையில நாம் அதை தானே பார்க்கிறோம். எலிசா அவன்கிட்ட என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனா எலிசாவுக்கு தெரியும் எலியா இருந்த காலத்திலேயே ஊழியம் செய்கிறது இவ்வளவு சவாலா இருக்கும் என்று சொன்னால் எலிசா இல்லாம போறான் இல்லாம போய்விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? எலிசாவிடத்தில் இருக்கிற ஒரு வரத்தை கொண்டு கூட நாம் இதை சரியா செய்து முடிக்க முடியாது. ஆகவே ரெண்டு மடங்கு எனக்கு தாங்க ஆண்டவர், ரெண்டு மடங்கு நீங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எலியாவை காட்டிலும் மிகுந்த பலமாய் வேலைகளை செய்யணும், மிகுந்த பலமாய் ஆண்டவரை நிரூபித்து காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் எதிர்பார்ப்பு இந்த நாட்கள் நமக்கு தேவை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பெத்தேல் அனுபவம் வெளிப்பாடுகளை கேட்க வேண்டிய ஒரு அனுபவம், வெளிப்பாடுகளுக்காக வேண்டி நிற்க வேண்டிய ஒரு அனுபவம். பெத்தேல் அனுபவம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய வல்லமைய தேவனுடைய மகிமைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டுகிற ஒரு பெரிய அனுபவம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களை நாம கேட்கணும்.
ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், எனக்கு வெளிப்பாடுகள் தாங்க, மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, எனக்கு அந்த ஆவியை ஊற்றுங்க, சொப்பனங்களை காண்பார்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த சொப்பனங்கள் எனக்கு வேணும், அந்த தரிசனங்கள் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், புதிய ஏற்பாட்டுல எங்க நீங்க பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டுல வெளிப்பாடு உடைய மனுஷர்களாக தான் இருந்தாங்க. தேவனுடைய ஜனங்கள் எங்க பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடின ஜனங்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கிராமத்துல ஊழியமெல்லாம் செய்து விட்டு வரும் பொழுது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஊர்ல என்னைய பற்றி என்ன சொல்லிக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தன் சொல்லுகிறான், உண்மை சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார்கள், மத்தேயு 16:16, 16:15, 16:16 வசனங்களை கவனிச்சு பாருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது, சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க என்ன என்னவென்று சொல்லுகிறீங்க. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன என்ன என்று என்னவென்று சொல்லுகிறீங்கன்னு கேட்ட பொழுது உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், 16வது வசனம், 16:16, சீமோன் பேதுரு பிரயுத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடு உனக்கு மாம்சத்துல ரத்தத்துல வரல, பரலோகத்திலிருந்து உனக்கு கிடைத்தது. அதோடு அவர் நின்றுடல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், வெளிப்பாடு உள்ளவன் மேலதான் தேவன் சபையை கட்டுவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேசத்துல தேவன் பெரிய தாக்கத்தை கொண்டு வருவார், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கொண்டுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இன்றைக்கு தேவை அதுதான், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் வெளிப்பாடு உடையவங்களா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பாருங்களேன், போரிடமெல்லாம் அவருக்கு வெளிப்பாடு எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டது என்று நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வெளிப்பாடு உடையவர்களாய் சீமோன் பேதுருவை பாருங்க, வெளிப்பாடு உடையவர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருந்தார்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க. அந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது சாதாரணமாக அவர் வாழவில்லை, அவர் எல்லாரை குறித்து நன்றாக அறிந்திருந்தார், ஒரு வெளிப்பாடு உடையவராய் இருந்தார், எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி ஊழியங்கள் ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எல்லாவற்றையும் திட்டமாக அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு தேவை அதுதான், தேவ சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு எலிசாவை போல தாகத்தோடு வாஞ்சையோடு கூட நாம கேட்கணும். அந்த யாக்கோபுக்கு தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தது போல இன்றைக்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளிப்பாடை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது நல்ல கவனிங்க, அவன் கடந்து சென்ற இடம் எரிகோ, எரிகோ, எரிகோ. யோசுவாவின் புஸ்தகம் 6:20 வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், யோசுவா 6:20 நாம் இப்படி வாசிக்கிறோம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. நல்ல கவனிங்க, 1வது வசனம் சொல்லுகிறது எரிகோ, 6:20 முதலாவது வசனம் எரிகோ, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்ல கவனிங்க, நாம எரிகோ அனுபவம் எதை காண்பிக்கிறது என்றால், நாம சத்தத்தை உயர்த்த வேண்டிய நேரத்துல நாம இருக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நாம சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிற பொழுது வலி இல்லாத இடத்துல வலி உண்டாகிவிடும், தடைகள் உடைந்து போய்விடும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு நிறைய நேரங்களில பாருங்களேன், தேவனுடைய ஜனங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டிய காலத்துல இருக்கிற நாம் சத்தம் போட்டு துதிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறது இல்லை, சத்தம் போட்டு நாம ஆண்டவரை தேடுகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தத்தை உயர்த்தினார்கள், சத்தத்தை உயர்த்திய பொழுது என்ன நடந்தது,
அந்த முழு அலங்கமும் இடிந்து விழ ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாம் வேதாகமத்துல இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரத்துல பவுலும் சீலாவும் அவங்க சத்தத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆராதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, 16வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 25-26 வசனங்களை பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாகிய பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. 26வது வசனத்தை பாருங்க. எரிகோவுல இதுதான் நடந்தது. சட்டுதியாய் பூமி அசைந்தது. பூமி மிகவும் அசைய ஆரம்பித்தது, அதிர்ந்தது. எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே இடிந்து உள்ளே விழ ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, துதிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தேவன் பெரிய அசைவை கொண்டு வருவார். துதி சத்தம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அசைவு வரும். நாம் சத்தத்தை உயர்த்த ஒரு நாளும் வெக்கப்படக்கூடாது. ஒரு நாளும் நாம் அதை வேறு விதமாக யோசிக்க கூடாது. தேவன் நம்மை சத்தத்தை உயர்த்தும், சத்தத்தை ஆர்ப்பரிப்போடு கூட உயர்த்தும் பொழுது அங்கு ஒரு அதிர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. இது வரையில அந்த இடம் அதிராத இடம் அதிர ஆரம்பித்தது. எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் நிர்மூலமாக இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அடுத்த அறையில காவலில வைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த பவுல் சீலா போன்றவர்கள் பாடின பாட்டை துதிக்கிற சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு சத்தமா துதித்து பாடியிருப்பாங்க, முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில, உடம்பெல்லாம் காயப்பட்ட நிலையில அழுது புலம்பி, காண்டவரே என்னை கைவிட்டாரே, என்னை காப்பாத்த வரலே என்று முறுமுறுக்க வேண்டிய நேரத்துல அந்த ஜனங்கள் துதித்து பாடினார்கள், ஆராதித்தார்கள், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். துதியின் சத்தம் சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்க ஆரம்பித்தது. பூமி அதிர ஆரம்பித்தது. எல்லாருடைய கட்டுகளும் அறுந்து போக ஆரம்பித்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், துதி சத்தத்தை உயர்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற அறையில, ரூம்ல, அல்லது வேலை செய்யற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. அதுதான் உங்களோட வாசல்களை உண்டாக்கக்கூடியது, தடைகளை உண்டாக்க, தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடக்கூடியது, எந்த கட்டுக்களை அறுத்து போடக்கூடியது. எந்த மனுஷன் அது நடக்காது, வராது, கிடைக்காது, அது உங்களால ஆகாது, அது சாத்தியம் அல்ல. பெரிய வைத்தியரே உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்க சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பித்தால் வலி இல்லாத இடத்துல கூட வலி உண்டாக ஆரம்பித்து விடும். ஆகவே எரிகோ அனுபவம், நாம் சத்தத்தை உயர்த்த வேண்டிய ஒரு அனுபவம், துதித்து கத்தரை மேன்மையாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆகவே தேவன் நம்மை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. நான்காவதாக நீங்க நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இப்படி நாம வாசிக்கிறோம். நான்காவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் 12-13 வசனங்களை பாருங்க, 13-14 வசனங்களை பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13-14, ஜோர்தான் அனுபவத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். பின்பு அவன் எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். நல்ல கவனிங்க, ஜோர்தான் அனுபவம் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறது. யோர்தான் அனுபவம் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது. எலிசாவுடைய ஊழியம் இங்கே ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு முதல் அற்புதம் செய்கிறான். முதலாவது தன்னோட ஊழியத்தை நிரூபித்து காட்டுகிறான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த எலிசா அந்த யோர்தான் அனுபவம் வந்து ஒரு புதிய ஆரம்பம்.
ஒரு புதிய ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், வேதம் சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:16 சொல்கிறது, ஞானஸ்தானம் பெற்று யோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கி, இவர் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமாயிருக்கேன். இயேசுவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான், எலிசாவின் ஊழியம் ஆரம்பிக்கிற இடம் ஜோர்தான். உங்கள் வாழ்க்கையிலே ஜோர்தான் அனுபவத்தை கத்தர் மிகுந்த சீக்கிரமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏதோ ஒரு இடத்துல கத்தர் உங்களை ஆரம்பிக்க சொல்லுகிறார், யோசிக்காதீங்க, அதுதான் ஜோர்தான் அனுபவம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவருடைய கிருப வரங்களை பெற்றிருக்கிற நீங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஆரம்பிங்க, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்வார். பழையவைகளையே செய்யணும்னு அவசியம் இல்லை. சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழையவைகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம். கர்த்தர் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்துவார், புதிய வெளிப்பாடோட நடத்துவார், புதிய சிந்தையோடு நடத்துவார். நல்ல கவனிங்க, பழையவைகள் நமக்கு வேண்டாம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கூர்ந்து கவனிங்க. நான் அதை உற்று கூர்ந்து கவனித்த போது நான் கண்டுகொண்ட காரியம், 2 Kings 2:8 பாருங்க வசனம் சொல்லுகிறது, எலியா அந்த தண்ணீரை 2 விடுகிற ஒரு சம்பவம். 2:8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரிலே அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்ப அடுத்த வசனத்துக்கு வாங்க, எலிசாவு அந்த தண்ணீரை பிரிக்கிற அந்த சம்பவத்துக்கு வாங்க. 13 சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான், தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்தது. நல்ல கவனிங்க, 2 தண்ணீரை பிரித்தார்கள், ஆனால் வெவ்வேறு முறையில் அது நடந்தது. நீங்க கூர்ந்து கவனித்து பார்த்தால், எலியா சால்வை எடுத்து முறுக்கி அந்த ஜோர்தான் அடிக்கிறான், எலிசா சால்வை எடுத்து முறுக்கவில்லை. எலியா செய்தது போல எலிசா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் வித்தியாசமாய் தேவன் எலிசாவை பயன்படுத்தினார். அவன் எலியாவிடத்துல இருந்ததை விட 2 அபிஷேகத்தோடு வருகிறான். அவனுடைய வேலைகள், அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள், தேவன் வித்தியாசமாய் தேவன் அவனை பயன்படுத்தினான். அவன் அந்த சால்வையை எடுத்து முறுக்கவில்லை. அவன் அந்த சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று தண்ணீரை அடித்தான், இரு பக்கமாக ஜோர்தான் நதி புலந்து விடுகிறது. நல்ல கவனிங்க, நான் இன்னொரு சம்பவம் சொல்ல முடியும். இந்த ஜோர்தான் இடத்துல நாம நடக்கிற சம்பவத்தை பாருங்க. நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது கவனிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது 3 யோசுவாவின் புஸ்தகம் 3:13 இப்படி நாம வாசிக்கிறோம், 13:14-15. நான் என்ன சொல்ல வரேன்டா, பழைய சிஸ்டம் நமக்கு வேண்டாம், பழைய முறைமைகளை தான் இப்பவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவன் ஒரு புதிய கோணத்துல உங்களை நடத்திக்கிட்டு போவார். இங்க நீங்க கவனிச்சிப்பது என்னவென்றால், யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் உள்ள கால்கள் ஜோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 13 நல்ல கவனிங்க, நான் இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், யோசுவா அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வருகிறான். கூட்டி கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு முன்னதாக தடையாக ஒரு பெரிய ஜோர்தான் நிற்கிறது. யோசுவா மோசையோடு கூட இருந்த ஒரு ஆள், மோசே அண்டைக்கு செங்கடலை பிளந்ததை நன்றாக கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஒரு நபர். அவன் என்ன செய்தான், அன்றைக்கு அந்த கோலை எடுத்து அந்த கடலிலே நீட்டின பொழுது அந்த கடல் 2 பிரிந்தது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்பவும் அந்த கோல் யோசுவாவுடைய கையில இருக்கிறது. ஆனால் யோசுவா மோசே செய்தது போல செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது, அப்படி அந்த முறைமையின்படி யோசுவா செய்யவில்லை. யோசுவா சொல்லுகிறான், வித்தியாசமாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற 4 ஆசாரியர்களுடைய கால்கள் இந்த ஜோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே இந்த ஜோர்தான் 2 பிளந்து விடும் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அப்படியே நடக்க
ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ராஜ்யம் தனித்து செயல்படுகிறது அல்ல. ஒரு தனி மனிதனுடைய நாட்கள் முடிந்து இப்ப குழுவாக இயங்க வேண்டிய ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே சாதித்தார், சிம்சோன் சாதித்தார், அப்படியெல்லாம் நாம நிறைய காரியங்களை நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது நீங்க டீமாக வேலை செய்யணும், குழுவாக வேலை செய்யணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமா இருந்தால் நீங்க சேர்ந்து வேலை செய்தால்தான் வேலை நடக்கும். கடல் பிரியும், ஜோர்தான் பிரியும், மகத்துவங்கள் காண முடியும். நீங்க இதே ஒரு இந்த இந்த இந்த கோணத்துல நான் இப்படி ஒரு சம்பவத்தை பாக்குறேன். பாருங்க, மாற்கு 2 அதிகாரத்துக்கு வாங்கலேன். மாற்கு 2 அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க, அங்க ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. ஒரு மனுஷன் சுகமடைய 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. வசனம் சொல்லுகிற கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த ஜோர்தானுக்கு முன்னதாக 4 பேர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்க பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை அந்த இயேசு இருக்கிற வீட்டை நோக்கி 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னால், புதிய ஏற்பாட்டின் ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அல்ல, அது வித்தியாசமானது. தேவன் ஒவ்வொருவரையும் சேர்த்து இணைத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். நான் தனியா யாரோடும் சேரமாட்டேன், நான் தனியத்தான் செயல்படுவேன் அப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா செய்து கொண்டு போங்க. வேலை தாமதமாக தான் முடியும், ஆனால் சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்க, எந்த வேலையும் துரிதமாய் முடிந்து விடும். சீக்கிரமாய் கிட்டி சேர்ந்து விடலாம், சீக்கிரமாய் காரியங்கள் நடந்து விடும். ஆகவே ஜோர்தான் அனுபவம் என்கிறது ஒரு புதிய ஆரம்பம். இந்த நாளிலே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும், ஜெப கூட்டமா, ஒரு துதி ஆராதனையா, ஒரு செய்து கொடுக்கிற காரியமா, சின்ன ஊழியமா, பெரிய ஊழியமா, நம்மளோட யாரெல்லாம் சேர முடியுமோ, நம்மளோட இணைந்து செயல்படக்கூடியவங்க சேர்த்து செய்து பாருங்களேன், வேலைகள் துரிதமாக நடந்துவிடும். ஆகவே ஒரு புதிய ஆரம்பத்துல நாம கடந்து செல்வோம். எதையும் அந்த பழைய முறைமையின் படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. வித்தியாசமா யோசிச்சீங்க, ஒரு பிசினஸ் பண்றவன் பாருங்களேன், எவ்வளவு புதிய புதிய விஷயங்களை மக்களுக்குள்ள கொண்டு போய் அந்த பிசினஸ் டெவலப் பண்ண எவ்வளவு முயற்சி செய்கிறான் பாருங்க. ஒரு உலக மனுஷனுக்கு அந்த ஆற்றல் ஞானம் இருக்கும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிப்பாடுகளை பெற்ற பிள்ளைகள், கிருபவரங்களை பெற்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானால நிரம்பி நடத்தப்படுகிற பிள்ளைகள், ஏன் நம்மளால முடியாது? ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒருவர் ஆதாயப்படுத்துறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத ஒரு புதிய கோணத்துல பாருங்க. நாங்கெல்லாம் முந்தி ஆரம்ப நாட்கள்ல டெமிரன் எடுத்து ரோட்டுல நின்று கை தட்டி பாட்டு பாடி அந்த கிராமத்தையே கூட்டி சேர்த்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு, நல்ல லவுட் ஸ்பீக்கர் வந்துட்டு, நல்ல இப்ப சாதாரணமா ஒரு பாக்ஸ்லயே எல்லாம் இணைஞ்சு வந்துட்டு நாம எங்க இழுத்துக்கிட்டு போகலாம், ஊழியங்களை செய்யலாம். புதிய கோணத்துல யோசிப்போம். ஜோர்தான் ஒரு புதிய ஆரம்பம். ஆகவே இந்த நாளிலே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு அதுதான். இங்க உங்க தேடி ஒரு புதிய சந்ததி வருது, அதை ஆயத்தப்படுத்த, சரிப்படுத்த, சீர்படுத்த, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்ற, அவர்களை இந்த பூமியிலேயே எல்லாத்தையும் செய்து அவளை உருவாக்கிவிட, எந்த மனுஷனையும் தேறினவனாய் மாற்றிவிட வேண்டிய ஒரு ஆற்றலை கர்த்தர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ആശീർവാദങ്ങളെ കൊടുക്ക. ഉമ്മാൽ കൂടാതെതോ ഭൂമില്ല, ഉമ്മാൽ കൂടാതെതോ ഭൂമില്ല, ഉമ്മാൽ കൂടാതെതോ ഭൂമില്ല. തകപ്പനെ, അവിയാനവരെ എങ്ങളുടെയും വാഴ്ക്കയല്ല നീർ അനുവദിത്ത എല്ലാ കാര്യങ്ങളും എല്ലാം നന്മയ്ക്കനാണ് വരെ നീർ സൊല്ലിരിക്കുന്ന രാജാവേ. കർത്താവേ, ഞങ്ങൾ ഇന്നുമായി തീരപ്പെടുകിറോം. ആണാൽ കർത്താവേ, ഇന്നുമായി വേദനയപ്പെടുകിറ ജനങ്ങളാണാൽ കർത്താവേ, നമ്മുടെ വാർത്ത അനുപ്പി നീർ തേറ്റുകിറ ദേവൻ നടുവരെ നീർ സൊല്ലുകിറ തകപ്പനെ. ഉമ്മാൾ കൂടാതെ കാര്യം ഒന്നുമില്ല എന്തത് എന്നിവരെ ഞങ്ങൾ വിശ്വാസിക്കിറോം രാജാവേ. ഉമ്മക്ക് നന്ദി ചെലുത്തുകിറോം തകപ്പനെ, നന്ദി ചെലുത്തുകിറോം. നന്ദി നന്ദി നന്ദി. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആവിയാനവരെ ഉമ്മക്ക് നന്ദി ചെലുത്തുകിറോം രാജാവേ. എത്തനെ പോരാട്ടങ്ങൾ വന്നാലും കൂട രാജാവേ, ഉള്ള വാഴ്ക്കയിൽ ആണ്ടവരെ സ്വാം നിലനിൽക്കുന്നതിനാല് നന്മയും കൃപയും ആണ്ടവരെ. ആണ്ടവരെ, ഞങ്ങൾ ഉയിരോട് വാഴും നാട്കൾ എല്ലാം തകപ്പനെ നിരണവരെ കൊടുത്തു കൊണ്ടിരിക്കുന്നതുവനായിരിക്കരു രാജാവേ. ഹല്ലേലൂയ. അനവരെ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം രാജാവേ. കർത്താവേ, നമുക്ക് നന്ദി സെലുത്തുകറും നന്ദി സെലുത്തുകറും തകപ്പനെ. നന്ദി നന്ദി നന്ദി. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഓരകരലം അശിഖന്ദരലമേ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் ஆண்டவரே நேரம் பாராதபடியால் அம்மை நோக்கி கூப்பிடுகிற உள்ளங்களுக்கு கர்த்தாவே நீ இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். கர்த்தாவே, அவர்களுடைய இருதயங்களை நீர் காண்கிற தேவன் ராஜாவே. அவையானவரே சுவாம், ஒரு கடல் அலையை போல் இறைச்சலை கொண்டு வருகிறதான போராட்டங்கள் இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு அமைதியை உண்டு பண்ணுகிற தேவன் ராஜாவே. நீர் ஒருவராயிருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ராஜாவே கர்த்தாவே, எங்களுக்கு ஏக்கமும் ஆண்டவரே சுவாமி எல்லாம் நீராயிருக்க வேண்டும் தகப்பனே. இனியமாயிருக்க வேண்டும் ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் கர்த்தாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாரையுமே அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலதான் இன்றைக்கு மீட்டெடுத்திருக்காரு. நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல எத்தனை ஜனக்கோடி மக்கள், ஒரு நாளைக்கு எத்தனையோ வீதத்துமான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நோயால் அழியிறாங்க, குடும்ப பிரச்சனைகள்னால அழியிறாங்க. தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் இருக்கிறதான எல்லா மன போராட்டங்கள்னால அநேக பேர் தற்கொலையினால எத்தனையோ பேர் அழிஞ்சு போறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. இந்த நாளிலும் கூட அநேகருடைய சிந்தனையில, நிறைய பேருடைய சிந்தனையில, அதிகமான ஒரு சிந்தனையால அநேகமான ஒரு போராட்டங்களோடு நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கும் சிந்தனையோடு சத்துருக்கள் போராடாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அந்த சிந்தனைகளோடு போராடுகிறது தான் அந்த சத்துருக்கள் அழிந்து போவான். வார்த்தை இருக்கிற இடங்கள்ல சத்துருக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில நுழையறதுக்கு. ஆமே. கர்த்தர் ஆதியில ஆதாம கூட மண்ணினால வார்த்தைகளை சொல்லித்தான் அவர் உருவாக்கினாரு. நம்மளையும் தாயின் கருவுல தோன்றும் போல பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். எல்லாமே இந்த உலகம் தோற்றதுக்கு முன்னதிலிருந்து இதுவரைக்கும் அவர் வார்த்தையினாலதான் எல்லாவற்றையுமே உருவாக்கினாரு, நடப்பித்தாரு, எல்லாரோடையும் பேசினாரு. ஆமே. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் அதிகமாய் இடைப்படுவார். ஆமென். இயேசு நல்லவராய் இருக்கிறாரு. நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க எந்த வேலைகள் செய்தாலும் நாங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நாங்க ஆவியானவரோட எந்த நேரமான ஒரு ஒரு தொடர்போடு நாங்க இருக்கவே வேண்டும். அந்த நேரம் சத்துருக்கள் எந்த விதத்திலையும் எங்களுடைய சிந்தனைகளோடு போராட முடியவே முடியாது. இது நான் சொல்லல, வார்த்தை சொல்கிறது அப்படி. ஆகவே நாங்க ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில நாங்க காலையில எழும்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலையா இருக்கக்கூடாது. எழுந்து நாங்க அந்த நாள் முழுதும் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட நாங்கள் செபிக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் எங்களோட இடைப்படணும் அப்படிங்கிறது இல்லை. நாங்க வேலை செய்யும் போது நாங்க இன்னொருத்தரோட பேசும் போது ஆவியானவர் நாங்களோ எங்களோட அந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி ஆவியானவர் எங்களோட இடைப்படுகிறார். அநேகருக்கு அந்த அந்த தொடுதல் அந்த அந்த தொடர்பு இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வேர்ல்டு கூட ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிறைய காரியங்கள், நிறைய கண்ணீர்களுக்கு உட்பட்டதான காரியங்களா இருக்கலாம், வேதனையான காரியங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒரு வழியாய் நடத்திடும் பாதைகளுக்காகத்தான் அந்த மாதிரியான எல்லா காரியங்களும் நடந்திருக்கு. ஆகவே கர்த்தர் உயர்த்தும் அளவு மட்டும். இந்த உலகத்துல கர்த்தர் வந்து எல்லா மனுஷரையுமே ஊழியத்துக்கு என்னவோ கர்த்தருடைய சேவை செய்யறதுக்கென எல்லாரையுமே அழைக்கல. ஆமே. கர்த்தர் தெரிந்தெடுத்த ஜனங்களா இருக்கிற நாங்கள் இயேசுங்கிற நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் தான் இயேசப்பாவோட அந்த ஊழியங்கள். அவர் பின் அவர் சொன்னாரு, அநேகருக்கு போய் எங்களுக்கு போய் சுவிசேஷங்கள்ல சொல்லுங்க, என்ன இயேசப்பா பத்தி அவருடைய கடைசி வருகையை பற்றி எல்லாம் சொல்ல சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நாங்க வந்து முக்கியமா எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் கர்த்தர் இடைப்பட எங்களை நாங்க துதிக்கிற நேரம் கூட அநேகருக்கு தெரியாது, எங்களுடைய அந்நிய பாஷையை தெரியாது. ஆகவே நாங்க அந்த அந்நிய பாஷையோட தான் இயேசப்பாவோட நாங்க துதிக்கிற நேரம் அதிகமாய் ஆவியானவர் அந்த நேரம் தான் இடைப்படுவாரு. உள்ளத்துல அதிகமாய் இடைப்படுவார். உள்ளத்துல நீங்களும் ஆவியானவரும் பேசுகிற அந்த தொடர்பு தான் அந்த அந்நிய பாஷை. ஆகவே யாருமே துதிக்கும் போது பாடல் தெரியாவிட்டாலும் கூட நாங்க அந்நிய பாஷைகளோட ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். அவரோட ஒரு தொடர்பு, அது யாருக்குமே அதோட அர்த்தம் தெரியாது. ஆனாலும் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் மட்டும்தான் அதை பத்தின தெரியும். ஆகவே இந்த வேலையிலும் கூட நாங்கள் கர்த்தர் எங்களை வந்து காண்கிற தேவன். அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒரு பரிகார பலியானார் அப்படிங்கறத நாம் அறிவோம். ஆமே. நாங்க எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ விட முடியாத அடிமைத்தனங்கள்ல இருந்திருப்போம். ஆனாலும் கூட அது எல்லாவற்றுக்குமே நாங்கள் இம்மட்டுமாய் செய்து கொண்டிருக்கிற பாவம் வரைக்குமே அவர் வந்து அந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டு தான் போயிருக்கிறார். ஆமே. ஆகவே கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. ஆமே. ஆகவே இந்த வேலையிலும் கூட நாங்கள் சாட்சி வேலைக்காக கடந்து செல்வோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ளதேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஹலிலூயா அன்பும் இருக்கும் கிருமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வழியிலும் கூட ராஜாவே ஆனவரே அநேக துதிகளினாலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருந்தோம். கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்ததான காரியங்கள் எல்லாம் நன்மைக்கான நீர் சொன்னீர் கர்த்தாவே. அப்படியாகவே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அனைவரும் நீர் அனுமதித்தீரோ அந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கென நன்மையாய் முடிய கர்த்தாவே நீர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யறதுக்காக உங்களுக்கு நன்றி. மட்டும் மாயத்துதிகளுக்கு கூட அசைவாடின தேவனே கர்த்தாவே, இந்த வழியில கூட அந்த வேற எடுக்க பொறுத்தான நிறைய மிகுதியான எல்லா காரியங்கள் சாட்சி வேலை வேதாக மாற்றி எல்லாவற்றும் திரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நீரே எல்லாவற்றும் எல்லாமே நல்ல தகப்பனே. ஆமா. Aquí ya.
1: Aquí ya. Aleluya,
0: வீடியோ ஆன் பண்றீங்களா? சரி, இப்ப நீங்க சாட்சி நடத்துங்க. ஆன் பண்ணுங்க, பிரச்சனை ஆன் பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேர் எல்லாருமே இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க தானே? பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். பிரச்சனை இல்லை.
2: ஒரு கணம் கண்களின் மூலமே கர்த்தர் இந்த கிழமை முழுவதும் எங்களுக்கு செய்த அனைத்து சாட்சிகளுக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். ஹாலேலூயா. நன்றி தேவனே, இருக்கும் தகப்பனேசப்பா, நாளை இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தோப்புல தினம் கூட ஆண்டவரே சுவாமி, இந்த ஜபத்தின் நேரத்திலும் கூட கர்த்தர் எங்களை ஆண்டவரை மட்டுமாக வழிநடத்தி நம்முடைய மாதம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தோப்புல தினம் கூட சாட்சியின் வேலைக்காக ஜபிக்கிறோம். கர்த்தாவே, நீ சாமி ஆண்டவரே சுவாமி, இந்த கிழமை முழுவதும் தினம் கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த உங்களுடைய மகா சாட்சிகளை ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய நாமே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அந்த இடத்தில் கூறுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதை முக்கத்தில் பேசுவதை சாட்சிக்கும்படியாக சாட்சி நேரத்தை பிரித்து ஜெபிக்கிறேன் உங்கள் பிதாவே. ஆமே ஆமே. சாட்சிகள் இருப்பேன் கர்த்தருடைய நாமத்தில்.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக நான் சாட்சி சொல்லணும். என்னன்னா, கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி மட்டும் எங்களை கண்ணீர் வழி போல பாதுகாத்தாரு. நாங்க வந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனை ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் தாமே எங்களை கண்ணை மணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அன்றாட தேவைகளை சந்திச்சாரு, உழைப்புகளை ஆசிரிச்சு கொடுத்தாரு. அது போல இந்த வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்க இருந்த எங்களால முடியாம இருந்த ஒவ்வொரு பொருட்கள் ஏனென்றால் உபகரணங்கள் வாங்க இருந்த தேவை என்று சொல்லி நான் நினைச்சது, அதனால நான் நினைக்காத வண்ணம் எனக்கு அத அந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு என் கனவுண்டாக. அப்படியாய் தேவன் தாமே எங்களை அதிகமாய் எங்களை நேசிக்கிறபடினால் அவருடைய கிருபை எங்களுக்கு இந்த இடத்துல விளங்குறபடினால் அர்த்தத்திற்கு நன்றி செலுத்துகிறோமே. பரிசுத்தமான இந்த அனைத்து தினத்திலும் இந்த ஆராதனை நடக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒருவர் இருவர் மத்தியில நான் வாசம் பண்ணி சொன்ன தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறபடினால் அவரை எங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதம் அடையாளம் அதே செய்யங்களுக்காக கர்த்தருக்கு கோடி முறை நன்றி செலுத்தின சாட்சியை
2: செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்கிறதவனா இருக்கிறார். தேவைகளை எப்பொழுது எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பது அவரை தெரிந்தபடினால் அனைதினமும் எங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறதவனா இருக்கிறபடினால் அவருடைய நாமத்தை உறுத்துவோம். இன்னும் இன்னமாக சாட்சிகள் இருப்பின் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
1: கண்ணினிமை போல எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்கு கூட ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுகிறேன். என்ன சொன்னா, நாங்க வேறுவலை பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். என் சகோதரி இடத்துல இப்போ இன்றைய நாளில் இருக்கிறோம். என்னுடைய மூத்த சகோதரி அப்போதும் கூட எங்களுக்கு மிகுந்த நாட்கள் நாங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த தடைகள் இருந்துச்சு, நீ வர கிடைக்கல. ஆனால் இந்த நாள்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் நான் நன்றி சொல்லுகிறேன். மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாள் அவருடைய சமூகத்துக்குள்ள முந்தைய இருந்த இடத்துல இது ஒரு வீடாக இருந்த ஐந்தரமாயிருச்சு. ஆனா இன்னைக்கு இது ஒரு தேவ சமூகமா இந்த இடத்துல கூடுவதற்கு அற்று கொடுத்திருக்கிற மகா கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல். அதே போல நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற இன்னொரு பெரும் காரியம் நடக்கப்பட்டது இன்றைய நாளிலும். வீட்டுல 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொடுத்துட்டு நாங்க அந்த காணியை வாங்கி போனதுல இருந்து அந்த வீட்டை எடுத்து போனது அந்த இடத்துல மரத்தை என்ன மரம் ஒண்ணு எங்க வீட்டு மேலேயே வளர்ந்துருந்தது. வெட்டிக்க தடைகளா இருந்துச்சு, சரியான வரைக்குமே எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் வெட்ட முடியாது, வெட்டி எடுக்க முடியாது, பாயம் வந்து வெட்டுனா அவங்க கூரையில விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க. இனி நாங்க அதுல இருக்கிற அந்த
3: தெரிஞ்சாங்க
1: காய்களை விற்க முடி பறிச்சிக்க முடியாம சில நேரம், அதனால மற்றவர்களுக்கு அது பிரச்சனையா இருந்துச்சு, அது எங்களுக்கும் ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், நேற்றைய நாள்ல அந்த தடையை கட்டாவே திருவையா நீங்க போனது திரும்ப நான் இப்ப நாங்க ராத்திரி வேலை நித்திரம் செய்யாலும் நான் அனுதினமும் ஒவ்வொரு மாலை செப்பத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுப்பேன். ராத்திரி முழுவதும் இந்த திரை பிள்ளைகளையும் உங்களையுமாக தேவை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க கூரைக்கு மேல நாங்க படிக்கிற படுக்கரைக்கு மேலதான் அந்த மரம் இருக்கும். இனி ஆண்டவர் தாம் எத்தனைய காற்று மழை புயல் வந்திருந்தது ஆனாலும் கூட இந்த பாதிப்புகள் நடக்க விடாப்படுகிறது பாதுகாத்துக் கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி. தனது நேற்றைய நாளில் அந்த மரத்தை வெட்டி எடுப்பதற்கு சற்று உதவி செய்தார். ஆண்டவர் மனிதனை கூட்டி சேர்த்தார். நீ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த தெரியாதான காரியத்தை செய்து எங்களை ஆண்டவரை மட்டும் நடத்தி பாதுகாத்தார். மாற்றமே இதை நாடு வந்த பயணங்களை கற்று நன்றி. அதே போல இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த மாதம் இன்னைக்கு 30ஆம் தேதி வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு ஐந்து குழந்தைகளோடு கூட தாயாரை கணவரை இணையமாய் பாதுகாத்து கத்திற்கு சுகங்களையும் சமாதானத்தை கொடுத்த கத்திற்கு கூட சொல்கிறார் நன்றி.
4: எனக்கு இந்த மாசமே எத்தனையோ இதுங்கள்ல இருந்து ஆண்டவர் நுச்ச எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. எந்த கஷ்டமும் இல்லாம இந்த இடுப்பு வலி நினைக்கிற ஏழாம நான் முச்சம் கஷ்டத்துல சேச்சைக்கு வாரணைக்கல்ல எனக்கு ஒரு தடையா இருந்துச்சு. அது எந்த நாளும் நான் வந்து கூட அந்த சேச்சையில சொல்லுவேன், எந்த நாளும் எனக்கு நடக்க கூட ஏழாவது பிடிக்கு அவ்வளவு ஆண்டவர் சாத்தான். எங்களை வேலை செய்யற இடத்துல சத்துரு அந்த மாதிரி அன்னைக்குன்னு எனக்கு சேச்சைக்கு போறது கூட வசதி இல்லாம செய்யற வேலைகள்லாம் எனக்கு நடக்கும். நான் இப்படி போறதா இருப்பமானு கூட இருந்தேன். ஆனா ஆண்டவருக்கு நான் போன கிழமை மொத்த கிழமை ஆண்டவர் இந்த இடத்துல நான் நினைச்சுக்கிட்ட விண்ணப்பத்தை அவங்களுக்கு சொல்றது வரங்கள் இருக்காது. நானும் விண்ணப்பத்தை வச்சேன், ஆண்டவரே இந்த வழிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. என்ன சொல்ல இந்த வழி மருந்துகள் எனக்கு பார்க்கறதுக்கு நினைவு வர மாட்டேங்குது. எவ்வளவு மருந்துக்கணும் தான் நான் குடிக்கிறதும் இல்லை. ஆனா இதெல்லாம் நோந்தி வருத்தான ஒரு நேரம் நினைவு வர என்ன இது எனக்கு பயமா கூட இருக்கும். நான் அப்பயே நினைப்பேன் என்னத்துக்கு நான் பயப்பட என்ன பார்த்தாரு என்ன என்னோட அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்தாருன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவு வந்து எங்க இதுல இந்த மாசத்திலேயே எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்குது. ஒன்றும் உணவுகள் நெஞ்சில குறைப்பாடு இல்லை, எல்லாமே இருக்கு. என் கணவருக்கு நான் இந்த பயணம் வருஷம் கும்பிடுறதுக்கு வருஷத்துக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு ஆண்டவருக்கு நல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். அதையும் நான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடியதை செஞ்சேன். அதுக்காக ஆண்டவர் எனக்கு எல்லா வேலைகளையும் எல்லாத்துலயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சாரு. அதுக்காக அந்த இது நாளைக்கு நாளை இன்னைக்கு நாளைக்கு எங்க பேரனோட்டு பிறந்த நாள் 13வது வயசு பிறக்குது. அவருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றது எனக்கு அந்த நான் ஒரு விண்ணப்பம் வச்சு போனதை வைக்கணும். எங்களோட எங்க என்னோட நல்லா சம்பந்தப்பட்டவங்க அவங்க அவங்க ஒரு ஆண்டவோட பிள்ளைங்க தான். அந்த பொடிய பொடியனுக்கு அவரோட பேர் வந்து சனா பிரிப்பு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ வேலைங்களுக்கு போறாரு, இன்னும் சரி போகல. அதனால அதுக்காக ஒரு விண்ணப்பத்தையும் வைக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்வேன்.
2: அவர்களுடைய வாழ்க்கை கண்டால் எங்களுடைய நாமத்தை உயர்த்துவோம். இவ்விதமாக இவ்விதமாக அவருடைய நாமத்தை உயர்த்தும் சாட்சிகளை கூறி மகிமைப்படுத்தினார். நன்றி.
0: மைக்கு கொஞ்சம் மெட் பண்றீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் நாங்க நினைக்காத வண்ணமா எதுலயுமே இந்த குறையில அதை படிக்க கர்த்தர் வழி நடத்தி வந்தாரு. என்னை மறந்த கணவர் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே பாதுகாத்து வளர்த்திருக்காரு. அதோட இந்த மாதம் வந்து ரொம்ப இந்த மாதம் சொல்ற வெயிட்டா இருந்த மாதம் ஒண்ணு எனக்கு தாங்கி கொள்ளாத, நான் இவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு தூக்குனது இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல மனதளவுல ஒரு அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு நான் இந்த மாதம் நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த வேலை கொஞ்சம் சரி எனக்கு ஃப்ரீ இருக்கல. என்னடா வெளிநாட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு காரை கட்டி சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் வந்து இந்த 3 வருஷம் நான் வந்திருக்கேன், இந்த 3 வருஷமும் நான் இங்க வந்து வேலை செஞ்சு ஒரு கார் ஒண்ணு எடுத்தேன், அந்த எடுத்தேன் இது எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஜோக்குக்கு சொன்னா சொல்லலாம், நான் இந்த நாட்டுக்கு வந்து நான் நோயத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. யோசிப்பேன், நான் ஒரு நேரம் யோசிப்பேன், வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து யோசிப்பேன், எனக்கு இருக்கிற வருத்தம் யோசிப்பேன், அம்மா அப்பாவும் இவ்வளவுதான் கஷ்டம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தானே. இப்ப அதெல்லாம் நினைக்கிற நேரம் உண்மைக்குமே அவங்க அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளவு நின்று கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் எந்தலையுமே இந்த கூடாத படிக்க எங்களை இவ்வளவு நாளைக்கு பாதுகாத்தாங்க, தேவையில்லாம செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த வர்ற அந்த வேதனைக்கு அந்த என்ன சொல்றது வலிக்கு கூட அழுகையும் வராது, அந்த அளவுக்கு கல்லு மாதிரி பாரம் ஆகிரு எனக்கு. அப்ப நான் ஜபிக்கும் போது ஏசப்பர்சனை ஏசப்பா எனக்கு இந்த பாரம் வந்து இப்ப எல்லாமே போயிட்டாங்க, ஆனா ரிலீஸ் ஆகிருக்கான நான் பாரமா இருக்கேன்னு ஏசப்பா இன்னத்தினால என்னால தெரியல, ரொம்ப பாரமா இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு லேஸ் ஆகணும், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகணும் ஏசப்பா அப்படின்னு. அப்ப எனக்கு சிந்தனை கூட ஒரு போராட்டம்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்றது கூட யோசிக்கிறது மாதிரி, அது அப்படியே தலைக்குள்ள இருந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா, நாங்க தினமும் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா அதுக்கு மேல இன்னொரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனையோட எனக்கு நிறைய போராட்டத்தோட தான் இருந்தேன் நானு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு, எனக்கு ஃப்ரீயா ஜபிக்கவே முடியாம அப்படித்தான் இருந்தேன் நானு. அப்ப நான் அதுக்காகவே ஜெபிச்சேன், ஏசப்பா எனக்கு கொஞ்சம் இதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஒண்ணு கிடைக்கணும், எனக்கு நல்லா ஒழுங்கா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிச்சேன். அதுக்கு பிறகு இப்ப வந்து நான் எனக்கு நல்லா அந்த கொஞ்சம் அந்த பாறை வந்து எனக்கு கொஞ்சம் இறங்கி இருக்குது. மனசளவுலயும் சரி இந்த வேலை செய்யறதுக்கு ஏசப்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறாரு. அது போல நான் வேலை செய்யற இடத்துலயும் போராட்டங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் கடைசியில வேலை செய்யும் போது எங்கள்ட்ட எம்ப்ளாயிஸ் ஏதாவது சொல்லுவாங்களா அந்த அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு, இருந்துகிட்டே இருந்துச்சு. நேத்தும் இந்த மாதம் முடியுது, இப்ப திங்கட்கிழமை இந்த சைப்ரஸ் நாட்டுல ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே, அப்ப அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே லீவு. அப்ப எங்களோட மேடம் வந்து மேடம் சார் எல்லாம் பேசிட்டு கேட்டாங்க, உங்களோட சேலரி கூட நான் சேலரி வந்து போடவா எப்படி போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டா தான் எனக்கு தோணும் எனக்கு இந்த வேலையிலயும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த ஒரு போராட்டத்தான் இருந்துச்சு. அந்த இடத்துலயுமே ஒரு ரொம்ப நெருக்கமா இல்லாம நான் ரிலீஃபா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்ப அதனால எசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது போல வீட்டுக்கு இந்தியா தேசத்துல இருந்து அந்த பாஸ்டர் வந்து கேப்ரியல், ஆனா அந்த பாஸ்டர் வந்து எல்லாருமே ஏசி அப்படின்னா போட்டிருந்தாங்க, ஏசி போட்டுருவாங்க, இவருக்கு என்ன இருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா சொல்லி ஏசி போடுவாங்க. ஆனா அன்மைக்குமே அவர் மாதிரி ஊழியர்கள் வந்து எலும்பி கடைசி காலத்துல கர்த்தர் எழுப்பின்னு சொன்ன மாதிரி அநேகர் எழுப்பி இருக்கிறாரு. அது போல அவர் இந்த நாட்டுக்கு வர்றது கூட ஸ்ரீலங்காவுக்கு வருவார்னு நாங்க எதிர்பார்க்கல, அவரும் வந்திருக்கிறாரு. அவரோடையும் பேச கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அவரும் அடுத்த கிழமைகள்ல இலங்கை சபையில கிளை சபையில ஆராதனை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆகவே இந்த காரியங்கள் கர்த்தர் அவர் தேவையில்லாவற்றையுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான படிமுறை நன்றி செலுத்தி சர்ச்சையை சொல்ல முடிக்கிறேன்.
2: ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தினே அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அவர்களுடைய பாதைகள் மத்தியில் அவர்களை பாதுகாத்தீரே. பிசிக்கல் லைஃப்ல இருக்கலாம் உங்களை பாதுகாத்து கொண்டு உங்களை தேர்ச்சியின் பலப்படுத்தினு சொல்லிக்கிறோம். இனிமேல் ஆண்டவரே திருநாம் சாட்சிகள் ஆண்டவர்
0: சித்தி வார்த்தைக்காக ஜெபிக்க முடியுமா?
1: ஆராதனை கூட சுவாமி இந்த நேரங்களும் ஆண்டவரே சுவாமி கடந்து வந்த எல்லா நிமிஷங்களும் பார்த்து வார்த்தை நேரமா இருக்கிறபடியா அந்த வார்த்தை நேரத்தை சம்பூர்ண கரத்து போய் ஜெபிக்கிற ஆண்டவரே பார்த்தை பகிர்ந்து கொடுக்க போறவருடைய ஆசீர்வதிங்க எடுத்து பயன்படுத்தி பாவித்தருளுங்க. தாமியானவர் தாமியா நடத்தப்பட்டு செட்டிக்கிறாண்டவரே தூக்க முடியும் மாண்டவரே உதரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி நடத்தும்படி எல்லாம் வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்பு கொடுத்த ஜெபம் நல்ல பிதாவே ஆமேன்.
0: ஆமே ஏதோ நாங்க அது சின்ன எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆனா அதுல மெயினா மெயின் விஷயம் ஒண்ணு கதைகள்ல கேட்டிருப்போம், வரை பத்தி கேட்டிருப்போம், அப்படித்தான் வெறுப்படித்தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரிந்த நோவா அப்படிங்கிறவர் முடிஞ்ச வீடியோ ஒன் பண்ணி வைங்க. அப்ப எனக்கும் கொஞ்சம் எல்லாரோடையும் பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். நோவா எல்லாருக்கும் தெரிந்த நோவா தாத்தா அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் அவரை பத்தி தான் இன்னைக்கு சொல்றதுக்கு நடத்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச நோவா வந்து அவரோட இந்த பைபிள்ல நோவா அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்னு பேலைய கட்டின நோவா, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க ஒருத்தர் பெண் நோவால் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது நோவா. நாங்க வேதாகமத்துல ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும் நோவாவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க, மூன்று மருமக்கள் இருந்தாங்க, மருமகள் மூணு பேர் இருந்தாங்க. அப்ப அந்த அவங்களோட கதை தெரியும் இல்ல, பேர் அவர் பேலை கட்டினாரு, பேல இவ்வளவு அளவு இவ்வளவு அளவு எல்லாமே தெரியும் இல்ல. ஆனா அந்த இந்த நோவா வந்து ஏசப்பா வந்து ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த பேல ஒண்ணு கட்ட சொல்லி சொன்னாரு இல்லையா. ஏன் சொன்னா அந்த அப்படின்னா நோவாவுக்கு வந்து சரியா எத்தனை வயசு நாங்க பார்ப்போம். மத்தேயு 24:37 எடுத்துக்குவோம். எடுத்தவங்க வாசிங்க 24:37.

0: நான் வாசிக்கிறது இல்லாட்டி யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப இது வந்து எழுதிட்டு போயிட்டாரு, இத சொல்லிட்டு போயிட்டாரு. மனுஷகுமாரன் வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிதான் போனாரு. இப்ப நாங்க எடுப்போம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்துல 11:12.
1: பூமியானது தேவனுக்கு முன்பாக தீட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது தீட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வலியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: இருந்தார்கள் தான் போட்டிருக்கு இல்லையா? இப்ப நாங்க பார்த்த இந்த மத்தையும் அதிகாரத்துல 37 வசனமும் இந்த 6 அதிகாரத்துல 12 வசனமும் இதுக்கு இடையில ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இது வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா பாவம் தான் இருக்குது. ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, அவ் மனுஷகுமாரன் வரும் வரைக்குமே இந்த உலகத்துல பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரியா சொன்னாரு இல்ல? அப்புறம் நோவா இருக்கிற காலத்துல, நோவா இருந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இந்த மாதிரி பாவமான காரியங்கள் அவர் இருந்த அந்த பூமியில அவர் இருந்த இடத்துக்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப சீர்கட்டு போய் இருந்துச்சா அந்த பூமியோட நிலைகள். இதுக்கு இடையில நோவா அப்படிங்கிறவர் வந்து நாங்க பார்க்கலாம் அதே 6:9 வசனத்துல பார்த்தோம்னா அந்த ரெண்டு இதுல அவர் சொன்ன அத்தகைய சூழ்நிலையிலும் நோவா எப்படி இருந்தார் அப்படின்ட்டு அந்த 9 வசனத்துல போட்டிருக்கு.
1: நோவா தற்காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
0: ஆமா, இது ரெண்டு கடையில அந்த ஒரு வசனம் ஒண்ணு வர காரணம், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மலைகள் எங்களுக்கு தெரியும் தானே. சாதாரணமா நாங்க இருக்கிற இடத்துல பரப்பலகந்தானே, அரப்பலகந்த மலைய பார்த்தா எங்களுக்கு பாக்குற இடத்துல கிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிட்ட போனா இன்னும் பெருசா இருக்கும், உயரமாவும் இருக்கும் இல்ல? அந்த அதை விட அந்த மலைகளை தாண்டி அதுக்கும் மேல தானா அந்த பேலை இருந்துச்சான். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஜல பிரளயம் வருவதற்கான காரணம் என்ன சொன்னா, மக்கள் வந்து கடவுளோட வழிய விட்டு விலகி தீய செயல்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதனால ஏசப்பா கோபம் அடைஞ்சிருக்காரு இல்லையா? கோபம் அடைஞ்சு அவர் எடுத்த முடிவு தான் என்னதுன்னா, இந்த பூமிய பெரிய ஒரு வெள்ளத்தினால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செஞ்சாரு. ஆனா இந்த 9 வசனத்துல நாங்க பாக்குறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் இல்ல, கீழ்படிஞ்சும் இருந்தாரு, ஏசப்பாவோட சஞ்சலத்து கொண்டும் இருந்தார், அதாவது பேசி கொண்டும் இருந்தார், அவரோட ஒரு தொடர்போட இருந்த. சரி, அப்படியும் இருந்தார். அதனால நோவாவுக்கும் நோவாவோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, எதுவுமே வரல இல்ல? தெரியும், நோவா வந்து எத்தனை நாள் அந்த பேலையிட அளவு கூட அதுல போட்டிருக்கு நினைக்கிறேன். எத்தனை தசனம்

அந்த பேழை வந்து கூட எந்த மரத்துல செய்யணும் அப்படிங்கறது வரைக்குமே எல்லாமே சொல்லித்தான் இருக்குது. கொப்பேர் மரத்துல செய்யணும் அப்படின்னு கூட சொல்லி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இவ்வளோ ஏசப்ப இவ்வளவு பெரிய ஒரு இவங்க பாவம் செய்யறாங்க இப்படித்தான் நடக்குது, இதனாலதான் நான் அந்த பூமியவே நான் ஒரு வெள்ளத்தை அனுப்பி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா மேல ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்காத பிடிக்கு. இப்ப ஸ்ரீலங்காவில வெள்ளம் ஒண்ணு வருது, அதான் பேர்வலை பக்கம் இல்லாட்டி கழுத்துற பக்கம் வெள்ளம் ஒண்ணு வந்துருக்கு. சரியா இப்ப வந்த வெள்ளம் மாதிரி தான் நான் இப்ப கொஞ்சம் பெரிய இப்ப இந்த நோவா காலத்துல வந்த மாதிரி பெரிய வெள்ளம் வந்துருக்கு. வந்தோடனே இப்ப ஏசப்பா வந்து

0: அந்த இடத்துல நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஏசப்பா அவரோட அந்த நோவாவோட குடும்பத்தை எந்த ஒரு இதுலயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாத படிக்கன்னு அந்த ஜலப்பிரத்துல கொஞ்சம் சரி அவங்களுக்கு எதுவுமே ஆகாத படிக்க அந்த பேலைய கீழே கீழ் பூசி செய்ய சொல்லி சொன்னாரு. அப்ப நாங்க அந்த அந்த பேலை வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது, நிறைய பேர் போயிட்டு பாக்குறாங்க. நம்ம போன்களையும் பார்த்தா யூடியூப்ல எல்லாம் அடிச்சு அப்படி பாக்கலாம். சில பேர் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெருசு அந்த பேலை. அப்ப நாங்களா இருந்தா கட்டிருப்போமா? அடுத்த இந்த கிட்டத்துல கூட ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிரிக்காவோ யாரோ தெரியல ஒரு கருப்பு மனிதர் ஒருத்தர், அவரு கூட அந்த ஏசப்பா வந்து சொன்னார் அப்படின்னு, அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லி அவருமே பெரிய ஒரு பேலையை கட்டினார். ஆனா கடைசியில அவரையுமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கதை நமக்கு தெரியும். அப்ப நோவாவும் நோவாவோட மனைவி நோவாவுக்கு பிறந்த சேம் கா ஆபேத் மூணு பிள்ளைங்க, அவங்களோட மூணு மருமக்கள்கள் மூணு பேர். இப்ப மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க. எட்டு பேரோட ஏசப்பா சொன்னாரு என்னது, எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடி ஆண் பெண்ணும் நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவர் வந்து சொன்ன அந்த அதே சொன்னபடியே ஏசப்பா எல்லா அந்த சாரி நோவா வந்து எல்லாரையும் உள்ளுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. பெத்த நாள 40 நாள் நான் பாக்கலாம். அவர் வந்து பேலைக்குள்ள இருந்தாங்க, அவங்க குடும்பமா பேலைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தப்ப 40 நாள்னா 40 நாளுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமா இருந்திருக்கும். ஏன்னா ஏசப்பா அத கூட நீ இதெல்லாமே செத்துக்கிட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்ல எல்லாரும் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு இருந்தோமே அதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நோவாட மனைவி அவங்களுக்கு வந்து சரியா இன்னுமே பைபிள் எந்த இடத்துலயும் நோவாவுக்கும் நோவாட மனைவிக்கு பேர் ஒண்ணு குறிப்பிட்டதா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு புக்ல சொல்றாங்களா பேர் வந்து நாமா அப்படின்னு, யாசேர் புத்தகத்தின்படி நோவாட வைஃப் பேர் வந்து நாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. இன்னொன்னு புக் ஆஃப் ஜூப்ளியஸ் அப்படிங்கறதான ஒரு புத்தகத்திலையும் 4:53 எம்சரா அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு தெரியாது அவரோட வைஃப்ட பேரு. ஆனா நோவாட மனைவிய பத்தி நிறைய இடங்களை குறிப்பிடலையா, அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரம் இல்ல, முக்கியமான ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஆனா 6:18 மனைவியை பத்தி போட்டிருக்கு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பிள்ளைகள் பிரவேசியுங்கள். அந்த நேரம் மனைவியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 7:7 சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டர் அனைவரும் பேலைக்குள் பிரவேசியுங்கள், அந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்புறம் 7:7 சொல்றாரு, ஜல பேலத்துக்குள் தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசித்தார்கள். அது ரெண்டாவது நோவாட மனைவியை பத்தி போட்டிருக்கு. மூணாவது போட்டிருக்கு 8:18 போட்டிருக்கு, அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இந்த 3 மட்டும்தான் நோவாட பத்தி போட்டிருக்கு, பெயர் போடாம மனைவியின் மட்டும் போட்டு இருக்கு. ஆனா இப்ப அவருக்கு வந்து அந்த ஜல பிரளயம் அந்த வெள்ளப்பெருக்கு ஒண்ணு வர்ற நேரம், அவருக்கு வர்ற நேரம் 600 வந்துட்டு அந்த வெள்ளம் வந்து வந்து பத்தி போனது வந்து அவருக்கு 601 7:11 நினைக்கிறேன். 7:11 வாசிங்க பாப்போம். ஆமா 7:11 இல்ல இல்ல 7:11-12
1: அவர்களோடு ஜாதி ஜாதியான சகல
0: மிருகங்களும்.
1: 7:14-11 அறுநூறு

0: வயதான வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய நாளிலே மகா அலத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திரவுண்டன.
1: அன்னைக்குதான் இந்த ஏழாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தின்படி அவருக்கு 600 சரி எத்தனை 601 வயசு அவருக்கு 601 வயசுனா 600 வயசு. அப்புறம் ஏழாம் அதிகாரத்துலதான் போட்டிருக்கு சரி எட்டாம் அதிகாரத்துல 13 போட்டிருக்கு நினைக்கிறேன். அப்ப ஆமா 8:13 போட்டிருக்கு. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில பூமியின் மேல் இருந்த ஜலம் வச்சு போயிட்டு அப்ப 600 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிருச்சுன்னா அந்த ஜலப்புறையும் வந்துட்டு போறதுக்கு ஃபுல்லா நிக்க. அப்ப அது வந்து நின்றுக்கீங்க ஒரு இடத்துல நின்றுச்சாங்க அரராத் மலை அப்படிங்கறதான ஒரு இடத்துல தான் அந்த பேலை வந்து நின்றுருக்கு. சரி அப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த நோவாட் கதையில வந்து ஒரு புறா வந்து ஒலிவ் காய் புறா வந்து ஒலிவ் எல்லாம் வந்து கொண்டு வந்தோன்னா அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சு. இப்ப இதுல முக்கியமா சொல்ற ஒரே ஒரு கருத்துன்னா அவர் வந்து குடும்பத்தை கட்டுனாராம். அவர் வந்து நோவா வந்து குடும்பத்தை கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு 40 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 40 நாள் அவரு பேலைக்குள்ள இருந்தாரு. பேலைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாரு. உள்ளுக்கு திரும்ப கூட்டிட்டு வெளியே கொண்டு போனாரு அப்படி இப்படின்னு அந்த கதையும் தெரியும். ஆனா உண்மைக்குமே நோவாட்டு கதையில நோவா வந்து ஃபுல்லாக அவருடைய குடும்பத்தை தான் கட்டி இருக்காரு அப்படின்னு சொன்ன. இவ்வளவு பெரிய ஒரு வெள்ள ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவரோட மனைவி தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. நோவாட மனைவி தான் நோவாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. அந்த பேலை கட்டுனதுல இருந்து அவர் போயிட்டு ஏசப் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நான் இதை செய்ய போறேன் அப்படின்னோடனே வேற யாராவது இருந்தா என்ன சொல்லிப்போம் நாங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் உங்களுக்கு வேலையில இவ்வளவு பெரிய பேலை கட்டணும் இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல இப்படி பொருளாதார பிரச்சனை இருக்கு எங்களுக்கு இதுல பேலை கட்டணும் அப்படின்னு தான் நாங்க கேள்வி கேட்போம் இல்லையா. இப்ப இருக்கிற இதுல சொல்றேன் நானு அந்த நேரம் நோவாடு காலத்துல இவ்வளவு பெரிய பினான்சியல் பிரச்சனை எல்லாம் இருக்கல அவருக்கு. ஏன்னா அவருக்கு பினான்சியல் பிரச்சனை இருக்கல லோன் இருக்கல அப்புறம் அவருக்கு என்னது கேஸ் பிரச்சனைங்க இருக்குல்ல ஃபேன் வசதி அந்த எலக்ட்ரானிக் பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் இருக்கவே இல்லை இதுல. அப்ப அதனால அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க சரியா ஒரு ஸ்டார்ட்ல இருந்து அந்த பேலை கட்ட சொன்னதுல இருந்து முடிஞ்சு அவங்க வெளியே போகும் வரைக்கும் நோவாட மனைவி வந்து அவரு கூடவே இருந்து எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணி அந்த பேலை கட்டுனாங்க எல்லாமே செஞ்சாங்க. அதுலயும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா அந்த பேலை சாரி நோவாட 3 பிள்ளைங்க சேம் காமாபேத் அவங்க கூட சொல்லியிருக்கலாம் நீங்க கட்டுறதா நீங்களே கட்டுங்க எங்களுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனாலும் நோவா வந்து அவங்கள்ட்ட மகன்களையுமே நல்ல முறையா வளர்த்து கீழ்ப்படிவா வளர்த்தனாலதான் அவ்வளவு பெரிய பேலை நோவாவுக்கு மட்டும் கட்ட முடியுமா இருந்திருக்குமா. இல்லைன்னா அவரோட மகன்க இருந்திருந்தாங்க மகன் இருந்த அந்த 3 இருந்தனாலதான் கட்டுறதுக்கு இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த வார்த்தையில வந்து நோவா அவருடைய குடும்பம் ஒவ்வொரு வகை விலங்குகளும் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணுமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 21:21 சொல்றது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் எல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா. 6:21 40 இரவும் பகலும் இடைவிடாமல் 7:12 போட்டிருக்கு 40 இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. எங்களுக்கு 1 2 மழை பெய்ஞ்சாலே வெள்ளப்பெருக்கு வந்துடும், எங்களுக்கு போறதுக்கு தட்டுப்பாடு இருக்கும். அதுவும் இல்லைன்னா மிச்சம் எது போனா என்ன சொல்றது, கரண்ட் கூட ஒரு ஒரு இடங்களுக்கு எல்லாம் போயிரும். ரொம்ப மழை வந்துருச்சுன்னா இயற்கை பேரழிவுகள் வரும், என்னென்னவோ எல்லாம் சேதங்கள் எல்லாம் வரும். அதுலயும் 40 நாள் அவங்களுக்கு அந்த பாதிப்பு கூட இருக்காது. அந்த அந்த நேரம் அவங்க அழகா அந்த 40 நாள் அதுக்குள்ள இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்ன 9 அதிகாரம் 17 அந்த பூமியின் மேலு அந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாவே வத்தி போன பிறகு ஏசப்ப வந்து நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை சொன்னாராம். 9 அதிகாரத்துல 17 வசனம் சொன்னாராம், இது எனக்கு எனக்கும் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் அப்படின்னு இருக்குது. அப்ப ஏசப்பா சொல்லிட்டாருன்னு வாக்கும் பண்ணிட்டாரு, இனிமேலு நானு வெள்ளத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கு அடையாளமா வானவில் ஒன்னும் இருந்திருக்கு. எது பிரச்சனை என்னாச்சு? கேக்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கேப்பேன், திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேப்பேன். அப்ப அடையாளமா வானவில்லாம் வச்சிருக்கிறாரு. அப்ப இத பொறுத்த சொல்ல போனா அவரோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு அவர் காத்துக்கிட்டு வர்றதுக்கு முத்தற்காரிய நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்படிஞ்சிருந்தாரு, நீதியும் உத்தமனமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பைபிளே போட்டுதான் இருக்கு. அதனால நாங்க இனி வரும் காலத்துல கூட நாங்க எங்களுக்குன்னு ஒரு காரியம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டுல தலை வந்து ஆண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள இதுல வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னா தலையில நான் சொல்றேன் பெண்கள் தான் ஆவிக்குரிய ரீதியில ஒரு என்ன சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ரொம்ப பலன் உள்ளவர்கள். பெண்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது கணவன் ஏதாவது இல்ல நான் ஜபிக்கிறதுக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே இல்ல பெண்கள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இல்ல நீங்க வாங்க ஜபிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கா ஜபிக்கணும், நம்ம குடும்பத்துக்கா ஜபிக்கணும், நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு இத்தனை தேவை இருக்குதுகளுக்கா ஜபிங்க அப்படின்னு பெண்கள் தான் மனைவிகள் தான் வழி நடத்துவாங்க. போஸ்ட் பண்ணி சரி நீ வந்து ஜெபிலாட்டி உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நோவாவோட காலத்துல இருந்தது மாதிரி இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு ஜலப்பிரளயம் ஒண்ணு வரணும் அப்படிங்கிறது இல்ல. ஜலப்பிரளயத்தை போல எது வந்தாலுமே குடும்பமா நாங்க மொத கடவுள்கிட்ட பாதத்துல கீழ்படிஞ்சு எந்த விஷயம் நாங்க செய்ய போகணும் அப்படின்னா கடவுள் பாதத்துல கீழ்படிஞ்சு கீழ்படிஞ்சு அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு நோவா நோவாட மனைவி வந்து நோவாவுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு அந்த பேழைய கட்ட முடியதா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்காலத்தை நம்ம செய்யணும் இல்லாட்டி போன செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கும். ஆனா செய்யறதுக்கு அஞ்சு கையில அஞ்சு விரல்ல ரெண்டு கையில ஒரு கை தான் தாங்களா இருக்கு இன்னொரு கை இல்ல அப்படிங்கறது மாதிரி இருந்தாலுமே ஏசப்பாவோட நாங்க பயணிக்கும் போது எல்லாத்தையுமே சரியா செய்யறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கட்டாயம் கிருபை செய்வாரு. நாங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட முன்னுக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு இன்னொரு எப்படி சொன்ன நம்ம வாழ்ற சமுதாயத்துல நமக்கு முன் இருக்கிறவங்க வந்து அந்தஸ்தாலையோ இல்லாட்டி போன வேற விஷயங்களால அவங்க பெருகி இருக்கலாம் இல்ல நமக்கு நமக்கே காட்டலாம் அவங்க இப்படித்தான் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஏலும் அவங்க ஜெபிக்கிறாங்க அவங்களால என்ன ஏலும் ஜெபிக்க மட்டும்தான் ஏலும்னு அப்படித்தான் சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம நம்முடைய தேவன் அவருடைய ஜீவன் உள்ள தேவன் வந்து நமக்காக எதையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நோவாட்டு குடும்பத்தையே காப்பாத்தினது போல நம்மோட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பாதுகாக்க அவர் வல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிற தேவன் எங்களுக்காக. இன்னும் ஏசப்பா சொன்னது போல அதே மத்தேயு 24:37 மனுஷகுமாரன் வரும் மட்டுமே அந்த பாவங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலக்கெடுவுலையும் பாவங்கள் இருக்குது. பாவமான மனிதர்கள், பாவமான காரியங்கள் அதெல்லாம் இருக்கிற சமுதாயத்தை தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையும் கூட நோவாவை போல ஒரு நீதிமான ஒரு பெண்ணா, நீதிமான ஒரு ஆணா உத்தமமா கடவுளுடைய ஊழியத்தை செய்வோ, கடவுளுடைய காரியத்தை செய்யவோ, எங்களுடைய வாழ்க்கை கூட நாங்க நீதியா உத்தமனா நாங்க நடந்து நாங்க போகணும்னு சொன்னா ஏசப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் நோவாட்டு குடும்பத்தை போல பாதுகாப்பாரு. ஆகவே நாங்க எங்களுக்கு தெரியும் இந்த பைபிள் அப்படிங்கிறது வந்து சும்மா நாங்க எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு தொடர்ந்து இல்லாட்டி போன சனிக்கிழமை சரித்தி எந்த நாளைக்கும் அந்திக்கு குடும்ப ஜபத்துல திறந்து திறந்து பாக்குறது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர்த்துக்கு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் கடவுள் அறியாத ஜனங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வார்த்தை இல்லைன்னா நமக்கு 100%க்கு 100% ஒரு ஆசீர்வாதம் பெறவே முடியாது. நான் சொன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா கடைசியா சொல்றேன், இந்த நோவா கதையில இந்த பைபிள் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஏசப்ப சீஷர்கள் உட்பட நிறைய பேர் ஏசப்பாவுக்கு ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தவங்களும் அவருக்கு பிறகு இருந்தவங்களுமே எல்லாத்தையும் பத்தி இந்த பைபிள போட்டிருக்கு. ஆனா அந்த பைபிள் அதே போட்டிருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விதைக்கிறவனுடைய உவமை என்னத்துல லூக்கா 8வது அதிகாரத்துல நினைக்கிறேன் 8 எடுத்தவங்க வாசிங்க லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம்.

லூக்கா 8:16 வசனத்துல போட்டிருக்கு. விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆமென். விதை வந்து தேவனுடைய வசனம். விதைக்கிறவர் தான் மனுஷகுமாரன். விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஏன் சொன்னா விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னது எல்லாத்துக்குமே தெரியும், விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமை என்னது, வழி அருகே ஒரு விதைகள் விழுகுது, கட்பாறை நிலத்துல விழுகுது, அப்புறம் முட்கள் பாதையில விழுகுது, அப்புறம் நல்ல நிலத்துல விழுகுது. வழி அருகேனா அந்த வார்த்தைகளை கேட்டு பாதிக்கு பாதி கொஞ்சம் காதல போட்டு பேசப்படுது. கட்பாறைனா பாரத்துல கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த வார்த்தைகள் வந்து தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடினால கொஞ்ச காலத்துல விசுவாசிச்சு சோதனை வந்த பிறகு ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேதனை சோதனை ஏதாவது போராட்டம் வந்துருச்சுன்னா அது பிறகு அவங்க அதுல இருந்து பின்வாங்கி போயிருவாங்களாம். உள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்ட விதைகள் வந்து வசனத்தை கேட்பாங்களாம். ஆனா கேட்டோன்னு அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பத்தியும் அந்த உலகத்தை பத்தி இருக்கதான ஒரு காரியங்கள்ல அவங்க நெருக்கப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்காது, வெளிப்படாது இந்த பலன்கள். அந்த மாதிரி வசனம் இருந்தாலும் வெளிப்படாது. நல்ல நிலத்துல விதிக்கப்பட்டவங்க வந்து நன்மையான உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து அந்த வார்த்தைகளை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுதான் சொல்லுது 1:30, 60, 100 பங்கு பலன் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க 100%, 100% நாங்க பலன்களை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுடைய வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை வேதாகம வார்த்தைகளை நாங்க கட்டாயம் எங்களுடைய காதுகளை நாங்க எடுக்கிறது மட்டுமல்ல உள்ளத்துக்குள்ள நாங்க எடுத்து அதை நாங்க கிரிய செய்யறவங்களா இருக்கணும். 100% ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். இப்போ நாங்களும் நல்லா பார்த்தது போல நோவாவுடைய வாழ்க்கையில நோவா எப்படி எவ்வளவு பெரிய அந்த பேரழிவுலையும் கூட அந்த குடும்பத்தை பாதுகாத்தாரு, பாதுகாக்க ஏசப்பா கிருபை செஞ்சாரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத பிடிக்கு அவங்கள நல்லபடியா அவங்க அந்த பேழையில இருந்து வெளியே வர மட்டும் பாதுகாத்தாரோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ ஜலப்பிரளயம் வெள்ளத்தை போல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் முடியும் போது இன்னொரு பிரச்சனை இன்னொரு அப்படி மாறி மாறி வந்தாலுமே தாங்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலுமே ஏசப்பா அவை எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். அதை விசுவாசத்தோட நாங்கள் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்க வார்த்தைகளை கொண்டு அதை நாங்க என்ன சொல்றது அந்த வார்த்தைகளை நாங்க மனதுக்கு எடுத்த ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, அதே போல இனியும் என்னோட வாழ்க்கையில நீங்க செய்யுங்க அப்படிங்கிற விசுவாசத்தை நான் வச்சிருக்கேன் ஏசப்பா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில எதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் கிரியைகளை சொல்வோர். ஆசீர்வதி பெறாம ஆகவே இந்த வழியில கூட நாங்க பார்த்துதான் இந்த வார்த்தைகளுக்காக செபிச்சு முடிவுக்கு வருவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு மறக்கமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த வழியில கூட ஆவியானவர் சுவாமி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே 6 சுவாமி நோவாவை பற்றியதான வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறது ராஜாவே. நோவானவரே, நோவா வாழ்ந்த காலத்துல சுவாமி நீதி முத்தமன்மானா இருந்தார் என்று சொல்லி இருக்கிற தகப்பனே, அப்படி ஆய் தகப்பன அவருடைய குடும்பத்தையானவரே சுவாமி அந்த ஜல பிரளயம் வந்தும் கூட ராஜாவே ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாத படிக்கு ஆண்டவரே சுவாமி மனைவி தன் கணவனுக்கும் பிள்ளைகள் தன் தாய் தந்தைக்கும் இருவருக்கும் ஆயானவரே சுவாமி உதவிகளை செய்து அந்த பேழையை கட்டி அந்த 40 நாள் அந்த பேழைக்குள் இருந்து வெளிவர மட்டும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத படிக்கு வர கருவை செய்தீங்க. அதன் பிறகு அந்த அனுவரே சுவாமி அந்த சேம் காம் யாவே வழியாக அனுவரே சுவாமி அனுவரே அநேகர் அன்பு சுவாமி பல்கி பெருகிற அளவு காண அன்பு தகவல் ஒரு ஆசீர்வாதங்கள் நீர் கொடுத்து ராஜாவே அப்படியாக நன்றி சொல்லி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே சுவாமி. அப்படியாகவே அனைவரும் தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், காத்த தேவன், பிதாவே, இனியும் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் அப்படியாய் செய்கிறதுனாலே உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அந்த வேலையிலும் கூட நாங்க லெசி அங்கிள், லெஸ்லி அங்கிள்,

மன்னிக்கவும், இங்க சர்ச்ல பின்னக சர்ச்ல மணி சத்தினால மியூட் பண்ணிட்டேன். வார்த்தைக்காக ஜெபிச்சாச்சு. யாருக்காவது விண்ணப்ப ஜெபங்கள் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஜெபிப்போம்.

0: விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கவா என்ன விண்ணப்பத்துக்கு?
1: விண்ணப்பங்கள் எப்படி நான் விண்ணப்பங்கள் இருந்தா அதுக்காக ஜெபிங்க. விண்ணப்பங்கள் என்ன இருக்குன்னு கேளுங்க. கமலக்கண்ணா விண்ணப்ப ஜெபம்னு சொன்னாங்க, முதல்ல ஜெபிக்க சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்போம். ஷேன் சொல்லி யாரோ ஒரு பேரும் சொல்லியிருந்தாங்க, சித்தி அவங்களுக்காக ஜெபிங்க. அவர் வந்து நல்லா படிச்சிருக்கிறாராம், ஆனா அவருக்கு வேலை இல்லையா, வேலை ஒண்ணு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்காக ஜெபிங்க சித்தி நீங்க. மத்தது
0: இருக்கு சொல்லி
1: அவங்க ரெண்டு பேர்த்துக்காவும் சித்தி ஜெபிங்க.
2: அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி தகப்பனே சுவாமி, இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த விண்ணப்ப வேலையை பாதப்படி விருப்பப்படுத்துறோம் ராஜா. இந்த விண்ணப்ப நேரத்தை பொருட்படுத்த ஆசீர்வதித்திரு சுவாமி ஆண்டவரே, இந்த விண்ணப்ப நேரத்தை இந்த தடைபடுத்தி ஆண்டவரே முதலாக விண்ணப்பத்தை அன்பு கரத்துல ஒப்புக்கொண்டுக்கிற ஆண்டவரே, யானை பாய்ந்த கரத்துல வச்சு கேட்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, எங்கள் கமலா சகோதரி அந்த தாயார் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாரு தொழில் வாய்ப்புகள் இல்லாதபடி இருக்கிறபடி நான் மகனுக்காய் செவிக்கிறேன். ஆண்டவருக்காமே மருத்துவ கொடுக்கும்படி ஆண்டவரே உங்க செவிக்கிற ஆண்டவரே, நான் இன்றைக்கு வைக்கிற இந்த விண்ணப்பத்தை கத்தாவே நாங்க வாரக்கிழமை சாட்சிகளை கேட்க தாமே கிரியை செய்யும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தை கொடுத்த மகனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. இப்படியாக சுவாமி அம்மியான கருத்துல வைக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி, தாயனுடையமாக ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த திரு மகனை 13 வருஷம் நாளும் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த மகனுடைய பிறப்பின் நாளா இருக்கிற இந்த நாளை தாமி பொருட்படுத்த ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, அந்த மகனை ஆண்டவரே சுவாமி தாயின் கருவத்திலே துவக்க முதல் இம்மட்டுமாக ஆண்டவரே சுவாமி நீரை வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே சுகங்களோடு சமாதான நன்மைகளையும் திருகப்படுத்தி ஆசீர்வதித்தது ஆண்டவரை மட்டும் வழிநடத்தினீர் சுவாமி. இந்த மகனை ஆண்டவரை இன்னும் இன்னுமாக ஆண்டவரே இந்த பிள்ளையை கரம் பிடித்து வழிநடத்தி இயேசப்பா படிப்பிலும் சரி கல்வியிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் குறைகள் இன்று நிறைவாய் ஆண்டவரே. உங்களுடைய ஞானம் ஆண்டவரே மகனுக்கு கிடைக்க வேண்டி ஜெபிக்கிற கர்த்தாவே சாலமோன் மன்னினர் போல் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த சாலமோனின் ஞானத்திலும் ஒரு துளி ஞானம் இந்த மகனுக்குள் வழிநடத்தி இந்த 13வது வருஷத்திலும் இன்னும் மேலும் முன்னேறி செல்ல செய்த ஆசீர்வதிக இந்த பிள்ளை காண்டவரே சுவாமி. அப்பெற்றோர்களுடைய அன்போடு ஆண்டவரே சுவாமி தகப்பனே சுவாமி கூடவே கத்தர் ஆண்டவரே இந்த பாட்டியார் ஆண்டவரை வழிநடத்திருக்கிற ஒரு அன்பாக ஆண்டவரே அப்படின்னா அவர்களுடைய செபங்கள் இந்த மனைகளுடைய செபங்கள் மகனை தாங்கி வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே சுவாமி ஆவி ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி பரிசு தாவினாலே நிரப்பி வழிநடத்துங்க. அதே போல அந்த பிள்ளையினுடைய ஆண்டவரே சுவாமி கூட்டிலும் மரத்திலும் உடைய தெய்வ தூதர்களுக்கு பாதுகாத்து வசித்தும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தின் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த வருஷம் ஆண்டவரே அப்பா அந்த 13வது வருஷம் இன்னைக்கு நாள் தொடக்கம் ஆண்டவரே சுவாமி அப்பா தொடர்ந்து போகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நன்மையிலே குறைவுபடாதபடி இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படி எல்லாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தின்
3: ஜெபிக்கிறேன்.
1: கமலக்கடை முடிஞ்சு தானே பேசுறது திக்கி திக்கி தான் கேக்குறது தனக்கு இந்த அந்த இன்னொரு விண்ணப்ப ஜெபம் நானும் ஒரு விண்ணப்ப ஜெபம் வைக்கிறேன். அந்த பாஸ்டருக்காக ஜெபிப்போம். பேரு கப்ரியல், அவர் இந்தியாவில இருந்து வர்றாரு. அப்ப அவர் 7ஆம் தேதி அங்க வீட்டுக்கு வர்றாரு, அதுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். மத்தது ஜான்சனுக்கு ஒரு இந்த என்ன சொல்றது இன்னொரு ஆபரேஷன் ஒன்னு செய்ய இருந்துச்சு. அந்த ஆபரேஷனுக்கு டேட் வந்து அடுத்த மாசம், அதாவது வர்ற மாசம் 10ஆம் தேதி ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்காகவும் நாங்க ஜெபிப்போம் கர்த்தர் வந்து அந்த காயங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு நாங்க ஜெபிப்போம். அந்த பிளேட் ஒன்று போடணும்னு சொல்லி சொல்றாங்க. பிளேட் போட்டா வரால குளிர் நேரம் கூட தாங்க முடியாதான் அப்படிங்கறத அவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால கர்த்தர் அந்த காரியங்களை வந்து இல்லாதபடிக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் ஜெபிப்போம்.
2: விண்ணப்பங்கள் இருந்து உங்க பாதப்படியில வைத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியாக தகப்பனே சுவாமி, ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே தகப்பனே, அந்த மகள் வந்தது போல தன்னுடைய கணவருடைய ஆண்டவரே சுவாமி, அந்த பாதத்தை அந்த ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட் மூலமாக ஆண்டவர் ஏற்பட்ட அந்த வேதனை இயேசப்பாதை நீங்க முற்றும் மாற்றினவராயிருக்கிற சுகத்தை கொடுத்துட்டீங்க. நாங்க விசுவாசிக்கிற சப்பா இருந்த போது தகப்பனே சத்துரு ஏதேனும் ஒரு காரியத்தை திட்டங்களை வைக்கிறானா, அவனுடைய திட்டங்கள் வாய்க்காதே போகும்படி இயேசுவின் நாமத்தினால் இது நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி பொழுது நேசப்பா அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே நான் ஒப்புக்கொடுக்கிறது ஒரு விண்ணப்பத்தின் கத்தாவே சாட்சிகள் பெறுது ஆண்டவரே. இந்த மகனை இப்போது தொடுங்க ஆண்டவரே. மகன் ஜோன்சனை வச்சன் தலைமுதல பாதம் மட்டும் தொடுத்து அந்த பாதங்கள் இருக்கிற ஆண்டவரே சுவாமி அப்பா வைத்திருந்தால் சொல்லப்பட்டது ஆண்டவரே. அந்த இடத்துல மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை பண்ண வேண்டும் ஆண்டவரே. சுவாமி ஏற்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை பண்ணி ஆண்டவரே அந்த இடத்துல ஏதேனும் ஒரு காரியத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி திட்டம் ஆண்டவரே தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர். உங்க வார்த்தை சொல்லு ராஜா, தலையிலிருந்து ஒரு தலைமயில் விழுந்தாலும் அது நான் அறியாத படிக்க நடக்காது என்று சுவாமி அப்படின்னா தகப்பனே சுவாமி அந்த மகனுக்கு ஆண்டவரை எதை செய்ய வேண்டதே செய்யக்கூடாது. தகப்ப தாமி அறிந்திருக்க அந்த சரீரத்தை சம்பூர்ணம் கருத்துல வை ஜெபிக்கிறேன். அந்த பாதத்துக்கு இதுக்கு பிறகு ஆண்டவரை எந்த ஒரு தொந்தரவுகளும் ஆண்டவர சத்ருனால் ஏற்பட விடாத படிக்க ஆவியானவரே சம்பூர்ணமாக ஆண்டவரே சுவாமி அந்த வைத்தியரினால் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா நன்மைக்கு ஏதுவாக மாற திருவை செய்ய ஆண்டவரே. வைத்தியரை கண்டு வியக்கும்படியான அற்புதத்தை செய்கிறதவ நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. என் எல்லாங்கள் இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புகளத்தை ஜெபிக்கிற அந்த மகனுக்கு பூர்ண சுகத்தை விடுதலை சமாதானத்தை பெற்றுகிறேன் ஆண்டவரே. சுவாமி அவருடைய சரீரம் மட்டும் நாணப்பட்ட வேதனை நோவுகள் போது ராஜா இதுக்கு திறமும் பெயர்பட்டு ஆண்டவரே மகனுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் வராதபடி கேசப்பா ஆண்டவரே. இந்த சத்திர சிகிச்சைங்கிற வார்த்தையை மாற்றி போட்டு இப்போது நலமான சுகம் அந்த கால்கள் நல்ல நிலைமைக்கு மாறியிருக்குன்னு அந்த வைத்தியர்களோடு மீண்டும் சொல்லும்படியாக ஆண்டவர் தாமே அற்புதம் செய்வீர் என்று முழு நம்பிக்கை விசுவாசத்திடம் அவருடைய ஜெபங்களை ஒருவருடைய ஜெபத்திற்கு தன் மறு உத்தரவை கொடுப்பீர் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தகப்பனே அப்பா நீங்க செய்வீங்கன்னு முழு நம்பிக்கை விசுவாசத்தை ரொம்ப மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்கிறோம் ஏசப்பா எல்லாம் இயேசுவின் நல்லமத்தினால் ஜெபமடைக்கோ நல்லபிதாவே. அப்படியா காண்டவரே சுவாமி மகளுடைய ஆண்டவரே இன்னொரு விருப்பமா காண்டவரே ஆண்டவரே இலங்கை தேசத்தை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே இந்தியா தேசத்து பாஸ்டர் ஆண்டவரே சுவாமி அந்த போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை பொறுப்படுங்க, அவர் தேவைகளை சந்தித்து மட்டும் நடத்திருக்கிற சுவாமி. அப்படியா ஆண்டவரே வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவரே அந்த ஜெப காரியங்கள் அவருடைய பயணங்களை கத்தர் வாய்க்க செய்து இன்னும் ஆசீர்வதிக்கப்படுபடி ஜெபிக்கிற தகப்பனே சுவாமி அவருடைய தேவைகளை கத்தர் சந்திக்கப்படுபடி ஜெபிக்கிற சப்பா. அதே போல அந்த பயணத்தில் ஆண்டவரே இந்த தடைகளும் ஒரு இன்னும் இந்த இடத்துக்கு போக நினைச்சிருக்காரோ இந்த இடத்துல பிரேயர் பண்ண ஆயத்தமாக வர கிழமைகள் இருக்கோ ஆண்டவர் சுவாமி இந்த ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த ஆரப்பிளாக்கு அந்த பிரதேசத்திலேயோ பிரதேசத்துக்குள்ள வந்து ஆண்டவரே சுவாமி அந்த ஜெபத்துகளை ஆண்டவருடைய கரத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அது ஆண்டவர் உங்க சித்தப்படி அந்த தாசன் ஆண்டவரை இங்க வருவதற்கு திருவை செய்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த இலங்கை தேசத்தை வந்தடைந்த தாசன் ஆண்டவரே இந்த சமூகங்களுக்கு வருவதற்கு தேவசாமி திருவை செய்த அந்த பாதை வழிகளை எல்லாம் ஆண்டவரை கோணலான வழிகளை தேவன் நேராக்குகிறவராயிருக்கிற சுவாமி செவ்வாய்ப்படத்தில் தூதர்களை கொண்டு ஆண்டவரை குறித்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு சத்துருவின் தடைகளும் வராதபடிக்கு சகலவற்றையும் சீர்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி எல்லாங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த போதகரைய சம்பூர்ண உங்க கரத்துல ஜெபிக்கிறோம். அவரோடு வந்த ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். யார் சென்றார்கள் அவருக்கு எங்க போ வந்திருக்கார்கள் அந்த பயணத்தை எல்லாம் கொடுக்கிறோம். இதே பொருட்படுத்த ஆசீர்வைத்து நடத்தும்படி எல்லாமே நேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தை ராஜ்யம் பண்ணிக்கிற நல்ல பிதுவா பிதாவே இனிமாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஒப்புக்கொடுத்தது போல அந்த விண்ணப்பங்கள் போலவே ஆவியானவரே நம்முடைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி மரணதா என்று சொல்லப்படுகின்றது சமூகம் ஆண்டவரே சுவாமி அப்பா மகள் சுவாசரா இனி அவர்களோடு கூட ஆண்டவர் கணவருமாய் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை இன்னும் வெற்றிகளை பெறுவதற்காண்டவரே அப்பா தங்களுடைய ஆண்டவர் மாமிசமான காரியத்திலே வெற்றிகளை விட என் தேவாதி தேவனுக்கு செய்கிற ஊழியத்தின் வெற்றிகளை ஆண்டவருக்குடைய நாமம் மகிமைப்படுத்த சாட்சி பெருகும்படி இவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தி பாவி தருளும்படி அப்பா ஆவியினாலே நிரப்புக்கு இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புக்கொடுக்கிற தேவைகளை சந்திக்கும் அவர்களுடைய வழிகள் இருக்கிற எல்லா தடைகளை முறைக்கலாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறேன். விசுவாச நம்பிக்கையோட இந்த ராத்திரி பொழுதுகளோட அன்பு கரத்தில் ஆணை பாய்ந்த கரத்துல தகப்பனே சுவாமி எசப்பாத மகனை மாண்டவர் தள்ளுமுள்ள கரத்தில் ஒப்புக்கொண்டது இயேசுவே ஆவியானவரே இந்த மகளை அபிஷேகித்திருக்கிறீர். அந்த வழிகளிலே நடத்த போகிற ஆண்டவரை தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை உமக்கு நன்றி நன்றி. எசப்பா தடைகள் வருவது ஆண்டவரே சுவாமியே அப்பா சாதாரணமா இருக்கு ஆனால் அதை யார் உண்டு பண்ணுகிறார்களோ அவர்கள் கையோடு சொன்னீராண்டவரே. அப்படின்னா இதர்கள் படிச்சுக்கிறவர்களுக்கு அது பாக்கியோவாய் போகும் ஆண்டவரை. இருந்த போது தத்தாவை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சமாதான பாதை வழியை நடக்க திருவை செய்க. அந்த சமூகத்துக்குள் வருகிற எல்லா ஆண்டவரை ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையும் ஆசீர்வதிக்க. அதன் வருகிற ஆண்டவரே சுவாமி சகோதர சகோதரி குடும்பங்கள் பிள்ளைகள் யார் வருகிறார்களோ வருகிறவர்களுடைய ஆண்டவரே சுவாமி வழிகளை கட்ட செவ்வாய்படுத்துகிறார்கள். இப்படியாக ஆண்டவர் வன்பு கருத்தில் எங்கள் ஆண்டவரே சுவாமி கத்தாவே ஆண்டவரே சுவாமி சைபரஸ் நாட்டில் இருக்கிற எங்கள் மகள் ஆண்டவரே சுவாமி சலாயனியுடைய ஆண்டவரை மரணாதா என்று சொல்லப்படுகிற சகோதரனும் ஆண்டவர் மகளுமாய் கூடி செய்கிற ஊழிய பயணத்தை கத்தரை வாய்ப்பு செய்தாசையில் வதிக்கும்படி எல்லாங்களும் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. சோத்திரம் ஆண்டவரே ஹாலேலூயா நன்றி நன்றி ஸ்தோத்திரம்.
1: விண்ணப்பங்கள் ராஜாவே சுவாமி வைத்ததான ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஆண்டவர் விண்ணப்ப ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அது போல விசேஷமா நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். வைத்தியசாலையில இருக்கிறதான மன்னிச்சாட அப்பாவுக்காக ஜெபிப்போம். அவருக்கு அவர் இன்னும் ஐசியூல தான் இருக்கிறாரா நானும் பேசினேன். அப்ப அவருக்கு சாப்பாடு கூட சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் அவங்க மகளோட பேசினேன், மலிஷாவோட நான் பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சுகமாக்கும் என்பதை கொண்டு நான் சாட்சியோடு கூட அந்த மகளோட நான் பேசினேன். வார்த்தைகளை நான் சொன்னேன், அநேக காரியங்களை நான் சொன்னேன் சொல்லி சொன்னேன். நீ போய் பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவி நாம் தேசப்ப உங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்க யாரு நீங்க எப்படி சுகமாக்குவீங்கன்னு தெரியாது நீங்க வார்த்தையால தான் சுகமாக்குவீங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் கண்டதில்ல இயேசுப்பா எங்க அப்பாவை நீங்க சுகமாக்குங்க அப்படின்ட்டு நானே சொல்லி கொடுத்தேன் எப்படி சொல்லணும்னு கூட தெரியாதுனால நான் சொன்னேன். அப்ப அந்த எல்லாத்தையுமே நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. நான் செபிக்கு நாங்கள் எல்லாரும் செபிப்போம். அந்த நான் சொன்ன காரியங்கள் நான் நிறைய சாட்சிகளோட கூடத்தான் சொன்னேன். அவங்க அப்பாவோட பேசுறதுக்கான வழி இல்லை இன்னும். அப்ப அதனால அவங்க அப்பாவுக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ நேர்ந்து கயிறு கட்டிருக்காங்களே ஏதோ நேர்த்தி கடன் போட்டிருக்கதா சொன்னாங்க. இப்ப அதனால செபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக எந்த ஒரு சத்துருக்களுக்கும் யாரையும் தோட எந்த ஒரு அதிகாரம் இல்லை. ஏன்னா நாங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் அங்கிட்ட ஒரு காரியம் ஒண்ணு நடந்துகிருக்குன்னு அது ஒரு பெரிய தடையாவே இருக்கும். நான் சொன்ன அதெல்லாம் நீங்க நிப்பாட்டுங்க, எதுவுமே செய்ய வேணாம். நீங்க இயேசப்பா மேல நம்பிக்கை வச்சு இந்த நீங்க அப்பாவுக்காக நீங்க இந்த ஜெபங்களை கலந்துக்குங்க, அப்பாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொன்னேன். சத்துருவான் அந்த பிள்ளைய இந்த வார்த்தைகளை கேட்க விடாத படிக்கே போராட்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டு சொன்னா அதனால நாங்க ஜெபிப்போம். அவங்க அப்பாவுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கணும், அது இயேசு கிறிஸ்துவனால தான் கிடைக்கணும். சாட்சி எங்களுக்கு வந்து கிடைக்கணும், இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்களே வந்து சொல்லத்தக்கதாக இயேசப்ப கிரியை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். இயேசப்ப லாசருவ கூட அந்த 4 நாட்களுக்கு பிறகு எப்படி உயிரோட எடுத்தாரோ, உயிரை கொடுத்து எடுத்தாரோ அதே மாதிரி ராஜாராம் மக்களுக்கும் அதே மாதிரி சுகத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அவருக்காக அஞ்சோடு பாரத்தோடு ஜெபிப்போம். கண்டிப்பா அதுக்கான பலன்களை நமக்கு காண செய்வ. ஆம நாங்கவே அவருக்காக ஜெபிப்போம். அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, சிசுமாவியானவரே ராஜாராம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உண்மை அறியாத அனைவரே சுவாமி, அனைவரே ஒருத்தர் தகப்பனே கர்த்தாவே சுவாமி, குடிக்கும் அதுக்கும் ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கை அனைவரே சுவாமி ஆண்டவரே பாதியாகவே கெடுத்து விட்டார் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே மது போதை ஆண்டவர் தகப்பனே இவ்வளவு வாயாண்டவரே சுவாமி தன் உடலை கெடுக்கும் என்பதை கூட ஆண்டவரே சுவாமி அறிஞ்சிருந்த குழச்சாவே அதுக்கெல்லாம் ஆண்டவர் அடிமையாகி தகப்பன் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால எந்த பொழுது ஐசியூல இருக்கிற அவர் உங்களோட கருத்துல போடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டல எடுக்கிறேன். இயேசுவின் நாமம் அன்றே இயேசு என்கிற நாமம் சுகத்தை கொடுக்கும் வல்லமைக்கும் ஜெயிக்கும் என்கிறதில் நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்படியாகவே நீ ரெண்டு பேரும் தகப்பன அவருக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. கர்த்தாவே அவருடைய மகளோடு நான் பேசின பொழுது ஆண்டவரே சத்ருவான ஆண்டவரே தகப்பன அந்த வார்த்தைகளை கீழே விடாதபடி அநேகமான ஆண்டவரே போராட்டங்களை போட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட அவருடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை செய்தீங்க சப்பா உமக்கு நன்றி. கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே அவருக்கு எதிராக எலும்புகிறதான எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகள் போராட்டங்கள் இயேசுவை நாமத்தை நான் முறியடிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த வீட்டில் ஒரு விடுதலை ஒரு வீட்டுல ஒரு லட்சிப்பே சுவாமி தாவே நீர் கொடுங்க ராசாக நீர் கொடுங்க தகப்பன நீர் கொடுங்க தகப்பன நிறைய மருத்துவோடு செவிக்கிறோம். தாவே அவர் சுகமாகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்க கேட்க தாவே அவளோடு இருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்க பெருமையான ஒரு தகப்பனை நாங்க வந்து நிற்குவேன் ஏசப்பா. நீங்க எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க விசுவாசத்தோட நாங்க வந்து விண்ணப்பத்தை வேறெடுக்கிறோம். நீங்கள் பதில் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம் ராஜாவே. அப்படியாகவே நீ செய்கிறதுனாலே உமக்கு நன்றி. கர்த்தாவே இந்த தனி மயில் ஆண்டவரே சுவாமி அவர்கள் இருக்கிற அந்த வீட்டு எல்லைகளை அப்படி கொள்வாது ரத்தத்தை அப்படி பார்த்துட்டு கொள்ளுங்க. கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி நந்துவே நம்முடைய கருத்துல போடுகிற மனுஷன் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே அந்த படிக்கிற பிள்ளைகள் அந்த எல்லாம் பாலிப பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஒரு தாயும் ஆண்டவரே பக்கத்துல இல்ல தந்தையும் பக்கத்துல இல்ல ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையுமே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பக்கத்துல இருந்து ராஜாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே சுவாமி. ஆண்டவரே யாரா இருப்பினும் கூட ராஜாவே நீர் அதே தகப்பனை பாராதுதோ இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை சுற்றிலும் நம்முடைய அக்கினை தள்ளல போட்டு முடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தோதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நல்ல செய்திகள் ஆண்டவரே சுவாமி வந்து கிட்டி சேரக்கத்தாவே நீர் கிருபி செய்தக்கதா செவ்விக்கிறேன். நீர் அப்படி செய்யறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி செவ்விக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செவ்விக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி நன்றி நன்றி. அது போல சுவாமி ஆமை ஆண்டவரை தகப்பினே ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களுக்காக செவ்விக்கிறேன். எங்க தேசத்துல குடும்பங்கள் ஆண்டவரே தாய் தந்தை அது போல நேரடைய சகோதரன் ஆண்டவரே என்னுடைய சித்தி குடும்பத்தை ரெண்டுவரே பிள்ளைகள் ஐவரையும் அவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. கர்த்தாவே சுவாமி நாளைக்கு நடக்க இருக்கிறதான அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய கருத்துல போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல நடக்கிற ஆராதனை ராஜாவே. கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே தகப்பனே ராஜாவே நீர் மீன்களே ஆண்டவர் தகப்பனே எப்படியெல்லாம் ஆண்டவரே சுவாமி ராஜாவே அந்த வெளியே வலைக்குள்ள அந்த தகப்பனை நீர் கொடுத்தீரோ அதே போல ராஜாவே ஆண்டவரே இயேசு ஜீவிக்கிறார் சபைக்கு அந்த ஆலயத்துக்கு ராஜாவே ஆண்டவரே நீர் அன்பு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தாவே அவர்களுக்கு இந்த மாய பலனை கொடுங்க ராஜாவே சுவாமி. ஆண்டவரே சரியான சத்தியம் ஆண்டவர் தகப்பன் ஒருத்தர் கூட போய் சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க கர்த்தாவே ராஜாவே நீர் கிருபை செய்யமல் சபிக்கிறன் தகப்பனை. கர்த்தாவே நீர் சொன்னீர் சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே தகப்பன. அப்படியானால் ராஜா இந்த சுவிசேஷங்களை சொல்ல ஆண்டவரே தடையாக இருக்கிறதன் எல்லா தடைகள் இயேசுவை நாமத்தினை எடுத்து போட்டு ராஜாவே சுவிசேஷங்கள் சொல்லவும் ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் பரவவும் கத்தாதே நீர் கடைசி நாட்களில் அன்று வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்பு என்று சொன்னது போல ராஜாவே அதிகமாய் எழுப்பி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் அதை காண்கிறோம் கத்தாவே இன்னமாய் எழுப்புங்க சப்பா இன்னமாய் தொட்டுங்க அடையானே செய்யறதுக்காக நன்றி தகப்பன. ஆண்டவரே சுவாமி நாளை தினத்துல அன்று தகப்பன நடக்கிற ஆராதனையில போதும் ரொம்ப கருத்துல போடுற வளமைய வழி நடத்துங்க கர்த்தாவே. அவரோடு கூட அனுவிரே சுவாமி நீர் இடைப்படத்தக்கதாய் செவிக்கிறேன் சுவாமி ராஜாவே. அனுவரை வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் வந்த வண்ணமே செல்லாதபடிக்கு உடைய கிருபையும் அனுவரே உடைய சுகத்தையும் உடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை செய்யாமல் செவிக்கிறேன் சுவாமி. அப்படி செய்கிறதுனால உமக்கு நன்றி. அனுவரே அந்த எள்ளையும் கல்வாரி ரதத்தினுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆராதனைகளுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளத்தக்கதாய் செவிக்கிறேன். நாளைக்கு அந்த இடத்திலும் கூட ஒரு அக்கின அபிஷேகம் அனுவரே சுவாமி அனைவரும் உடைய பிரசன்னம் அந்த இடத்துல அனைவரும் தகப்பன வர்ற கர்த்தா கிருபை செய்யுங்க. அந்த போல செய்ய பிரதேசத்துல நல்ல தினத்துல அனைவரையும் சொல்ல ஆராதனை நடக்கிறது எல்லா காரியங்களும் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே. வர்ஷிப் பண்றவர்கள் அனைவரும் இப்போ வார்த்தைகள் வார்த்தையை சொல்ல போட்டிருக்கிறவங்க எல்லாவற்றமுடைய கருத்துல போட்டிருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தரும் கூட உம்முடைய நாமம் வெளிப்படணும் உங்களுடைய நாமம் மேன்மைப்படணும் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது போல லெஸ்லி அங்கிள் எம்முடைய திருக்கருத்துல போட்டிருக்கிறேன் சுவாமி. தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கத்தின் வானொலியோட ஆண்டவர் தகப்பன செய்கிற தான் அந்த மகா பெரிய ஊழியை தம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்தவர்கள் ராஜாவே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இந்த பூமி எங்கும் கூட தகப்பன எல்லா இடங்களிலும் கூட எல்லா எல்லைகளிலும் கூட கர்த்தாவே பிரசங்கிக்க ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவர் தகப்பன ஆண்டவரே ஒருவராய் நீர் தேர்ந்தெடுத்திருக்கமைக்காக மக்க நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் மாறுக்கத்திற்கு பேசுறீங்க ஆண்டவரே. அந்த வானொலி ஊடகம் ஆண்டவர் இன்னுமாய் வளரட்டும் தகப்பன், இன்னுமாய் ஆசீர்வாதம் அடையட்டும் ராஜா. அநேகர் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல ஆண்டவர், அநேகர் வார்த்தைகளை கேட்டு செல்ல, சாட்சிகளை கேட்டு செல்ல கர்த்தாவின் கிருபை செய்யமன் சுபிக்கிறேன். ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையில் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜாவே. மாவட்ட திருக்கத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜாவே சுவாமி. இது போல கமலம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன ஐயா. அது போல லிஷாந்தில இருந்து ராஜாவே, அது போல ராஜாவே சுவாமி, நாளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறதான அவருடைய பேரை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு கூட ஆசீர்வாதம், இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நம்முடைய கல்வாரி ரத்தத்தை நம்முடைய பதத்துக்கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திங்க கர்த்தாவே. அவர்கள் எழும்பி அனைவரே சுவாமி, அனைவரே தகப்பன எழும்பும் போது அவர் ஒரு புது பலன் அடைந்து புது கிருபையினால புது சுகத்தோடு புது பலத்தோடு எந்திரிக்க கர்த்தாவே நெல் கிருபை செய்யுங்க ராஜாவே. இது போல அவையானவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி, வேலைகளுக்கெல்லாம் ஆண்டவரை செல்கிறதான ஒவ்வொரு நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க ராஜாவே. கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்காக யுத்தம் பண்ண நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதே
3: ஐயாவையும் அரியானையை கூப்பிட்டு நீங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று நீண்ட நேரத்துல கணக்கு பணி கொடுத்ததற்காக தோஷம். அவரையும் ஆண்டவரை இந்த முதிர்ந்த வயதில் பிளப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக, பசுமையை வாழ வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஓடான ஊழி தோசுறோம் சுவாமி. அதனமாக இந்த ஊழியத்தை தைரியமாக செய்கின்ற சகோதரன் எஸ் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை இம்மட்டும் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக கோடான கோடி தோற்றம் சுவாமி. அதை விடமாக காண்டவரை இந்த நாளிலும் கூட அவர் கையிட்டு செய்கிற காரியங்களுக்கு ஒரு விதமான இயற்கை செயற்கைகளில் தடைகள் வராதபடி அவரையும் அது பிரசனத்தோடு மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு அவரையும் அவருடைய பாரியாரையும் பிள்ளைகளையும் பெற பிள்ளைகளையும் அவருடைய போத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்கிறேன். எங்களுடைய பலத்தினாலேயே பராக்கிரமத்தினால் எங்களால் ஒன்று செய்ய முடியாது சுவாமி. எனவே மது பிரசனமா அவரை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்கிறேன். அதாவது செய்தியை கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரனையும் சுவாமி, பேசுகிறது அவர்கள் அல்ல சுவாமி, நீரே முதாவியினால் பேசுகிறதற்கு தோசுரம் தோசுரம் தோசுரம். இதனாலும் கூட அரியானோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வார்த்தையில் பரிசுத்தம் தேவை என்கிறதை குறித்து பேச நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர்களுடையவராக மரணமும் இவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கின்றது என்றும், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 18:21 நாவுதான் நாம் அதிகமாக பாவம் செய்வதற்கு மூலன ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். வீண் வார்த்தைகளினாலே அநேகர் பாவத்துக்குள் விழுந்து விடுகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை கருத்த வாழ்க்கையிலே திரும்ப கர்த்தர் என்ன வழி கையாளுகிறார் என்பதை தியானிப்போமாக. குதிரைகள் நமக்கு கீழ்வையும்படியாக அவைகளின் வாய்களிலே அடிபாலம்பத்தை போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகின்றோம். கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கூட கடும் காற்றினால் அடிக்கப்பட்டாலும் கூட அவைகளை நடத்துகிறவன் போகும்படியாக யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் போக சிறிதான ஒரு சுக்கானினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் என்று யாக்கோபு 3:3-5 வாசிக்கின்றோம். பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்குள் புகுத்துவதற்காக தேவன் பிடிக்கின்ற அவயவகம் அவனுடைய நாவுதான். ஆகவே தாவீது சொல்கிறார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்று சங்கீதம் 34:13 வசனத்திலே வாசிக்கின்றோம். உன் வார்த்தைகளினாலேயே நீ நீதிமானாக தீர்க்கப்படுவாய். அதாவது உன் வாய்களினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்று இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து கூறினார் என்பதை நாங்கள் Matthew 12:37 வசனத்திலே வாசிக்கின்றோம். பெந்தெகோஸ்து நாளிலே மேல் வீட்டு அறையிலே சீசர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:4 வாசிக்கின்றோம். ஆண்டவர் எசாயா தீர்க்க தரிசியாக ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக உயர்த்தும்படியாக அவனுடைய நாவை தொட்டார் என்று எசாயா 6:5 வாசிக்கின்றோம். சிலர் நரம்பில்லாத நாவை 4 திசைகளிலும் சுழட்டி சுழட்டி 4000 வார்த்தைகளை பேசி பேசி பிறரை குத்தி புண்படுத்தி விடுவார்கள். பட்டயத்தும் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுடையவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:8. நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசினால் ஆரோக்கியமாக வாழ முடியும். பரிசுத்தமுள்ள வார்த்தையை பேசினால் ஒழிய பரிசுத்தத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று Romans 12:1 வாசிக்கின்றோம். நாம் மறுரூபமாக வேண்டுமே ஆனால் நம்முடைய நாவிலே தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். நம் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறபடினாலே பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று Romans 12:2 வாசிக்கின்றோம். நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்த நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய 4 காரியங்களை குறித்து சிந்திப்போமா? சிந்தித்து செயல்படுவோம். நாவின் பலிப்பீடம், அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிப்பீடத்தில் இருந்தனுடைய கையிலே பிடித்த குரட்டை ஒரு நெருப்பு தளனை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டென்று எசாயா 6:6 வாசிக்கின்றோம். என் உதட்டை தொட்டு அல்பீடத்தின் குரட்டினால் கர்த்தர் எசாயாவின் உதடுகளை தொட்டார். அந்த பலிபீடம்தான் கல்வாரி சிலுவை. பலிபீடத்தில் இருந்து வந்த குரல் தான் தெய்வீக அன்பு. பரிசுத்தமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய உதடுகளிலே கண்டிப்பாக கல்வாரியின் அன்பு காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவனை தரிசிக்க விரும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி சிலுவை என்கின்ற பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து பலிகடாவாக பலி ஆட்டுக்குட்டியாக தொங்கினார். அவருடைய தெய்வீக அன்பு நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். அக்கிரமத்தை நடத்துகின்ற நீங்கள் உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் ஆக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமாக நடப்பிக்கும்படி உங்கள் அபயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:19 யார் கர்த்தருடைய பருவத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் என்று சங்கீதம் 15:3 கேட்டு விட்டு தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தனையான பேச்சை எடுக்காதபடி இருப்பவன் தானே என்று பதிலளிக்கப்பட்டது. அயலானின் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட கேட்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களை குறித்து தீமையாக பேசி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து விடாதீர்கள். சங்கீதம் 50:19:21 வாசிங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களே, கேட்பதற்காக கூடும் பொழுது கூட சில ஊழியக்காரர்கள் விழுந்து விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று கூறி ஜபத்திலே அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசி கொண்டே இருப்பார்கள். ஒரு ஊழியர் நாவடக்கம் இல்லாதபடி இருப்பாரே, ஆனால் அவருடைய முழு ஊழியமும் கெட்டு போய்விடும். நாவடக்கம் இல்லாமல் போனால் அவருடைய ஊழியம் கெட்டு போகும். யாராவது ஒருவர் புறங்கூறி தீ பற்ற வைப்பார்களே, ஆனால் தேவ அன்பினாலே அதை மூடி போடுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நோவாவை நிர்வாணத்தை பார்த்து வெளியே பரசாற்றியனுடைய தலைமுறை தலைமுறையாக சபிக்கப்பட்டான். தேவன் தாமே நம்முடைய பாவத்தை மூடி இருக்கும் பொழுது நம் மற்றவருடைய பாவத்தை குறித்து பறைசாற்றுவது தகுதி அல்ல அல்லவா? பிசாசு குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறவன் என்று தேவன் பெயர் கொடுத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 உலகமெங்கும் இருக்கின்ற விசுவாசிகளிடையே பிசாசானவன் இந்த புறங்கூறுதல் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வருகிறான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் தேவையாக இருந்த பொழுது நம்மை போன்ற அதே நிலையிலே இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பக்கமாக திரும்ப முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவனை கிழித்து போட செய்ய ஒருபொழுதும் நாங்கள் செய்யக்கூடாது. ஏரியாலையின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகின்ற அக்கினி போன்று அவனுடைய உதடுகள் இருக்கின்றது. மாறுபட்டுள்ளவன் தண்டையை கிளப்பி விடுகின்றான். கோல் சொல்லுகிறவன் பிராணனுடைய சிநேகிதனை பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகள் 16:27-28 வாசிக்கின்றோம். மற்ற ஊழியக்காரர்களை குறை கூறுகிறது, பேலியானின் மகன் என்று வேதம் பெயர் சூட்டுகின்றது. இந்த கோல் சொல்லுகிறவன் மூலமாக எத்தனை பேர் தங்களுடைய அருமையான சிநேகிதர்களை இழந்திருக்கிறார்கள். சபைகளை உடைய பண்ணி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாவுகளை கர்த்தருக்கு என்று பிரதீட்சனை செய்யுங்கள். குறை சொல்லு நாவ அடங்களாய் சாத்தானுடைய கைகளில் நம்ம ஆயுதமாக மாறிவிட கூடாது. உங்களுடைய நாவை அர்ப்பணித்து ஆண்டவரே, நான் பேசினால் அந்த வார்த்தை கல்வாரி அன்பினாலே தோய்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய சித்தத்தின் படி பேச வேண்டும் என நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களாக, ஜெபிப்பீர்களாக. நாவின் நோக்கினி அவ்வளவு செராபீன்கள் ஒருவன் பலவீனத்தில் அதனுடைய கையிலே பிடித்த குரட்டினாலே ஒரு நெருப்பு தளங்களை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என்னுடைய தொட்டு இதோ இது உன்னோட உதட்டை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தது என்றான். யாரு? யெசாயா. யெசாயா 6:6-7 ஒரு மனிதனை பரிசுத்தமாகவும் சுத்திகரிக்கவும் முதல் தொட வேண்டிய அவயவயம் நாவாகும். யெசாயா ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசி தான், எனினும் அவரை பரிசுத்தமான மேன்மையான ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக உயர்த்தும்படியாக கர்த்தர் இன்னும் அதிகமாக சுத்திகரிக்க தீர்மானித்தார். தலைப்பீடத்தை குரடுகளினாலே யெசாயாவின் உதவிகளை தொட்டார். அதன் ரகசியம் என்ன? அந்த பலிபீடம் தான் கல்வாரியின் சிறுவை. பலிபீடத்தில் இருந்து வந்த அக்கினி தனல் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்தமாக வாழ விரும்புகின்ற ஒவ்வொரு தேவ மனிதனுடைய உதடுகளிலே கல்வாரியின் அன்பு தேவை, அக்கினி அபிஷேகமும் தேவை. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று மத்தியு 3வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே விவாசிக்கின்றோம். உம்மின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதையும் நாங்கள் லூகா 12வது அதிகாரம் 43வது வசனத்திலே விவாசிக்கின்றோம். உங்களுக்கு ஜான் வெஸ்லிங்கிற ஒரு தேவ மனிதனை தெரியும், தேவனுடைய ஊழியக்காரரே. அக்கினி சூழலே இருந்து வெளித்தெரிந்து சிதறி போன ஒரு அக்கினி தணல் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசுவதோடு ஆவியின் அக்கினியை அனலாக மூட்டி கொண்டே எழுப்பிக் கொண்டே இருப்பாராம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3வது நாவின் வல்லமை, அதாவது அதனால என்னுடைய

மனத்தை ஆழமாக தொட்டது, ஆறுதல் பரத்தியது, உற்சாகத்தின் மேல் உற்சாகத்தை கொண்டு வந்தது. அரசாங்கம் என்பதில் ரெண்டு பகுதியில் ஒன்று, ஒரு பகுதி நீக்க வேண்டிய பகுதி, மற்ற பகுதி சேர்க்க வேண்டிய பகுதி. இசாவினுடைய வாழ்க்கையிலே நீக்க வேண்டிய பகுதி இருந்தன. உதடுகளில் அசுத்தம் நீக்கப்பட வேண்டும், அதே நேரம் சேர்க்கப்பட வேண்டிய பகுதியும் உண்டு. கல்வாரி அன்பும் பரலோக அக்கினியும் உபவாசமும் ஜெபமும் சேர்க்கப்பட வேண்டும். ஒரே ஊரில் இருந்து திசிப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா என்கின்ற கேள்வியை நாங்கள் யாக்கோப்பு 3 அது அதிகாரத்தில் 11-12 வாசிக்கின்றோம். உலகம் எங்கு ஜனங்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள், எங்கள் உள்ளான காயங்களை ஆறாதா என்று எண்ணுகிறார்கள். என்னுடைய கவலையை மாற்றி கண்ணீரை துடப்பவர் யார் என்று இயங்குகிறார்கள். உங்கள் வார்த்தைகளை பிரேயத்தினுடைய பிசின் தைலமாக அவர்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் வார்த்தைகள் இவ்வளவோ அன்பானவைகள், மதுரம் உள்ளவைகள், ஆற்றி தேற்றக்கூடியவைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறத்திலே தருவேன் என்று எது சொன்னார் என்று மட்டும் 11:28 வாசிக்கின்றோம். ஏற்ற சமயத்தில் சொல்கின்ற வார்த்தை வெள்ளித்தடியில வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானமாக இருக்கும் என்று நீதிமொழிகள் 25:11 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறதாயும் காயம் கட்டுகிறதாயும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாகவும் உங்கள் வாயிலிருந்து வெளி வரட்டும். 4வதாக நாமின் மகிமையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை சிரித்து அவரே மகிமைப்படுத்தி துதிக்கும்படியாகத்தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கின்றார் என்பதை நாங்கள் இசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் வீண் வார்த்தைகளை பேசாமல் இருங்கள், ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசாதீர்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 36-37வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுதாகிய பவுல் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்துக்கு எழுதுகின்ற பொழுது, சீர்களான வீண் பேச்சுகளுக்கு விளங்கி இரு, விலகி இரு என்று எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 2:16. உன் இளமையை குறித்து உன்னை ஒருவனும் பண்ணாத படிக்கு நீ வார்த்தையினால நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிங் எக்ஸாம்பிள் என்று 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கின்றோம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கின்ற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு முயற்சி பண்ணு என்று 1 தீமோத்தேயு 4:7 வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை என்ன? வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசம் உள்ள தகாதவைகள் சோத்திரம் செய்தாலே தகும் என்று எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். நாம் எவ்வளவு நேரம் சோத்திரம் செலுத்தினாலும் துதித்தாலும் ஆராதனை செய்தாலும் அதில் தவறு வரவே வராது. பக்தி வீர்த்ததான் உண்டா?

0: ஆனால் மனுஷரிடத்திலே நாம் அதிகமாக பேசுவதினாலே எங்களுடைய சொற்களினால் சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 10:19. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் கனியாக தோசர பதியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவ பிள்ளையிலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நாவின் பரிசுத்திற்காக மாதத்திற்கு ஒரு நாளாயிரம் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். நாவை பரிசுத்த பலிபீடத்திலே சமர்ப்பணம் பண்ணி பரிசுத்த அக்கினியினாலும் தெய்வ காண்பினாலும் நிரப்பிக் கொள்ளுங்கள். யார் கர்த்தருடைய பருவத்திலே ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த தலத்திலே நிலைத்து நிற்பான்? தங்கிதம் 24:3 ஒரு கேள்வி அப்படி எழுதியது, தன்னாவினாலே புறம் கூறாமலும் தன் கோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலால் மேல் சொல்லப்படுகின்ற நிந்தையான பேச்சுக்களை எடுக்காமலும் இருக்கிறவன் தானே என்று சங்கீதம் 15:3 வாசிக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு ஜனம் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்றும் பூமியின் மீது இங்கு உள்ள எல்லா ஜனங்கள் மேலும் உங்களையே கர்த்தர் நமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் என்பதை நாங்கள் உபாகமும் 14:2 வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களும் இவ்விதமான கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனமாக வாழ்கிறீர்களா? இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்வில ஆண்டவருடைய பரிசுத்தம் ஆவியானவருடைய துணையோடு உங்களுடைய நாவு மாறி மாறி ஜபம் செய்கிறீர்களா? பரிசுத்தராகிய ஆண்டவரால் உங்கள் வாழ்வு நிரப்பப்படும் பொழுது நாளுக்கு நாள் நீங்கள் பரிசுத்தமாக அவருக்கு பிரியமான காரியங்களை பேசுகின்ற ஜனங்களாக மாறுவீர்கள் என்று ரோமர் 12:1 வாசிக்கின்றோம். எனவே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் உன் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாடல்கள் ஊடாக தேவனை துதிக்கின்றோம். எனவே எங்களுடைய வாயிலிருந்து தப்பிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ளதாகவும் ஜீவன் உள்ளதாகவும் மற்றவர்களை தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறதுனாலேயே யோவான் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று அலங்கரிக்கின்றார். எனவே எங்களுடைய வாயை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தோற்றம் உங்களுக்கு மாத்திரமில்லை அன்பார்களவே அரியானுக்கும் அதே காரியம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சி நிற்கின்றேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அன்பின் தேவனே, இந்த தெய்வீக அனுபவத்தை சுவாமி நீர் பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்விலும் தர வேண்டும், எங்களில் காணப்பட வேண்டும், எங்களுடைய குறைகளை எல்லாம் அகற்றி இன்று முதல் உண்மை போல பரிசுத்தமாக நடக்க இமிட்டேட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அருள் தாரும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை இருக்கியுங்கள். இயேசுவை நாமித்தினால் பிதாவே என்று சொல்வதோடு சங்கமம் வானிலின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளின் மூலம் புறஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய நாமும் ஆண்டவரை பரிசுத்தப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீரே அவ்வண்ணமாக தருகிறபடியினால் உமக்கு நன்றி போஸ்டரம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும். இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் அவர்களையும் இழுத்துவார்கள் என்று எல்லோரும் இன்று ஒருமனப்படு தாழ்மையோடு கெஞ்சி நிற்கின்றோம். சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய செய்தியை முடித்து ஆமென் என்று சொல்லி மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான செய்தி பரிசுத்தம் சொன்னி செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞானபிராசம் கொழும்பு. ஏன் பரிசுத்தம் வேண்டும்? பாஸ்டர் பொழுது பரிசுத்தப்படி சொல்லியிருந்தால் ஏன் பரிசுத்தம் வேண்டும்? அதாவது வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியன்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய்விட்டது. இந்த முடிவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுற ஆலோசனை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லை. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன் பரிசுத்த பாதையில முன்னோர் செல்ல கடவன், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து பூர்ணமிட கடவன். பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஏன் பரிசுத்தமாய் வேண்டும்? ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த ஊழியக்கார சுபாரத்தை கொடுத்தார். 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரி கூட்டமாய் தேவ சன்னிதானத்தில் இன்றைக்கு நிற்கும்படி அழைத்திருக்கிறார். நாங்கள் யாரப்பா? கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், நீங்கள் யார்? பரிசுத்த ஜனங்கள். நம்மில் பலர் அவருடன் ஐக்கியம் கொள்ளவும் அவருடன் பாடுபடவும் அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற வளைக்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், சிலர் அவருடைய தீக்கதரிசியாக, ஆசாரிகளாக, ராஜாக்களாக பணி புரியவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் பரிசுத்தமாய் ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான் அனைத்தளவுக்கு மேலான அழைப்பு. நான் ஜெபம் வாசிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வார்த்தையை கொடுக்கலாம், ஆனால் பரிசுத்தம் மிக மிக மிக முக்கியம். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் என்ன எழுதுறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எழுதுறதாவது என்றா கவனிங்கள், பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தம் எழுதுறதாவது இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருத காரணம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் கத்த பரிசுத்த ஆசாரியர் கூட்டமே அழைத்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய நெற்றியிலே பொன்னால் செய்யப்பட்ட பட்டையால் கத்தம் வந்து எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரிசுத்தம் என்பது ஆசாரியருக்கு மற்றும் ஊழியருக்கு மாத்திரம் உரியது அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூட பரிசுத்தம் தேவை.
2: Recording stopped.
3: இன்னும் அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அவர் மைந்திரையா கூறியபடி அவர் எங்களை அழைத்தது பரிசுத்தத்திற்கு. எங்கள் நாங்கள் கபல் நாவில
1: குழுந்தால் எங்களுடைய சரீரத்திலே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. என்ன, நாங்கள் ஆவியில் அணுகொண்டு ஜபிக்க ஜபிக்க துதிக்க துதிக்க அந்த ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஒட்டுக்கொள்ளும். அப்ப ஆத்மாவும் ஆவியோம் ஆவியோடு ஒட்டுக்கொள்ளும் பொழுது சரீரம் என்ன செய்யும்? வந்து சேர்ந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாங்கள் ஜபிக்க துதிக்க ஆராதிக்க ஒரு வல்லமையான பிரசங்கம் அற்புதங்கள் அடையாளம் நடக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் வேதத்தை வாசிக்காமல் துதிக்காமல் ஒரு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது ஆத்மா சோர்ந்து போய்விடும். ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது என்ன நடக்கிறது? சரீரம் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆத்மா கொள்ளாத சாமான் பாருங்கோ, இந்த ஆத்மா அங்கேயும் பயன் இங்கேயும் பயன். அப்ப ஆத்மா சோர்வடைய சரீரம் உடலம் எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆவியும் சரீரம் எடுத்துக்கொள்ளும் போய்க்க ஆவி சோர்ந்து போகும். ஆவியும் ஆத்மா சரீரத்தை விட்டுக்கொண்டால் அம்போ அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எனவே நாங்கள் உங்கள் தேவனா இருக்கும்போது உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. வார்த்தை சொல்லுது பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மை பரிசுத்த அழைப்பு நம்ம அழைத்த தேவன் பரிசுத்த தேவன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க இல்லாமல் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பாருங்கள் இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது நல்ல எனக்கு பிடிச்ச வசனம். இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது சீராபிங்க ஆண்டவரை பரிசுத்த போட்டி கொண்டு இருந்தார்கள். மோசே கர்த்தருடைய பரிசுத்தையும் ஏனைய தெய்வங்களையும் பரிசுத்தை ஒப்பிட்டு பார்த்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசு கிறிஸ்து தேவனே பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார்கள். பாருங்கள் ஆதி
2: அப்போஸ்தலன்
1: பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினால் என்று பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த பாச ஞானப்பிராசம் செய்து கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு வாழ்ந்து இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இது பொல்லாது இந்த பரிசுத்த நிலையில் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 வாசித்து பாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப அநேக சொல்லுவாங்க கர்த்தரை கண்டேன், தவறு. பரிசுத்தம் வேணும். ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இந்த பரிசுத்தத்தை எப்படி எடுக்க? ஆவியான உதவியெல்லாம் எடுக்கலாமே ஒழிய வேறு வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஆவியில் அணகொள்ளும் பொழுது நன்றாக கவனிங்கள். நாங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க மட்டுமல்ல இந்த வாசிக்க தியானிக்க வேணும். அதான் மிக முக்கியம். உங்களுக்கு கொண்டு சொல்றேன், இந்த பிசாசுக்கு வார்த்தையெல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த பிசாசுக்கு தியானிக்க தெரியாது, எங்களுக்குத்தான் தியானிக்க தெரியும். அப்ப இந்த வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க தியானிக்க ஆவியில் கொள்ள ஆவியில் அணகொள்ள பரிசுத்த அபிஷேகங்கள் இறங்க ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று நேரம் செயல்பட நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆமா ஆமா. அடுத்து தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தம் அவசியம். துன்மார்க்கத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது, முடியவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நல்ல வசனம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க அந்த அக்காலத்துல ராஜாவின் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கல்யாண உடை அவசியம். அதுபோல பரலோகத்தில் பிரவேசிக்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்காமல் வெக்கப்பட்டு போவீர்கள். பரிசுத்தம் தேவன் வருகையிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இங்க இசை 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களோடு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறக்கிறது. ஆகவே பரிசுத்தரை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் போது பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதல் அகற்றி போடுங்கள், அகற்றி போடுங்கள். ஏனோக்கு நோவா தேவனுடன் சஞ்சரித்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். தேவன் மோசியோடு முகமாக பேசினார். காரணம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தபடியினால்தான் ஏனோக்கு நோவா தேவனுடன் சஞ்சரித்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவன் மோசியோடு முகமுகமாக பேசினான். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, அதிகாலையிலே தேவனை தரிசிப்பது பரிசுத்த வாழ்வுக்கு சிறந்தது. அதிகாலை அதான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில சங்கம வானொலியில உவாச துதி 6 நடக்குது, 9:30 8 மணிக்கு. நாங்கள் உவாசம் இருந்து செய்து கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மிகவும் ஒரு ஆச்சரியமா இருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் 9:30 சனி ஞாயிற்றுக்கிழமையில 8 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு செய்கிறோம். இந்த துதி ஆராதனை அநேகர் கலந்து கொள்கிறார்கள். இருக்கட்டும். அதாவது அதிகாலை தேவனை தரிசிக்கும் போது தாவீது, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்னு எழுதுகிறார். தேவனே என்னுடைய தேவன், எப்ப தேடுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். கிறிஸ்துவும் அதிகால வேலையிலுமே வனாந்திருக்க சென்று தேவனை தரிசித்தார். அதிகால வேலை ஒரு முக்கியமான அமைதியான வேலை, ஜபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், நல்ல ஒரு நேரம். பாருங்கள், ஆண்டவரை தரிசிக்க முடியாதபடி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் இன்றைக்க தீர்மானத்தை அப்புறப்படுத்தவன். பாருங்கள், இந்த பிரதர் நெகேமியார் சொல்லி சொன்னார், எனக்கு பாவம் என்றால் என்ன, நல்ல ஒரு கேள்வியை கேட்டு என்ன சொன்னார் தோணுமோ, பாவம் என்றால் என்ன, நாங்கள் தான் ஏதோ சொல்லுவோம். அவர் சொன்ன காரணம், ஆண்டவரை சுந்தரச்சாரா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களால் பாவம், பாவியா, அதுதான் பாவம். ஆண்டவரை சொந்த ரச்சராய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் பாவம், அதுதான் பாவம். அதுக்கு யோவான் அதிகாரத்திலே அறிமான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அடுத்த பாருங்க, ஒன்று குறைந்தே 3:16-17 வாசிங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கின்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இவ்வளவு வசனத்தை எல்லாம் சுத்தி சுத்தி சொல்லி என்ன சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி போட்டு, நீங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் எந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அருமையான வசனம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தப்படுகிறது, நீங்களே அந்த ஆலயம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவர்கள் கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் பரிசுத்த ஆலயம். கர்த்தர் நம்மை நான் தம்முடைய பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இதோ மனுஷத்தில் இதோடைய வாசத்தில் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில ஆச்சாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த சரத்துக்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும்தான் செல்ல முடியும். ஆசாரியர் நாங்க போயிலாம், தன்னை சுத்தரித்து கொண்டு பயபக்தியோட உள்ளே செல்வார். அந்த ஆச்சாரத்துக்கு கூட போய் பயபக்தியோட போகணும், பரிசுத்தமான வாழ்வோடு போகணும். போகும் பொழுது போவான, அப்ப ஆண்டவர் செக்கினாமாவே அங்க தங்கி இருந்தது. பாருங்கள், ரொம்ப கவனமா இருக்கவனும். இப்ப இந்த சலமன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட செய்யும் பண்ணும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை இறங்கி ஆரம்பித்தது. ஆசாரியர்கள் கூட பணிவிட செய்ய இல்லாதவர்கள் தேவனுடைய பரிசுத்த மகிமை ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்திலே இறங்கினு வேதம் சொல்லப்படுகிறார். ஏன் இந்த மகிமை இன்றைய காலத்தில் சபைகளில் இந்த மகிமை இல்லை, ஒரு கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த இங்கே சொல்லியிருக்க ஆலயத்தில் ஒரு சக்கரா மகிமை இறங்கிச்சா துதித்து ஆராய். இப்போ ஏன் ஆலயத்திலே நாங்கள் துதித்து ஆராய ஒரு மகிமை இறங்கவில்லை? காரணம், பரிசுத்தம் இல்லை. மக்களிடம் விசுவம் பரிசுத்தம் இல்லாவிட்டால் மகிமை இறங்கவே இறங்காது, அது திரும்பி மேலே போயிடும். கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, இன்றைக்கு கத்த நம்மையே அவருடைய ஆலயவாயத்திருந்து கொண்டு நம்மில் வாசம் வண்ணம் இருக்கிறார். தேவனாய கத்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையில. கேட்டுக்கொண்ட சகோதரர் பாருங்க, ஒன்று குறைந்த 6:19 வாசி கேட்கல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாயிருக்கதென்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறிவிக்கிற அருமையான ஒரு வசனம். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைங்க இந்த வாசிங்க, 1 Corinthians 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமா இருக்கிறதும் நீங்கள் உங்களோட என்று அறிவீர்களா? சிஸ்டர் ஹெபிஸ் தேவி சொன்ன, நீ யார், நீங்கள் ஏன்று கேள்வி கேட்டா, அருமையான கேள்வி. உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல, நன்றாக கவனிக்க வந்து, சரீரம் எங்களுடைய இல்லை, உங்களை சிருஷித்து மாத்திரம் அவரே இருத்த கிரே செலுத்தி மீட்டுக் கொண்டார். சரீரத்தில் குடியிருக்கும்படி அதை உங்களிடம் கொடுத்து ஆகவே உடலை சீற்று சீற்றிமங்களை விட்டு கொடுக்கூடாது. இந்த சரீரம் தேவன சரீரம் ஐயா, நாங்கள் வந்து விற்கிற வழிபாட்டில் கேட்க அது டிஃபரன்ட் ஸ்டோரி. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சரீரம் அவருடையது. பாருங்கள், இந்த இயேசுவானவர் ஜெப ஆலயத்துக்குள் வந்தபோது அங்கிருந்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காக சவுக்கு நாடே துரத்தினர். ஜெபம் கிட்டே கல்லர் குயா மாற்றி விட்டீர்களே. இப்போ பாருங்கள், சபையில் சில பேர் வந்தால் செவிலியர் வந்தால் சீடி விற்கிறதுக்கு முன்னுக்கு வச்சுருவார். அவர் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தான் வந்தார். பிஸ்னஸ் வரைக்க சீரியல் புத்தகம் வந்து முன் மேசையில் பரப்பி விட்டுருவார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நடக்க சம்பந்தம்தான். தானியலை பாருங்க, தானியல் தன் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாகவும் ஜீவ பழியாகவும் கர்த்தருடைய கை ஒப்பு கொடுத்ததினால் பாபிலோன் தேசத்து ராஜாவின் திராட்சரத்திலும் ராஜபோதம் தீட்டுப்படுத்தவில்லை. இப்ப தானியலுக்கு ஒரு விசேஷ ஆவியர்கள், நான் யோசிச்சேன் பரிசுத்த ஆவியர் எல்லாருக்கும் உண்டுதானே, உங்களுக்கும் ஆவியான எனக்கு அதே இந்த விசேஷித்த ஆவி சிந்தித்து பார்த்து ஆனால் மூளை கட்டவில்லை. காரணம், சில வார்த்தைகள் சில தேவ வார்த்தைகளெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. பசு தாவியால் விளக்கத்தை கொடுத்தாலும் எங்களை மண்டையில் ஏறாது. தானியலுக்கு விசேஷ தாவி, எல்லாருக்கும் ஒரே ஆவி. தேவன் பச்சைவாதம் இல்லை அவர் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆவி உங்களுக்கு ஒரு ஆவி, ஒற்று ஆவிதான். ஆனால் அவர் விசேஷ தாவியை கொடுத்தாலும் தானியல் அது சிந்திக்கிறேன், இதுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை. இது கட்டும் அர்த்தவார்கள் ஆட்டி குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெபித்தாலும் முடிவில் நாம் பரிசுத்தமுறையாய் ஜீவித்தால்தான் சாத்தானை ஜெபிக்க முடியும். சில பேர் சொல்றார்கள் உபவாசம் இருந்தால்தான் சாத்தான், அது உபவாசம் வேணும்தான் இல்லையென்றிருக்கு. ஆனா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவித்தால் சாத்தானை ஜெபிக்க முடியும். பிசாசின் குணங்களான விபச்சாரத்தையும் அருவறுப்பையும் துன்மார்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு பிசாசை எடுத்துக்க முடியாது. தேவன் அருளும் பரிசுத்தமே நாம் பார்த்துக்கலாம். எங்களொரு பரிசுத்தமான ஜீவம் வரும்பொழுது எங்களுடைய முகத்தோர் ஒளி பிரகாசம் வலிக்கிடும். நான் சில நேரம் பார்ப்பேன், சில ஊழியர்கள் சில நேரம் முகத்தோர் ஒளி ஒன்று தோணும் ஒளி. அப்போ எனக்கு விளங்க எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வேதத்தை தியானிக்கிறதை கண்டுகொள்ள முடியும். வச்சோம் பாருங்க, அதாவது சாட்சி ஜீவியம் தான் பரிசுத்த ஜீவியம். சாட்சி ஜீவியம் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப என்னுடைய கருத்து என்ன, பரிசுத்தமான வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். பாருங்கள், யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். அப்படி என்றால் அற்புதம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் இருக்கும். நான் சொல்ல வீரன் சொல்லு, யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தால்தான் தேவனத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். ஒரு அந்த அநேக ஊழியக்காரர் பாருங்க, பெரிய அற்புதம் நடக்க அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை. வேதம் என்ன சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்ற எல்லாரும் கொடுக்கப்படும். பாருங்கள், ஆகவேதான் யோசுவா ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது, கானான பார்த்தீங்களா. பரிசுத்த வாழ்வு வாழும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை போது நீங்க பெரிய சமுத்திரத்துக்கோ கடலையோ கடற்கையோ எல்லாம் விட்டு தரும், ஹைவே மாதிரி நீங்க நடந்து போகலாம். வேதம் சொல்லுவார் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் கொண்ட போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பி, அவர் ஜபிக்கே இல்லை, துதிக்கே இல்லை, வேதம் வாசிக்கே இல்லை, இதுக்காகவே இல்லை. அவர் என்ன பரிசுத்தமாயிருந்து போகும்போது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. பாருங்க இந்த பரிசுத்தின் வல்லமை எவ்வளவு உண்டு. இப்ப உங்களுடைய குடும்பம் ரசிக்கப்படவில்லைன்னு கலங்குறீர்கள, பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமா சோர்வுகளை செய்யும் பாருங்க. அதிக பிரச்சனை இல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிடலாம். கோடீஸ்வரன் வீட்டிலேயும் பிரச்சனை தான், வறுமையில் வாழ்கிற ஒவ்வொரு வீட்டிலே ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு. யாருக்கும் சோமிலா வேணும், ஏதாவது ஒன்று இருக்கு. சந்தோஷமா சமாதான பிசாசு விடான், கட்ட சிவரே விடான், வியாதியை கொடுப்பான். நீங்க வார்த்தையை கொடுத்து பாருங்கோ, பிசாசு வார்த்தையை கொடுக்குறான், அதையாவது கொண்டு வந்துடுவான். ஐஸ்கிரீமை குடிக்க சொல்லுவான், தொண்டாட்டுப்போம் பாருங்கள். வானத்தில் தொடிக்கிற தொனி என்ன, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தானேயா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரம் இங்க வானத்தில் தொனிக்கிறது. வேதாகமத்தில் இருக்கு வெளிப்பாடு 21:12, பரிசுத்தம் மிக முக்கியம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுரந்து கொள்ள. தானியேல் 7:8, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை சுரந்து கொள்வார்கள். பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்தவான்கள் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அங்கே திரியக தேவன் பரிசுத்தத்தை காணலாம். பரிசுத்தம் உள்ள தேவதூதர்கள், கேருபீங்கள், சேராபீங்கள் மற்றும் ஆயிரக்கான பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆகியவரை காணலாம். அசுத்தங்கள் அங்கே நுழைய முடியாது. அசுத்தங்கள் நுழைய பரிசுத்தம் உள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தம் இருந்தால் தான் போகலாம் என்றால் பரிசுத்தம் இல்லாட்டி அம்போ, அதே கதிதான். வெளிப்படுத்த 21:27 வாசித்து பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்தர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரை பிரவேசிப்பது. ஆட்டுக்குட்டியான ஜீவபுத்தர் இல்லையா, திருவே சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம்னா. நான் ஜீவபுத்தர பேர் எழுதிட்டேன் பிரதர், என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அவர் தவைக்கு போறையில துதுக்கிறையில ஆராதிக்கிறையில ஞானஸ்தானம் எடுத்தால் அவற்றை பேர் அங்க எழுதப்பட்டிருக்கான். காரணம் என்ன, இந்த போதைகள் தவறான போதைகள், இந்த சபைகளிலே அதாவது இந்த வார்த்தைகளை தெளிவாக விளங்காத காரணத்தினாலே. அது மாதிரி சபைக்கு போனா தானே வார்த்தை கேட்கறது. பரலோகம் என்பது குப்பை தொட்டி அல்ல, மனம் போல் அருவறுப்பாய் வாழ்ந்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சுரந்து கொள்வேன் ஒரு நினைத்தால் அவன் தன்னை தானே மாற்றிக் கொள்கிறான். கவனம் கவனம், சங்கீதம் 15:1 வாசித்து பாருங்கள். யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான். இந்த கேள்விக்கு விட என்ன சொல்லு பாவம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவன் தானே. நல்ல வசனம், யார் உடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து பொய் சொல்லக்கூடாது, நீதியை நடப்பது, மனதை சத்தியத்தை பேசுறோம், சத்தியத்தை பேசட்டான். சங்கீதம் 24:3 வாசித்து பாருங்கள். யார் அவருடைய பரிசுத்தத்தை நினைப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லவதமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. கேட்டீங்களோ, பாச ஞானப்பிராசன் சொன்னதை தொடர்கிறார். அவர் பரிசுத்தம் தொடருது ஐயா, பரிசுத்தம் தொடர தொடர நீங்க மின்ன போறீங்க. பாருங்கள், இந்த பரலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் சாத்தான் உலக ஆசை செயலை காண்பித்து பாதாளத்துக்கு இழுக்கிறான். இந்த பரலோகத்து போக பிசாசு விடாது. பாருங்க, எங்களை விட பிசாசுக்கு நல்ல மூடு இருக்கு. பிசாசுக்கு வேதமெல்லாம் தெரியும். அப்ப பரலோகத்துக்கு பேசுகிற சாத்தான் உலக ஆசைகள் இச்சைகள், உலக ஆசை இப்ப வந்து பிசாசு அதை தான் கொண்டு வரான் உலகத்துல. எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம், பயனர் வயது சிறுமிக்கு நடக்கிற காரணங்கள், 11 வயது ஐயா, எவ்வளவு விபச்சாரங்கள் நடக்கின்றது, சொல்ல முடியாத கண்ணாலே பார்க்க முடியாத சம்பவம் நடக்கிற காரணம் என்ன? பிசாசு கிரியை செய்கிறான். அவன் இழுத்துக் கொள்கிறான். இழுத்து எங்க கொண்டு போறான்? எங்க கொண்டு போறான்? பாதாளம் அக்கினி கடலுக்கு தாங்க போக அனுப்புறான். இழுத்து கொண்டு போறான். அவனுக்கு சந்தோஷம். ஒரு விசுவாசி மனம் திரும்பாமல் உலகத்தை நோக்கி போனா நல்ல சந்தோஷம். தண்டை கூட்டுக்க போட்டு பாதாளத்தை டான்ஸும் ஓட்டம் நடக்கும். நான் அது ஆத்மாவைக்கா பெற்று விட்டேன். ஆடுங்க ஓடுங்கணும். ரொம்ப கவனம் இது பிசாசு. பரிசுத்தத்துக்காக முயற்சி செய், முயற்சி போராடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓடத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கூடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயபதி இருந்தனாலே அது எனக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டு சகோதரி சகோதரி என்ன ஆட்டவனையும் ஆடுங்கோ. ஆனா உங்களோட வாழ்க்கையிலே வார்த்தை வேணும், ஜபம் வேணும், துதி வேணும், பரிசுத்தான அபிஷேகத்தால் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். முடிய மற்றும் படி போக முடியாது. ஆமேன், ஆமேன். பாச வந்துட்டி பிளீஸ் கோல் பாச பாஸ்டர் வந்துட்டார், கூப்பிடுங்கள்.
2: Recording stopped.
3: நன்றி ஐயா, அருமையான
2: recording in progress.
3: ஆசீர்வதித்தீர்கள். அம்மேன், அவர் பரிசுத்தமா இருக்கப்படும், நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி அம்மேன். இப்ப நாங்கள் யாவரும் அன்போட பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயன்மார்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
3: அம்மேன் பாஸ்டர், வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். God bless you.
4: ஆமென். நாங்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தையும் நித்திய சுவிசேஷத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். இது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையுமாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட நேரங்களோடு இருந்து உதவி செய்யும்படியாக, அவர்களுடைய குருடான கண்களை திறக்கும்படியாக, அவர்களுடைய இதயத்தில உம்முடைய விருதியமாக மாற்றும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை இழுத்து கொள்ளும்படியாக உம்மை அழைக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீரே தொடக்கம் முதல் முடிவரை என்னை வழி நடத்தும். கேட்கிற ஒவ்வொருவரோடும் இடப்படும் துதி கன மகிமை உண்டானமைத்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் இன்றைக்கு தியானித்துக் கொடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 4:2 வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோசனப்படவில்லை. இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ ஊடாக தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு பந்தியை வாசிக்கும் பொழுது அந்த அதுல ஒன்று ரெண்டு வசனங்கள் உங்களை தொடும், உங்களுக்கு ஒரு உணர்வை தரும். அது பரிசுத்த ஆவியானவர் தருகிற உணர்வு. அந்த வசனத்தை நீங்கள் அன்றைக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளவும். இதுதான் என்னுடைய மன்னாவாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தைகள், கவலை கண்ணீரை எடுத்து போடுகிற வார்த்தைகள். இதை நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மதுரம் போற, தேனை போன்றது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அது ஒரு தேனிலும் இனிமையாக இருக்கும், ஒரு ஔஷதமாக இருக்கும். பாருங்கள், ஒன்று நாளாகமம் 16:23 வசனம் சொல்லுகிறது, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை வாழி. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், குளோரிஃபை யுவர் நேம், குளோரி டு காட். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்கள், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது, நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். எங்களுடைய உபத்திரவ காலம் குறைக்கப்படுகிறது. பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு நாமம். அப்போ சிலர் 4:12 வசனம் சொல்லுகிறது, இயேசுவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கும்படி வானத்துக்கு கீழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு நாமம்தான் எல்லாம். அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு மதங்களால ரட்சிப்பு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே நாமம்தான் லட்சிப்பை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. ஆதலால் இந்த கடைசி காலத்துல நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பிலிப்பியர் 2:6 வசனத்திலையும், இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷர் சாயலானால், அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிஞ்ச வண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். பாருங்கள், அவர் தாழ்மை உள்ளவராக இந்த 33 வயதிலே மாறி வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக தான் இயேசு வந்தார். நாங்கள் பிறந்திருக்கிறோம் மேக்சிமம் 80-120 வருடங்கள் வாழுவதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் இயேசுவினுடைய மிஷனரி ரிப்பில அவர் 33.5 வருடங்களில 30 வருடங்கள் தயார்படுத்தி 3.5 வருடங்கள் ஊழியங்களை செய்து பாவமில்லாத இயேசு பாவமாக மரிக்க வேண்டும், சாபம் இல்லாத இயேசு சாபமாக, மனுக்குலத்தின் சாபத்துக்காக அவர் சாபமாக மாற வேண்டும், பாவம் இல்லாத இயேசு பாவமாக மாற வேண்டும். எங்களுக்காக உங்களுக்காக ஒவ்வொரு விசேடமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் மக்களுக்காக அவர் பாவமானார், சாபமானார். அதை விசுவாசிக்கும் பொழுது எனக்காக மடித்து குட் ஃப்ரைடேல மடித்து ஈஸ்டர்ல உயிர்த்தெழுந்து அவருடைய 50வது நாளில் பெந்தகோஸ்து பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரலோக பிரஜையாக மாற்றியிருக்கிறார். நாங்கள் போகிற தேசம் பரலோகம், எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஹெவனை எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். எங்களுடைய பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அதை கிறுக்கி போடாதபடி முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள் யோவான் 3:30 சொல்கிறது, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபி அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். நாங்கள் தாழ்மைப்பட்டு தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் எங்களில பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் தான் எல்லாரிலும் மேலானவர். யோவான் 3:31 சொல்கிறது, உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமிக்கு அடுத்தவைகள் பூமியில் இருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்கள், இந்த பூமியில இருந்து உருவானவர் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு புத்தர், காந்தி யாராக இருந்தாலும், இந்த உலகத்துல பிறந்த யாராக இருந்தாலும், நாங்கள் எல்லோரும் பாவிகளாக, எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். 3:23 நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி வாழ்ந்தோம். ஆனால் இயேசு மட்டும் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தடித்து பரிசுத்தமாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் பாவமுள்ள மனிதன் அந்த வார்த்தையை மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து போனகையின் கிறிஸ்தியனாக மாறி வார்த்தையின்படி வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும். அவருடைய பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த மத இனமாக இருந்தாலும் இன்றைக்கு எந்த மத மக்களையும் இயேசு நேசிக்கிறார், எங்களுடைய தேவன் நேசிக்கிறார். அதற்காக தான் 2வது கற்பனையில உன்னை போல் உன் அயலானை நேசி, புறனை நாங்கள் நேசிக்க வேண்டும். எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், குணங்கள் இருக்கிறது. மரங்கள் வச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இவற்றுகளுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு ஆவிகள் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள், அந்த ஆவிகளை அவர்கள் விரட்டி விடும் பொழுது, இப்படியாக மதங்களில வாழுகிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும். அந்த மதத்தில இருக்கிற துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், எங்களுடைய போராட்டம் மனிதனோடு போராடுவதில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகள். பாருங்கள், கொலை செய்கிற ஆவிகள் எல்லாம் சில மனிதர்கள் இருக்கிற அந்த ஆவிகள் அகன்று போய்விட்டால் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். பாருங்கள், இந்த பல புஸ்தகங்களை எழுதின பவுல் சவுலாக இருந்த பொழுது பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பப்படுத்தினான். சோவானை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தான். ஆனால் அவனோட இயேசு இடப்பட்ட பொழுது முள்ளில் உதைப்பது கடினம் என்று உணர்ந்து கொண்டான். இயேசுதான் இயேசுதான்
5: பிள்ளைகள் போய் ஆண்டவரே எப்படியோ உங்களுடைய அன்பை பயிர் மாற வேணும் என்று தங்கட வசதியான இடங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு போய் இப்படிப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்காக உங்களுடைய அன்பை பெற மாற வேணும் என்று ஆண்டு தண்ணீர் வசதிகளை உண்டு பண்ற பிள்ளைகளுக்காக, கூடாரங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, இருப்பிடங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, உடுக்க உடுப்பு கொடுக்கிற மக்களுக்காக அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டு அவர்களை நீங்கள் ஊனாய மத்தியில் அனுப்புகிறீங்களா, அந்த ஊனாய்களை அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. என் நன்மையை செய்ய வேணும் என்று உங்களை அன்பு வெளிப்படுத்த வேணும் ஏதோ விதத்தில் என்று அப்படி ஊழியம் செய்யும் பிள்ளைகள் எந்தெந்த தேசத்தில் இருந்தால் போயிருந்து செய்தாரோ அவர்களை உங்களோட பிறந்த நகரத்தினால் தாங்கி உங்களோட சிறகினால் மூடி காத்துக்கொள்ளும், உரத்த கூட்டைகள் பார்த்து காத்துக்கொள்ளுங்கோ. திரும்பவும் அவர்களை சுபத்திரமாக அவருடைய குடும்பம் மத்தியில் சம மத்தியில் அவருடைய தேசங்களுக்கு உங்களால் குணம் சேர்க்க முடியும், சேர்க்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரையும் கூட கடந்த காலங்களையும் கூட அன்பை எப்படி எப்படி கூட அன்பை அறியாத தேசங்களில் உங்களுடைய அன்பை அறிந்து இன்றைக்கும் என்கிற பரமசு ஆண்டவர்கள் சந்ததிகள் உங்களை அறிந்ததுக்காக உங்களது ஆண்டவரை உங்களை அறிந்து உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்க சந்தோஷத்தின் சந்தோஷத்தின் போது நீங்க தொட்டு பல் நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பை உன்னை போல் பிறந்த நேசி என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய அன்பை பெறமாறும். ஒவ்வொரு ஆத்மாவையும் எங்கெங்கு தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பாவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் எந்த தேசத்தில் எங்கிருந்தவர்கள் கடமை செய்தாலும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க சந்ததி சந்ததியாக காத்துக்கொள்ளுங்க, கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் என்னும் அப்படிப்பட்ட அன்பை பெறமாறுவதற்காக ஆத்மாக்களை எழுப்பி ஆண்டு வல்லமையை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உங்களை அறியாத இடங்களில் உங்களோட அன்பை அறிவிக்கத்தக்கதாக உங்களால் அவர்களை ஆயுதங்களாக பாவித்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். உங்களால் முடியும் எல்லா முழங்காலம் முடங்கும் எல்லா நாமம் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தை இப்படிப்பட்ட நன்மைகளுக்கூடாக, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கூடாக, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கூடாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சுபத்திருக்கிறோம் துதியல் மத்தியில் வாசம் பண்றங்க தூய தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம், துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்க துதிக்க துதிக்க என்னென்ன எப்படி எரிகோம் அதுல விழுத்தினீங்களோ அது ஐயா உங்களை பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோம் அதுகளே உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோம் அதுலேயும் உங்களோட சபை உங்களை நேசிக்கும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் சபை எரிகோம் அதுலேயும் நொட்டிக்கு தள்ளி உங்களை ஆண்டு ஜீவன் உள்ள தேவனை ஆவியோடு முன்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட மகிமையை கண்டடையத்தக்கதாக உங்களால் செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிப்போம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக நீங்க செய்ய வல்ல தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன், அதுக்காக உயிரோடு இருந்து நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிற தேவன், திரும்பவன் ராஜாதி ராஜனாக வரப்போகிற இருக்கிறது உனே, இந்த மீதியான சங்கம மொழியலை நீங்கள் பொருட்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக ஒரு தடதாமதமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி இவனுள்ள உயிர் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
6: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புவிக்கிறோம். வாஞ்சியோடு எல்லா ஜபங்களையும் கத்தரிடையே ஒப்புவித்திருக்கிறீர்கள். கத்தரதாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் இருக்கின்ற பொழுதும் கத்தரதாமே பாதுகாப்பாக துணையாளனாக இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு உங்களையும் உங்கள் சந்ததியையும் கத்தரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சுகம் பலன் ஜீவனை கத்தர் கத்திர கட்டளையிடுவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ அம்மா.
5: ஆமீன்.
6: வழிநடத்தினார் கத்திரதாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ராஹிம் அவர்களுடன் இருக்கிறார் லண்டன் யூகே இருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தை ஒப்புவிப்போம். பேசலோ பாஸ்டர். நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
7: ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவரை அனுதினமும் ருசித்து பார்ப்போம், அவருடைய வார்த்தைகளை ருசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய திட்டம், நீரே வார்த்தையாக இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அதை செய்யத்தக்க ராணி பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுவின் நேற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 11:1 முதலாம் வசனத்தில் இருந்து 4 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணி முடித்த பின்பு, கவனியுங்கள், இயேசு ஜபம் பண்ணி முடித்த பின்பு, இயேசு வார்த்தையா இருக்கிறார், அவர் மூலமா யாவும் உருவாக்கப்பட்டது, அவர்தான் மாமிசமாக, அந்த வார்த்தை தான் மாமிசமாக நம்மத்திலே கடந்து வந்தும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார், ஜபம் பண்ணுகிறவராக, இன்னொரு விதத்திலே சொன்னால் பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராக, ஜபத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது, அந்த வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்தது வந்திருக்கிறது. ஜோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து இவைகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சொந்த குமாரனாயிருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் அதிகமாய் ஜபம் பண்ணுகிறவராய், பிதாவை தேடுகிறவராய், பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராய், பிதாவினுடைய சித்தத்தையே தேடுகிறவராய் அவர் இருந்தார். ஆமேன். அப்ப அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜோவான் தன் சீஷர்களுக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது என்றால் என்ன சொல்லுகிறார், இது ஒரு சாய்ஸ் அல்ல, இதுதான் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறது, என்றைக்காவது நீங்கள் ஜபித்தால் என்று அவர் ஆரம்பிக்கவில்லை, ஜபம் பண்ணும் பொழுது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் ஜபம் பண்ணுகிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். அவர் தடியாக இருக்கிறார், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே கொடி எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். ஆகவே இவைகள் தேவனுடைய சித்தம். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் அவருடைய பிள்ளைகளாய் எங்களால் செயல்பட முடியும். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ என்ன செய்கிறார், துதிக்கிறார். அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனை துதிக்க தவறுகிறோம், நன்றி செலுத்த தவறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறாமல் இருக்கும். பிரியமானவர்களே, அவர் இவ்வளவு பெரிதான மேன்மையான மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நமக்காக யாருமே தங்களுடைய உயிரை கொடுக்கவில்லை, மாறாக குமாரன் நாங்கள் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படும்படி, என்றென்றைக்கும் மீட்கப்படும்படி, என்றென்றைக்கும் சுகத்தோடு இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகவே அவர் செய்த இந்த காரியம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சின்ன சின்ன ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த மாதத்திலே எனக்கு ஒரு $200 கனடியன் டாலர் அல்லது பவுன்ஸ் எனக்கு சம்பளம் அதிகமானால் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். 500 கிடைத்தால் இன்னும் சந்தோஷப்படுகிறோம். 1000 pounds போனஸா கிடைத்தால் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இலவசமாக இனாமாக நாங்கள் கிரியை செய்யாமல் அவர் கிரியை செய்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு ஈஸியாக இனாமாக கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராய், துதிக்கிறவராய் இருப்போம், துதிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். அப்ப முதலாவது ஜபத்திலே அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார், முதலாவது நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை வாழ்த்துங்கள். ஆமேன். அப்ப அப்படி நாங்கள் வாழ்த்தும் பொழுதுதான் நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேன். நாங்கள் அவரை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் செய்த காரியங்களை நினைக்க வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காவிட்டால் நாங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே வர முடியாது, துதிக்க முடியாது. ஆகவே தேவன் செய்து முடித்தவைகளை அதிகமாய் தியானியுங்கள். இவ்வளவு பெரிய

உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே ஆளுகை செய்கிறதோ அப்படியாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியை ஆளுகை செய்வதாக. ஆமென். விசுவாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பூமி தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய விடுதலை ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பு ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக கவனியுங்கள். அழுது குளறி கண்ணீர் வடிக்க சொல்லும்படியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனியுங்கள், நீங்கள் சின்ன காரியத்தை கேட்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஜபத்துக்கு வரும் பொழுது அல்லது ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், முதலாவது பாவ மன்னிப்பு கேட்போம் என்ற சிந்தியோடு வருகிறோம். ஏனென்றால் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்காவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மார்க் 2:5 நீங்கள் வாசிப்பீர்களானால் திமிர்வாதக்காரன் அங்கே கொண்டு வரப்படுகிறான் இயேசுவுக்கு முன்பாக. இயேசு அவனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவரிடத்துல வந்த யாருமே அவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணவில்லை, ஆனால் அவர்கள் சுகங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் என்னத்தை எல்லாம் கேட்டார்களோ அவை யாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஈவன் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அந்த சகோதரி ஒருவர் வந்து என்ன சொல்லுகிறார், தாவீதின் சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கால் மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள், அவள் குணமடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொன்ன பொழுது அந்த அம்மா, ஆமாம் ஆண்டவரே, நான் பாவியிலும் படும்பெரும் பாவி ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே என்னை முதலாவது மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. மாறாக, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தான், ஆனாலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களையும் மேற்கொள்ளும் என்று அங்கே சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம், தேவனுடைய அன்பை குறித்த விசுவாசம். உம்முடைய அன்பு எங்களையும் மேற்கொள்ளும். எங்களுடைய தவறான நிலைமை அல்லது நாங்கள் இருக்கிற நிலைமை அல்லது எங்களுடைய தகுதியின்மை உம்முடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாது, உம்முடைய கிரியையை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்ப கவனியுங்கள், தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் இருக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவரிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் தள்ளுகிறவர் அல்ல என்ற எண்ணத்தோடு நாங்கள் வர வேண்டும். இங்கே ஜபத்தை குறித்து கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் முதலாவது இங்கே இருந்து ஆரம்பிக்கவில்லை, முதலாவது பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் பிதா உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் ஜபத்தை ஆரம்பிப்பீர்களானால் அவர் கேட்கவே மாட்டார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக கவனியுங்கள், அவர் துதிக்கும்படி சொல்லுகிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. சாதாரண ஜபம் அல்ல, சாதாரண வேண்டுகோள் அல்ல. ஆண்டவரே ஒரு நல்ல வீட்டை தாரும், நல்ல காரை தாரும், நல்ல வேலையை தாரும் என்கின்ற காரியம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யட்டும், வருவதாக, பூமியை வந்து மேற்கொள்ளுவதால் மாத்திரமல்ல என்று சொல்லி அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். தேவ இரக்கத்துக்காக, தேவனுடைய தேவன் இறங்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை இறங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் சொல்லவில்லை, மாறாக தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்து அவரிடத்திலே கேளுங்கள். சாதாரண காரியம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதா. உம்முடைய ராஜ்யத்திலே என்ன இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை.

0: ஆட்டம் இல்லை, பிசாசின் தொல்லை இல்லை, பில்லி சூனியங்கள் இல்லை. மாறாக உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தில் விடுதலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்ப அவருடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் உம்முடைய ராஜ்யம் என்னை, குடும்பத்தை, தேசத்தை, சபையை மேற்கொள்ளுவதாக. உம்முடைய ராஜ்யம் ஆமேன். மாத்திரம் அல்ல, கவனியுங்கள், இரண்டாவதாக உம்முடைய சித்தம், மூன்றாவதாக பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, நாங்கள் அநேக தேவனிடத்திலே வருகிறோம். தேவன் அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மாறாக அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்குத்தான் அநேக வேளைகளிலே ஜபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, நம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதால். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அல்ல, பூமி அனைத்திலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் மேற்கொள்ளுவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை நோக்கித்தான் நான் ஓட வேண்டும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுக்கென்று சில திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தீர்மானங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானங்கள் திட்டங்களில் இன்னும் ஓடாமல், செயல்படாமல், ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், காணிக்க தசபாம் கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது தவறு, அப்படி அல்ல. நம்மை அழைத்திருக்கிறார் ஆமேன். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன். ஆகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியைக்கு வர வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் மேற்கொள்ள வேண்டும் ஆமே. நாலாவதாகத்தான் கவனியுங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றும் எங்களுக்கு தார் ஆமே. அப்ப ப்ரையோரிட்டி லிஸ்ட்ல நாலாவதாகத்தான் எங்களுடைய தேவைகளை குறித்து ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார். 4-5 இதுவைகளிலே நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தார். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது வேதத்திலே, அவரை, சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய சந்ததி ஒரு பொழுதும் பிச்சை எடுத்ததில்லை. ஒரு பொழுதும் அதிலே தமிழ் பைபிளிலே கைரங்குறதில்லை என்று வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஆங்கிலத்திலே they will never beg என்று, பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கவனியுங்கள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம், எண்ணத்துக்காக வாழ்வோம் என்பதை குறித்து அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாக ஆமேன். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தாரும். ஐந்தாவதாக, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மணி. இப்பதான் வருது பாருங்க, பாவம் மணி, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மணியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆறாவதாக, பிசாசின் கிரியைகளில் இருந்து, பிசாசின் சோதனைகளில் இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆறு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆறு காரியத்திலும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனை துதிக்க வேண்டும், இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 22:42 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். எசாயாவிலே வாசிக்கிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த பூமியில இருப்பது எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல. ஆமென். இன்னும் சில வார்த்தையில வாசிப்போம், கவனிங்கள், ரோமர் 12:2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமும் பிரியமுமான அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்ன? தேவ சித்தம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி செயல்படுவதே. ஆமென். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தை செய்கிறார்கள், அவர்களுடைய தெய்வங்களை என்னத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள்? தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இந்த அதிலிருந்து என்ன செய்கிறார்கள்? சம்பாதித்ததிலே அந்த தெய்வங்களுக்கு காசுகளை, காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். மாத்திரம் அல்ல, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், அன்னதானம் எல்லாம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பரலோகத்திலே என்றைக்காவது ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் 100% தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கே தங்களுடைய தேவனை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்களோ அப்படி செயல்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அழைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை புதிதாக்கினவர், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதே மாத்திரம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்னென்று அறிந்து இந்த உலகத்தின்படி நடவாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24-25 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். நாம் தேவனால் பிழைத்திருந்தால் தேவனுக்கேற்ற பிரகாரமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நடக்க கடவோம். ஆமேன். கலாத்தியர் 2:19 19-20 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று இங்கே இருக்கிறது, தேவனுக்கென்று வாழும்படி, அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. நியாய பிரமாணத்திற்கு மறித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு, அல்லது உலகத்தை போல நானும் என் குடும்பமும் என்று சொல்லி குடும்பத்துக்காக 24 மணி நேரமும் ஓடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவே, கிறிஸ்துவின் சித்தம் செய்யும்படிக்கே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பாரானால் அவர் ஆருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்? பிதாவினுடைய சித்தத்தையா அல்லது நம்முடைய இச்சை ஆசைகளையா என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். நான் இப்பொழுது மாமிசத்தில், கவனியுங்கள், இது முக்கியமான வசனம், நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே குமாரனுடைய சித்தம் செய்கிறவனாக பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய அழைப்பின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய சித்தத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்றால் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நம்முடைய சுய கிரியை செய்வதற்கு, நம்முடைய சுய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனை நாங்கள் பயன்படுத்தாமல், யூஸ் பண்ணாமல், நாங்கள் மரித்தோம், இனி நாங்கள் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? பிரிய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப எப்படி நான் மகிமைப்படுத்த முடியும்? எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும்? நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால் எங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் நடந்துச்சோ அந்த இடத்திலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள், ரட்சிப்புகள், இவைகளினால் தான் தேவன் மகிமைப்படுவாரே அல்லாமல், நாங்கள் சபைகளிலே வந்து ஒவ்வொரு நாளும் மகிமை உமக்கல்லோ என்று பாடுவதனால் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். கவனியுங்கள், தேவனுடைய வாஞ்சி என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? மத்தேயு 9:36-32 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போகிறவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுவையும் தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. ஆனால் அறுப்பு மிகுதி என்ற ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அறுப்புக்காக, அறுவடைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அறுப்பு மிகுதி, ஏற்கனவே திரளா இருக்கிறது அறுப்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஆண்டவரே அறுப்பு உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை ஒண்டிக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் புறப்பட்டு போய் அறுவடை செய்யவில்லை. அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், தேவழைத்த பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போய் அறுவடையை செய்வார்களாக. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை விடுவியுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் தேவ சித்தத்தை செய்யாதபடி. ஆகவே அவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நான் பார்க்கும். பிரியமானவர், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகள். ஆகவே நம் மூலமா அவர் இந்த பூமியை விடுவிக்க விரும்புகிறார். ரட்சிக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆமென். ஆகவே தயவு செய்து இந்த காரியத்தை, அவருடைய அழைப்பை சீரியஸா எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இதற்காக செயல்படுவோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தத்தை செய்யும்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நீர் எங்களை
1: அழைத்திருக்கிறார்.
0: நாம் ஒவ்வொருவரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி எங்களுக்கு உதவி செய், எங்களோடு இன்னும் அதிகமாய் பேசி, எங்களோடு இன்னும் அதிகமாய் இடைப்படும். எங்களுடைய சித்தங்கள் தீர்மானங்கள் இல்லாமல் போவதால் உம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் எண்ணியற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக தெளிவுபடுத்தினீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன் மூலமாக செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவோம். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம். ஆமீன், ஆமீன். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் பாஸ்டர். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலை செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் தெளிவுபெற்றுக் கொள்வார்களாக. வேதத்திலிருந்து அதிசயங்களை ஆராய்ந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கைப் பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்களோடு இணைகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
3: வல்லமை தேவனே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அல்லேலூயா, நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அல்லேலூயானவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உடைய வாழ்க்கையில் துணையாளர் அருந்தீரே சுவாமி. ஆண்டவரே, இணையில்லாத ஆண்டவரே, மனவாளராகவும் இருந்தீரே. மக்கள் நன்றியை செலுத்துகிறேன் ராஜாவே. ஆனாலும் கூட தகப்பனே, ஆவியானவரே, நாங்கள் கண்டவரே சுவாமி, உண்மை விட்டு விலகும் நேரங்கள் எல்லாம் ஆவியானவரே, உண்மை உண்மை விடுதலித்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களை நீர் ஒதுக்காத படிக்கு, சுவாமிகளை தள்ளி விடாத படிக்கு, நேரங்கள் கரங்களை பிடித்து சேர்த்து அணைத்துக் கொண்டதவனா இருக்கிறேன் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. தாவே உமக்கென, உடைய ஊழியங்களுக்கு என்ன, உம்முடைய காரியத்தை செய்ய ராஜாவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah, oh hallelujah. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே.

0: ஆண்டவரே நேரங்களை அழைத்ததினால, ஆண்டவரே நேரங்களை தொட்டதினால தாண்டவரே சுவாமி ராஜாவே, நாங்கள் இவ்வளவு நாள் ஆண்டவரே மட்டுமாய் ராஜாவே உடைய கரத்தை பிடித்துக் கொண்டே வருகிறோம் தகப்பனே. நேர் இல்ல நாள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் அழிந்து போயிருப்போமே ராஜாவே. ஆவியானவரே நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா ஆண்டவரே தகப்பன, எங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது ராஜாவே. எங்களுக்கு விடுதலை ஒன்று இருந்திருக்க அது தகப்பன, ஆனாலும் கூட ராஜாவே எங்கள் மேல் நீர் இறக்கம் பாராட்டி சுவாமி தாவே, எங்கள் நீர் அன்பு கொடுத்து ராஜாவே எங்களை மட்டும் ஆய் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க சப்பாவு மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. எங்கள் உன்னதரைய மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. உங்களுடைய உன்னதரே சுவாமியுடைய வலது கரத்து நாள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற தகப்பனை மக்கள் நன்றி சுவாமி. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்ததான எல்லா வாக்கு தத்தங்களினாலும் மனுவரே கர்த்தாவே சுவாமி ராஜா, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் மட்டும் தகப்பனே. ஆண்டவரே உடைய கிரியைகளை நீர் நடப்பிட்டு கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், முழு பலத்தோடும் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வழியிலும் கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான் இந்த விண்ணப்ப ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வழியிலும் கூட ராஜாவே ஆவியானவரே சுவாமி இல்லங்கி தேசத்துக்காக அவருடைய தாய் நாட்டுக்காகவே ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே சுவாமி நீர் நல்லவரும் வல்லவரும் மெய்பெரும் மெய்பெருமா இருக்குது ராஜாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உம்முடையபடி நாளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயானவரே சுவாமி கர்த்தாவேசம் விண்ணப்பத்தோடு கூடிய செவ்வங்களை ஆண்டவரே தகப்பன இடத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஆண்டவரே சுவாமி செவ்வங்களுக்கும் பதில் கொடுக்க ஆண்டவரே சுவாமி வல்லவராயிருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே சுவாமி நிறைவே கேட்டாலும் ஆண்டவரே பிதா குமார் ஆண்டவரே தகப்பனே சுவாமி ஆண்டவரே தகப்பனே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ தர நல்லவரா இருக்கிற ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே சுவாமி உமக்கு நன்றி. ஆவியானவரே எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே கர்த்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவரே நீர் நிறுவனை நிறுத்துகிறதவன் ஆவியானவரே சுவாமி. இப்ப இருக்கிறதான அன்பு தகப்பனே ஆண்டவரே இந்த ஆட்சி தகப்பனே சுவாமி கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் பெயர் ஆண்டவர் தகப்பனே எல்லா காரியங்களும் சரியாய் நடக்க கிருபை செய்ய ஆவியானவரே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சுவாமி எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்த மனிதரே எங்களுடைய மக்கள் என்று தேசத்தை அன்பரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆவியானவரே தகப்பன ஒரு ஆண்டவரே ஒருவராகிலும் கூட சுவாமி ஆண்டவரே தகப்பன பசியால் ஆண்டவரே பட்டினி ஆண்டவர் வாடாது படிக்கிறாச்சாவ ஆண்டவரே நீர் போஷிக்கிறதவனா இருக்கிறீர் தகப்பன. நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. ஆவியானவரே சேஷம் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பன. ஆவியானவரே நடக்கிற கொடுமைகள் தகப்பன, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் ஆண்டவரே கொடுமைகள் சீரழிவு தகப்பனே ஆண்டவரே தகப்பன அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி கேட்க முடியாத படிக்க ஆண்டவரே தகப்பனே எவ்வளவா ஆண்டவரே தகப்பன இருக்குது ராஜாவே சுவாமி. ஆவியானவரே தகப்பனே ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒரு ஆத்தும் ஆண்டவரே அழிவது கூட உடைய சித்தம் அல்ல ஆவியானவரே. அப்படி இருக்கும் போது ராஜாவே எத்தனையோ சிறு பிள்ளைகள் ராஜாவே கர்த்தாவே சுவாமி தங்களுடைய தகப்பனே சுவாமி தாங்கள் இருக்கிற இடங்களை விட்டு கூட சுவாமி இதுங்களுக்கு என்ன என்று கூட தெரியாத படிக்க ராஜாவே அந்த சூழ்நிலைகள் இருக்கிறாங்க ஐசப்பா. ஆவியானவரே தகப்பனே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. நீர் ஒரு வயசு அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜாவே. இந்த அனைவரை நாச மோசங்களை செய்ய தூண்டுகிறதான சத்துக்களை இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அனைவரே நான் கட்டி செபிக்கிறேன் கடிந்து செபிக்கிறேன் கடிந்து செபிக்கிற நாவியானவரே சுவாமி நீர் ஜீவனை கொடுக்கிற தேவனாவியானவரே. ஹல்லேலூயா ஆவியானவரே சுவாமி வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே, இந்த அன்புடன் துருக்குணங்கள் ராஜாவே. ஆவியானவரே, இந்த கெட்ட காரியங்களை ஆண்டவரே சுவாமி செய்ய தூண்டுகிறதான சத்துருக்களின் போராட்டங்கள் ராஜாவே. ஆண்டவரே, எந்த நபரை ஆண்டவரே சுவாமி அண்டிக் கொள்ளலாமோ என்று ஆண்டவரே சுவாமி சத்துரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பண்ணே. நீர் ஒரு விசை மனம் இறங்கி ராஜாவே. ஆவியானவரே, அந்த பாவங்களிலிருந்து கர்த்தாவே, ஆவியானவரே சுவாமி எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே சுவாமி எல்லாண்டு தகப்பன் அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பன ஆவியானவரே அநேகமான அன்பரை காரியங்களுக்கு ஆண்டு அடிமையா இருக்கிறாங்க சுவாமி, அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க சப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியங்களிலிருந்து அன்று தகப்பனே கர்த்தாவே, அந்த அடிக்ட் ஆன காரியங்களிலிருந்து விடுதலை பெற கர்த்தாவின் கிருபை செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே, அது மாத்திரமல்லாமல் சுவாமி ஆண்டவரே எல்லா பொருளாதார பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுங்க. எல்லாருடைய ஆண்டவரே சுவாமி கடந்தல பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே, குடும்ப பிரிவுகள் ராஜாவே ஆண்டவரே தகப்படே சுவாமி ஆண்டவரே, குடும்பத்துக்குள் ஆண்டவரே சுவாமி பிரிவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ராஜாவே, டிவோர்ஸ்ங்கிறதான பேச்சுக்களோ ஆவியானவரே சுவாமி எல்லாம் இன்றைய நாள்ல கூட இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு சர்வசாதாரணமா இருந்திருக்கு இயேசப்பா. இயேசப்பா, ஆனாலும் கூட நீர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே, நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா, இனியும் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் கேட்கிற அளவில் எதுவும் இல்லாதபடி கேசப்பா, நீர் இலங்கை தேசத்தை அனைவரே முற்றிலுமாய் சுவாமி காத்துக்கொள்ளுங்க. எல்லா வஞ்சனைகளின் ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எல்லா வெறித்தனங்கள், எல்லா குட்டி வெறிகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். எல்லா ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே சொரூப ஆவிகள் ஆண்டவரே சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி, ஆவியானவரே சுவாமி ராஜாவே, தற்கொலையின் ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே, கடிந்து செவிக்கிறேன் சுவாமி இயேசப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. வல்லமேந்தவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நிரந்தரங்களுக்கு வாய் கொடுத்த அந்த தேசம் ராஜாவே சமாதானமா இருக்க வேணும் இயேசப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒரு ஆண்டவரே சுவாமி ரட்சிக்கப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டான ஒரு அனுவரே சுவாமி, ஒரு தேசமா அனுவரே மாறணும் தகப்பனே. ஆவியானவரே சுவாமி, கடைசி காலங்களிலும் அனுவரே தகப்பனே வாலிபர்களையும் மூப்பர்களையும் எழுப்புவேன் என்று சொன்னேன். அந்த வண்ணமா அனுவரே தகப்பனே, இயேசுவே நீர் ஒரு கணம் அனுவரே தகப்பனே, அனுவரே இலங்கை தேசத்தில் அனுவரே தகப்பன் நடக்கிற கொடுமைகள், எல்லா போராட்டங்கள் அனுவரே சீரழிவுகள் அனுவரே இயேசுவே நாமத்தினாலே நீர் ஒரு கணக்கு நோக்கி பார்த்து விடுதலை கொடுக்கத்தக்கதான் செவிக்கிறேன் ஆவியானவரே. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது போல ராஜாவே, ஆவியானவரே சுவாமி நீர் அனுவரே தகப்பனே, ஆவியானவரே சுவாமி ராஜாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. மக்கள் நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவர். எல்லா பாவங்கள், எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஒரு கணங்களே சுவாமி நிறங்கி ராஜாவே மன்னித்து தகப்பன இல்லைங்க தேசத்துக்கு விடுதலை கொடுங்க ராஜாவே. சொன்னீரே என் நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி மனுவரே சுவாமி எங்கள் முகத்தை தேடி தங்களை புலாத வழிகளை விட்டு திரும்பினார். அந்த நேரம் மனுவரே சுவாமி பல்லவத்தில் இருக்கிற நீராட்டி கேட்டு அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துராச்சாவே நீ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். அவ்விதம் மனுவரே எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிறதான் எல்லா பாவங்கள் மனுவரே சுவாமி இதுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கணும். இயேசுவே ஒரு சேமம் வரட்டும் மாண்டவரே, ஒரு சேமம், ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜாவே. ஆவியானவர் இலங்கை தேசத்துல இருக்கிறதான் எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும் ஆவியானவரே. எல்லோரும் சமாதானத்தோடும் ஒருமனப்பாடோடும் சிந்தானவர், ஒருமனப்பாட்டான அனைவரும் அந்த சிந்தையோடும் வாழ்ந்த கர்த்தாவினர் உதவி செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே இலங்கை தேசத்துக்கு அனைவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் தேவை ஆவியானவரே. எல்லா வறுமைகள், எல்லா பஞ்சங்களும் நீங்கே சுவாமி. மக்கள் எல்லோரும் அனைவரும் தகப்பன அனைவரே பசி இல்லாமல் தகப்பன வாழ் அனுகிற இந்த தேசத்தை இன்னமாய் செழிப்பாய் நீர் மாற்றுங்க ராஜாவை, ஆசீர்வதிங்க தகப்பன, ஆசீர்வதிங்க ராஜாவை. ஆண்டவர் இலங்கை தேசத்தை வழி நடத்துகிறதான அந்த ஜனாதிபதி தகப்பன, அவர் ஆண்டவர் இந்த பிரதமர் ஆண்டவர் அவர்கள் உட்பட இருக்கிறதான அதிகாரிகள் யாவரும் தெய்வீக ஞானத்தோடும் கூட ஆண்டவரே சுவாமி நல்ல நீதியோடும் உடைய நீதியோடும் நேர் நியாயத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவர் அந்த நாட்டினர் வழி நடத்த கர்த்தாவே நீர் கிருபைகளை கொடுங்க கர்த்தாவே. அப்படி ஆயினை செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. இன்னும்மா இலங்கை தேசத்துல ஆண்டவர் தகப்பன ஆண்டவரே சுவாமி இருக்கிறதான எல்லா சபைகளுக்காக செவிக்கிற நான் எல்லா போதகர்கள் எல்லா ஊழியர்களும் கருத்துல போடுகிறேன் கர்த்தாவே. அவர்கள் ஊடாக ஆண்டவரே தேசம் எங்கும் ராஜாவே உங்களுடைய நாமம் ஆண்டவரே
1: Praise the Lord, sister. கூடாக எடுத்து வர ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. எவ்வளவு நேரம் எடுப்பீங்க?
2: 2 hours sister. 4:30, 4:45 வரை. பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தராய் இயேசு வாரம் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 வருகையை கொண்டாட, 2 வருகையை அறிவிக்க, தன்னூத்துக்கடுத்த செய்திகளை பிரசங்கிக்க, தேவன் தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட, குடும்ப பிள்ளைகளுக்குரிய புருஷர்களுக்குரிய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதம் அவர்கள் ஜெயம் கொள்ளும்படி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவன் அனுதினமும் ஜெயம் தந்து நம்மை நடத்தும்படி தொடர்ந்து மக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து இருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சர்வ வல்லமை உள்ள பராக்கிரமும் உள்ள கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசகளை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சேனைகளின் கர்த்தரானங்கள் மகிமையின் ராஜாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்லோத்தின் தேவோட பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த சங்கீதம் 24:1 தொடக்கம் 10 வரையிலான வார்த்தைகளின்படி இதே நாளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்திலே கபடாய் ஆணையிடாமலும் மாயைக்கு தன் கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று அந்த இறுதி நாட்களிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய நீதி நியாயம் உள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுத்தி நம்முடைய சுயமத்துக்காக நம் தேசத்தலைவர் உலகத்தலைவர் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் யாருடைய சுயமத்துக்காகவும் பூமியையும் அதன் நிறைவையும் உலகத்தையும் அதன் குடிகளையும் கத்தியுடையதாய் கொண்ட தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். ஹல்லேலூயா. கத்தியுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் கத்தியுடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கத்தோட பர்வதத்திலும் கத்தோட பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருக்க கூடியவன் ஒருவன் உண்டு. அவன்தான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்படியாய் கபடாய் ஆணையிடாதபடி மாயை ஆத்மாவை ஒப்புக்கொடாதபடி கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்கும்படி இன்றைய நாளிலும் நாம் ஒரு விசை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவிட சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். நம் கைகளில் ரத்தம் கடிந்திருக்கிறதா, இரத்த பழிகள் இரத்த சிந்துவதற்கு ஏதுவான கிரிகள் நம்மிடத்தில் உண்டா, அல்லது நம் கரங்கள் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா, தேவனுக்கு முன்பாக நாம் இன்றைய நாளும் ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நவமான இருதயத்தையும் சதியான இருதயத்தையும் ஏக இருதயத்தையும் தருகிற தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுத்தி நம் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் காக்கப்படும்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கர்வத்தில் தம் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாத மாயை எல்லாம் அநீதி எல்லாம் பாவம் மாயைக்கு உள்ள ஒப்பு கொடாதபடி மாயின் கிரிகளை சிக்கி கொள்ளாதபடிக்கு மாயையாய் ஆத்மாவை ஒப்பு கொடாமல் காக்கப்படும்படியாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கபட்டு வசனிப்பாய் இல்லாதபடிக்கு உண்மை உத்தவமாய் கத்தரை பின்பற்றும்படி கபடாய் ஆணையிடாதபடிக்கு கபடம் இல்லாதவர்களாய் அந்த அப்போஸ்தலத்தில் பார்க்கிறோம். எப்பொழுதும் கத்தோட சமூகத்திலே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுடைய அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஜெபம் சபை கூடுதலும் ஜெபம் கூடுதல் ஜெப கூடுகையிலும் வீடு வாசல்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் கூடி கத்தரை துதித்து கத்தரை மகிமைப்படுத்தி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் காண்கிறோம். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கத்தா. அப்படியாய் கபடி இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துறோம் கத்தாவை, நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்த அவர்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லோரும் பயமுண்ட அவர்கள் அப்போஸ்தலர்களாய் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள் என்று உறுதியாய் தெரிந்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையில சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படியா பெந்தகோஸ்தாருக்கு இந்த வசந்தம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தகுந்ததாக இவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் பூஜனம் பண்ணி இப்படியாய் சங்கீதம் 24 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கபடாய் ஆணையிடக் கூடாது என்று இங்கே கபடமில்லாத இருதயத்தை குறித்து அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 46 வசனம், இப்படியாய் விசுவாசிகளுக்குள்ளே கபடம் இல்லாதபடிக்கு ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கிறாய் வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, வஞ்சிக்கப்படுகிறாதபடிக்கு இறுதி நாட்களிலே கபடம் இல்லாதபடிக்கு வஞ்சகம் இல்லாதபடிக்கு சூது இல்லாதபடிக்கு அநியாயம் இல்லாதபடிக்கு அநீதி இல்லாதபடிக்கு அக்கிரமம் இல்லாதபடிக்கு அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ரட்சிக்கப்படும் ஜெயம் கொள்ளவன் நம்முடைய பரமபிதா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவனும் சத்தியத்தை அறிகிற அறிவடைவன் நித்திய ஜீவனை சொந்தரிக்கவனும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு தனியே ஜீவ வழியாக எங்களுக்காக தந்திருக்கிறார். த்ரூ கிரைஸ்ட் ஓவர் கமிங் விக்டரி இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தாழ்வு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பர்வளை கத்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த காரியம் இன்று வரை 2026 மே மாதம் 27 தேதி இன்று வரை 28 தேதி இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திலே. ஆனாலும் இன்று வரை நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த காரியங்கள் கபடம் இல்லாதபடிக்கு மாய இல்லாதபடிக்கு பரிசுத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை தேடும்படிக்கு, தேவனை சேவிக்கும்படிக்கு, தேவனை மகிமைப்படுத்தும்படி சகோதர சிநேகமும் சகோதர ஐக்கியமும் சகோதர அன்பும் ஏக இருதயமும் தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளே தருவாராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நமக்குள்ளே ஒருமனம் நாம் நித்திய ஜீவனை சொந்தரிக்க போறவர்கள். எங்கள் பிதாவாகிய தேவன் நமக்காக யாவை செய்து முடித்த தேவனுடைய சமூகத்திலே ஜெயங்கொள்ளும்படிக்கு அவருடைய வருகை பரியந்த நிலை நிறுந்து கனி கொடுக்கும்படி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் கத்தோட இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து தேவடைய நாமம் மயமப்படும்படி, தேவோட ஓங்கிய கரத்திலும் பலத்த புயத்திலும் பெரிய காரியங்களை செய்யும்படி தொடர்ந்தும் வந்து மயமைப்படுத்துகிற தேவ மகிமைக்காய் நன்றி செலுத்தி, பரிசுத்தாவின் நிறைவிலும் பரிசுத்தாவின் பிந்தின மகிமையிலும் எழுப்புதல் மகிமையிலும் திருச்சபையானது வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்கும்படி, பெந்தெகோஸ்தே நாளில் முதலாம் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது. அப்படியா இறுதி நாட்களுக்குரிய பெந்தகோஸ்தே நாள், 2 மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தள்ளப்படுகிற தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை நாங்கள் எதிர்பார்த்து இன்றைய நாளில பெந்தகோஸ்தே நாளின் 2 கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த 2 எழுப்புதலை காணும்படிக்கு கரைதிரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணுகிற பரிசுத்தவான்களாய் திகழும்படிக்கு தேவடைய அழைப்பிலும் தேவடைய முன்குறிப்பிலும் தேவடைய தெரிந்து கொள்தலிலும் தேவடைய சமூகத்திலே கனி கொடுக்கிற பரிசுத்த ஜீவியத்தில நிலைத்து இருக்கும்படிக்கு தாழ்மைப்படுகிறோம். நான் முதலாவது எனக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், புருஷர்கள், ஸ்திரிகள், வாலிபர்கள் யாவருக்காக, உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகள் யாவருக்காகவும், சௌரசர்கள், இனத்தார், ஜனத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட, சர்வபூமியும் ரட்சிக்கப்பட, சகல தேசங்களையும் சகல நாடுகளையும் சகல கண்டங்களையும் சர்வ பூமியை சுதந்திரமாக கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், பூமி மதன் நிறைவு உலக மதன் குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் குடிகளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். தேவடைய மனதுருக்கமும் தேவடைய இரக்கமும் தேவடைய நீடிய சாந்தமும் தேவடைய மிகுந்த கிருபையும் மனுக்குளம் மனம் திரும்பி செவி கொடுத்து செவி கொடுத்து கனி கொடுத்து சாட்சியாக வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தம். ஒருவனை கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் எங்கள் பரமபிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட சகல ஜாதிகளின் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்காக அனுதினமும் கிறிஸ்துவின் சத்துவத்தின் வலிமையிலே பலப்படவும் திடப்படவும் நிலைநிறுத்தப்படவும் கனி கொடுக்கவும் தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். மகத்துவங்களை முக்கியங்களின் தேவனை கோடி கோடி நன்றிகளை செலுத்தி எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. கூடார மீதில் இறங்கிய மேகம் தேவாலத்தை நிரப்பிய பிந்தின மகிமை, மேல் வீட்டில் வந்தோர் பலத்தக்கினி, கூடி வந்தோரை நிறைத்த தேவாவியே. தேவன் தமது சபை கட்டுகிறார், அபாலத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆவியின் வல்லமை அனைவரிலும் இறங்க, ஜீவன் பெற்ற கற்களாய் எழும்ப, கட்டுவார் சபையை மாளிகையாக, மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேலே. அக்னியாவில் எழுப்பும் வரங்கள் சத்திய சபைக்கு தருவார் தேவன். அற்புதம் வெளிப்படும் அப்போஸ்தலரால் கர்த்தர் இயேசுவின் கிருபையில் நிறைந்தே, கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவே, சபையை சீர்பெறுவார் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம், பரமதேவனின் தாசர்களாலே. கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவே சபையில் சீர்பெறும் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம், பரமதேவனின் தாசர்களாலே. தேவனின் தானங்கள் கொண்டு சேர்ந்திடவே தேவாதி தேவனின் மகிமையை காண உத்தமையால் உயருமே ஊழியம் சித்தமே செய்வாள் சிவசாராக்கி உத்தமையால் உயருமே ஊழியம் சித்தமே செய்வா சிறந்தவராக்கி இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாராளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே லேலூயா க்ளோரி டு காட் 21st century சபைகள் எல்லாம் ஏகமாக ஒரு முகமாய் கூடி பரிசுத்தாவின் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற அந்த எழுப்புதலின் பிந்தின மகிமைக்காய் உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு கத்தட பாதத்தில் காத்திருக்கிற குற்றமற்ற கருதலேற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணும்படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும் உண்மை உள்ளவன் இன்னும் உண்மையாகட்டும் என்று உண்மையிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்கும்படி ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சொந்தரிப்பான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவனின் குமாரனாயிருப்பான் என்று கர்த்தருடைய சமூகத்திலே குமாரராய் குமாரத்திகளாய் ஜெயிக்கும் ஜெயம் கொள்ளவன் நம் தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக ஹல்லேலூயா Glory to God, கர்த்தருடைய சபையாய் கர்த்தருடைய மாளிகையாய் கர்த்தருடைய பண்ணையாய் கர்த்தருடைய ராஜாக்களாய் கர்த்தருடைய ஆசாரியராய் கர்த்தருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் கனி கொடுக்கும்படி தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவை நன்றி செலுத்துகிறோம்
3: நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர்

அவை எந்தெண்டு மாறாதவே. நன்றி செலுத்துறோம் அடையின் என்றைக்கு மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உயிருள்ள சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்தின் முடிவர்ந்தம் சகல நாட்களில நம்ம ஒவ்வொருவரையும் காண்கிற காக்கிற ஜெயம் கொடுக்கிற உயிருள்ள தேவனாய் இருக்கிற உயிர்த்தெழுந்ததோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பர்வத்தின் தேவன் மைமைப்படுவீராக. பரிசுத்த பரனாகிய கர்த்தாவே, மகத்தான நாமம் மைமைப்படும்படி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தோறி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீத்தை நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாதென்று அறிந்து உங்கள் பரலோக தேவனை மைமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியமுள்ள மைமை தேவனை மைமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சிக்கர பதலர கூறபரி அந்தூர பதலர கஷந்தே. அல்லேலூயா. குளோரி டு காட். தேவன் தந்த திட்டங்கள், தேவன் தந்த சித்தங்கள், தேவன் கொண்ட நோக்கங்கள் ஒவ்வொரு மனுஷரிலும், புருஷரிலும், ஸ்திரியும், வாலிபரிலும், கன்னியரிலும், பெரியோரிலும், சிறியோரிலும் நிறைவேற்றப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய கரத்தில் அபயமிட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனை பார்த்தாலும், எந்த ஸ்திரியை, புருஷனை, பிள்ளையை, யாரை பார்த்தாலும் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நாம் அவர்களுக்காக பரிந்து மந்தாடி ஜெபித்து ஜெயங்கொள்ளும்படியாய், புருஷர்கள், ஸ்திரிகள், வாலிபர்கள், கன்னியர்கள் யாவரும் ஜெயிக்கும்படி ஜெயங்கொள்ளும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற குணப்படுதலுக்குள்ளாக சகல ஜனம் கடந்து வர ோகம் இல்லாதபடி, அநியாயம் இல்லாதபடி, அக்கிரமத்தை இல்லாதபடி, அநீதி எல்லாம் பாவங்களை தொழிலுக்கு அநீதியான காரியங்கள் இல்லாதபடி, நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே நீதிக்காக, நியாயத்திற்காக, உண்மைக்காக, செம்மைக்காக, முன்பாக நாமும் தாழ்மைப்பட்டு தேவனே நீர் உண்மை தாழ்த்தி மனுஷரை பார்க்கிறீர். ஒரு விசை நீர் இறங்கி வருகிறீர் கத்தாவே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அதே போல நாமும் உண்மை தாழ்த்தி மனவாளனே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. புதிய வானம் தோன்றுதே, புதிய பூமியும் காணுதே, பழையாவும் ஒளியுதே, புதிதையாவும் மாறுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி எங்கும் நிறைந்திருக்கும், நீதிமான்கள் கொடி பறக்கும்,

பெண்ணின் வேந்தரும் பெண்ணை பிணைவர் தென்னே மகிமை வெற்றி வாகை சூடும் வீரர் நாம் பெற்று கொண்டிடு ஓம் சுதந்திரம் தாகம் தணிக்கும் ஜீவனதியாம் ரோகம் தவிர்க்கும் ஜீவ விருட்சமாம் பாவ தடாகம் அங்கு இல்லையே

போகும் உலோக நினைவுகள் மறந்து போகும் மேலோக சூழலில் இழைத்திருப்போம் முத்து மாளிகை சுத்த பொன்மயம் ரத்தின பளிங்கோலி வஜிரம்

Aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, புதிய வானம் தோன்றுதே, புதிய பூமியும் காணுதே, பழைய யாவும் ஒளியுதே, புதிதயாவும் மாறுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீதியே வாசமாயிருக்கிறேன், புதிய வானத்துல புதிய பூமியில வாசம் பண்ணும்படிக்கு இந்த 21st century மணமக்கள் தேவிட சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மை பெற்று எல்லா மனுஷருக்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கண்டங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் நீதிபதியாய் உலக இரட்சகராய் ரத்தம் சிந்தி மரித்துவி தந்து சம்பாதி தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவ ரத்தம் பரிந்து பேசி சர்வபூமியின் குடிகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெயம் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் வேதத்தில் அநேக இரண்டாம் வரிக்குரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தவான்களுடைய தொகை பெருகும் போது, நீதிமான்களுடைய தொகை பெருகும் போது உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளையும் நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், நாம் அழைக்கப்பட்டவர்களாய், நாம் உண்மை உள்ளவர்களாய், நாம் நீதிமான்களாய் திகழ இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு வீசை மூடும்படி கழுவும்படி கனி கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லும்படி. நீங்கள் என்ன சோப்பு உடுப்பு துவைக்கிறது பாவிக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ரத்தத்தினாலே வஸ்திரத்தை கோய்த்து வெளித்தவர்கள் என்று நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம்

உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றோராய் நிலைநிறுத்துகிறவரும் நாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானத்துக்குள்ளாக தாழ்மைப்படுவோம். என் பிள்ளைகள் மாசற்றோராய் நிறுத்தப்படுவன். என் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபர்கள் எங்கள் உற்ற உறவர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் யாவரும் கத்தருக்கு முன்பாக மாசற்றோளாய் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மணவாளனுடைய சமூகத்திலே நீதியை வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் சஞ்சரிக்க பாத்திரவான்களாய் திகழும்படிக்கு கரைதிரையற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் திகழ அநீதியாய் விசுவாசத்தில் வராததெல்லாம் பாவம் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியா விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபத்தில் அவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கனடா தேசத்தை அனுப்புவதற்காக நன்றியோடு கூட சிந்திக்கிறோம், அனுப்புதலுக்காக நன்றியோடு கூட சிந்திக்கிறோம், மகிழ்ப்படுத்துகிறோம். கோனாவின் நாட்களிலே ஆண்டவரே ஏசப்பா முழு பட்டணமும் ஆண்டவரே மனம் திரும்பி 165,000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாவே ஏசப்பா. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட மனம் திரும்பி குணப்பட்ட முதலாவது பெரிதான அனுப்புதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இரண்டாவதாக அப்போஸ்தல நாட்களிலே 3,000-5,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி இந்த இறுதி நாட்களிலே தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல்களை கொண்டாடும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரோ கர்த்தருக்கு உண்டா உபவாசத்தோடு கூடுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ கர்த்தருக்கு உண்பாக உபாசத்தோடு கர்த்தர பக்கத்திலே கூடுங்கள். பெந்தகோசே நாளிலே 8-9 நாள் பரிசுத்தாவியானவர் வரும்பறையும் அவர்கள் சரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்ட உபவாசத்திலும் ஜபத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்தாவியான வாக்கு தத்தம் பண்ணினப்பட்டவர் வந்தார். அதே போல இப்பொழுதும் பரிசுத்தாவில் பொழுந்தரப்படுகிறது. ரட்சிக்கப்படுறவர்கள் அனுதினம் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரிவைவலை நாம் இன்னும் காணவில்லை. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், நம்மில் இருக்கிறவர் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அலேலூயா. வருந்தி அழைப்போம். கர்த்தராய் இயேசுவே வாரும் நம் உள்ளத்தில் தங்கும்.

0: அன்பான
1: நம்மை நிலைநிறுத்தும் வழி நடத்தும் நமது உமது சமூகத்தை நாம் நினைத்திருந்து கனி கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ரத்தம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஏழு ஏழு தலைமுறை பாவங்கள் ஆயிரம் ஜெனரேஷன் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையும் இரக்கத்தையும் காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே உண்மையும் இரக்கமும் தயமும் காக்கப்படும்படிக்கு கிருபையின் தேவன் இந்த கிருபையின் காலம் முடிந்து விடும் முன்னே சகல ஜனங்களும் மனம் திரும்பி குணப்படும்படி கத்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். கிபெக் ஒன்டாரியோ ஓட்டோவா அல்பேட்டா ஹலிஃபேக்ஸ் த்ரீ டெரிட்டோரிஸ் நார்த் வெஸ்ட் நியூயார்க் வான்கூவர் நியூ பிரவுன்ஸ்விக் வினிபெக் Prince Edward Island, Newfoundland, Edmonton, Saskatchewan, Manitoba போன்ற எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுக்க அல்பேட்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுத்து சமாதானத்தை தேவடி எழுப்புதலை இந்த சமர் நாட்கள் இந்த ஸ்பிரிங் நாட்களிலே ஆண்டுடைய பலத்தை எழுப்புதல் உண்டாகும். காட்டு தீக்கங்கள் பட்டணம் காக்கப்பட இந்த பட்டணத்தில் இருக்க நீதிமான்கள் நிமித்தம் இந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிமித்தம் அழைக்கப்பட்டவர்கள் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் ஆண்டவரே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல் உண்டாகும் ஆண்டவரே. கனடா தேசத்தில் எழுப்புதல் பற்றி பிடிக்க ஆவியானவரே 266 தேசத்து குடிகள் வாழுகிற ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே பரிசுத்தாவிட அபிஷேகம் பரிசுத்தாவிட மகிமையும் பரிசுத்தாவிட ஜெயங்கொண்ட ஜீவியமும் எல்லா மனுஷருக்கும் உண்டாகும்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பரிசுத்த ஜீவியம் உண்டாகும்படி அநீதியெல்லாம் பாவமாய் விசுவாசத்தில் வராதெல்லாம் பாவமாய் விசுவாசம் உள்ளவளாய்

0: கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கோடா கொடி நந்திகள், கோடா கொடி நந்திகள். அபிஷேகத்தினாலே நுகங்கள், முறைமை, பாதைகள், பிணிகள், பீடைகள், பிள்ளிசுனியங்கள், சென்னைகள், மாந்தியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிராராதனைகள், கஞ்சாக்கள், அபினிகள், டிரக்ஸுகள், மதுபோதைகள், சிகரெட்டுகள், சினிமாக்கள், நாடகங்கள், இன்னும் அருவறுப்புகள், அக்கிரம செய்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்தத்துக்கு கர்த்தரோடு கூட பங்குள்ளவளாய் மாற்றப்படும்படியாய். பரலோக தேவனே, சொத்துகளுக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம். பிசினஸ்களுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம். ஆசியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் சமூகத்திலே காணப்படுவதை கண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் சேர்க்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய வார்த்தையிலே கனி கொடுக்கும்படி நிலைத்திருப்போம். கர்த்தருடைய
1: ஆனாலும் கிருபை என் மீது வைத்து
0: பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேட்டாவே ரபதலர கூரபதலர கஷந்தே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தேடு இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ.

கிரம் இயேசுவே அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ வறுமையும் வறுமையும் நீங்கியே போகும் வேதனையும் சோதனையும் ஓடியே போகும் சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே எமக்காக வந்தீரே உம் வாழ்வை நிர்மாற்றி தந்து நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே.

0: கோவிந்தம் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் எமக்காக வந்தீரே வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்தீடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ தோல்விகளெல்லாம் ஜெயமாக மாறும் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி உனக்கே உமக்காக வந்தீரே வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்து இயேசுவுக்காய் எழும்பிடு நீ போய்
1: நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ஆவியில் மகிழ்ந்திடங்கும் ஆவியில் அசைந்திட ஆவியாடு நிறைவு பூர்ணமாய் சம்பூர்ணமாய் மகிழ்ச்சியை ஆனந்த கழிப்பும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வரும்படி தேவ பிரசன்னத்தின் மகிமை தேவ சமூகத்தின் நிறைவு ஆவியின் அசைவு சகல ஜனத்தை நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கெல்லாம் துன்பங்கள் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் துயரங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய துயரம் நீக்கி கழிப்பாக்குற ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தேவனை துதிக்கிற மன நிறைவும் சம்பூர்ணமும் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பன் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவன் ஒவ்வொருவருக்காக மறித்து வைத்திருந்ததை சம்பாதித்து தந்த ஜெயம் கொண்ட ஜீவியம் சகல ஜனங்களை ஜெயிக்க வைக்க போதுமானதா இருக்கிறது கர்த்தருடைய நாளுக்கு சென்று சுப்புரமானவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நாள் பெரிய கருதறையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் கனி கொடுக்கும்படி இந்த நாளில மனவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கெல்லாம் வறுமை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை கூறுகிறோம் ஐயா சுவிசேஷத்தினாலே நித்திய ஜீவன் ஆண்டவரே வெறுமை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிறைவை கூறுகிறோம் அப்பா கர்த்தருடைய நிறைவு வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போகுமே வேதனை எங்கெல்லாம் சோதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நீதியை கர்த்தருடைய நியாயத்தை கர்த்தருடைய நிழலையும் பிரசன்னத்தை மகிமையை கூறுகிறோம் தேவாவி நிழல் பூர்ணமாய் நிரப்பொப்பு கொடுத்து செபிக்கிறோம் வேதனை நீங்கி சோமாயிர் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை கூறி வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போக உன்னத பலன் உயிர்த்தெழுந்த பலன் ஆவி நிறைவு ஆவியாட மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம் சோர்வுகளோடு அதரியங்களோடு பலவீனங்களோடு குறைவுகளோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வேதனை நீங்கி முகமாயிருந்து சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி மகளை திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி என் பிள்ளைகள் ஜெயிக்க என் புருஷர்கள் ஜெயிக்க நான் ஜெயிக்க இணைந்திருக்கிற யாவரையும் ஜெயிக்க எல்லா அமைச்சரும் ஜெயிக்க கர்த்தோட சமூகத்திலே ஜெயம் கொள்றவள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஜெயிக்கவும் ஜெயம் கொள்ளவும் வருகிற கர்த்தருக்காய் நன்றி செலுத்துறோம் கர்த்தருடைய சமூகத்திலே மாதாளத்தை மரணத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட வல்லமை மனுக்குலம் ஜெயிக்க வைக்க போதுமானதாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் நோய்களாய் பெய்களாய் எங்கெல்லாம் காணப்படுறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல இயேசுவின் நாமத்தை சொல்ல அவைகள் ஓடி போகும் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம் உமக்காக வந்ததுவனுடைய ஜெயம் கொண்ட ஜீவியத்தை விசுவாசிப்போம் ஏற்றுக்கொள்வோம் தோல்விகள் எங்கே காணப்படுவதோ அவைகற்றில் ஜெயத்தை கூறுகிறோம் நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன் துக்கங்கள் எங்கே காணப்படுதோ அங்கெல்லாம் சந்தோஷம் பரலோக சந்தோஷம் நித்திய சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தின் பேரின்பத்தை கூறுகிறோம் ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கு என்று நம்ம ஒவ்வொருக்கும் ஜெயத்தை கூறி ஆசீர்வதிக்கிறோம் உமக்காக வந்த தேவனை ஜீவன் மேல் ஆணையிடுகிறோம் தம்மில் தாமே ஜீவனை உடைய தேவன் ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் தந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகள் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் கோடி கோடி துதிகள் கோடி கோடி புகழ்ச்சிகளை செலுத்தி நமக்காக ஜெபிக்கிற நம்மை சுமந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி நாமும் மனு குலத்துக்காக பிதாம் சித்தம் செய்யப்பட எல்லா அமைச்சம் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று பிதாம் சித்தம். இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அத்தாரம் மாம்சமான யார்வன் மேலும் கத்தோடி ஆவியான புரிந்தரப்படுவார். யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பர்சுத்தாவியன் அப்பசன் இரண்டாம் அதிகாரத்தில் புரிந்தரப்பட்ட பர்சுத்தாவின் ஒரு பகுதி இந்த இறுதி நாட்களிலும் சர்வ பூமியிலும் பொழிந்தரப்படும்படி இயற்கொலிகள் செயற்கொலிகள் இருந்து பூமியானது நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படி வருகையின் பிரசன்னத்தினாலும் ஆவியின் நிறைவினாலும் ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு பரிசுத்த சமூகத்திலே தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே மறைந்து கொண்டு கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சொந்தமாக்கும் சொந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, ஆசியா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, குவைட் டென்மார்க் இயேசுவுக்கே, கட்டார் இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, பங்களாதேஷ் நேபாள் இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, சர்வ கண் ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல தேசங்களும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, சர்வ ஜாதியும் இயேசுவுக்கே, சகல பாஷ்யக்காரரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, மாமிசமான யாவேரும் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ

பூமியும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரே இரத்தத்தில் சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணின உன்னதமான அதி உன்னதமான தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சாட்சி வைத்து இலங்கை இயேசுவுக்கே, நோர்த்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சவுத்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, ஈஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, வெஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, உவா பிரவின்ஸ் இயேசுவுக்கே, நோர்த் சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமி இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம் சொந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, எங்கள் தமிழ்நாடு இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராஜம் ராமச்சர் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நவக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே, மேகாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீபுகார் இயேசுவுக்கே, நிக்கோபார் இயேசுவுக்கே, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன், உன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தையுடையவனாயிருந்து கர்த்தருடைய சுவிசேஷம் யார் யாருக்கு வேதம் சொல்லுகிறது, பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது, சகல கோத்திரங்களுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது, சகல பாஷைக்காரருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது, சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. அப்படியான நித்திய சுவிசேஷத்தை உடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரிங்காரபாஷந்தி மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. வெளிப்படுத்த 14:6-7 கர்த்தருடைய சமத்தில் 6:7 வார்த்தைகளின் படி கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த அவரை செவிக்க அவரை தொழுகொள்ள காலமா இருக்கிறது, பிரயோஜனமா இருக்கிறது. எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி ஏசாயா 48:14 படி நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதிப்பாராக, தேவன் உணர்த்துவாராக, சொப்பனங்களிலே தரிசனங்களிலே வருங்காரியங்களை தேவன் முன்னறிப்பாராக, பேசுவாராக, திடப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, திட்டம் கொண்ட பலமனதை தேவன் தருவாராக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்ற வார்த்தையின்படி சிங்கத்துப்புக்கான மன உறுதியும் மன வலிமையும் மன திடனும் உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே மன உறுதியும் உண்டாகும்படி சகல கர்த்தத்துவங்களும் உண்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டிருக்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா சமாதான பிரபு சர்வ வலிமுள்ள தேவன், கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்ற அவரோட வார்த்தையின்படி ஆலோசனை கத்தராய், நித்திய பிதாவாய், சமாதான பிதாவாய், சர்வ வலிமுள்ள தேவனாய், எவர்லாஸ்டிங் ஃபாதராய் இருக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே எவர்லாஸ்டிங் ஜோயை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, கத்தத்துவத்தை தோளின் அசைவுடைய சர்வ வலிமுள்ள தேவன், 4500 கத்தத்துவங்கள் பூமியிலே உண்டு, ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலான கத்தத்துவத்தை தோளின் அசைவை உடைய சர்வ வலிமுள்ள தேவனா எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாசம் என்ற சகல ஜனத்துக்கும் உரியவர். கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனத்துக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தியாயிருக்கிறது. அப்படியாய் கிறிஸ்துவின் வருகையும் மனவாண்ட வருகைக்கு மனவாட்டிக்குரிய ஆயத்தமும் கம்பீரமும் ஆர்ப்பரிப்பும் உண்டாகும்படி சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரிகத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகத்துக்காய், மகிமைக்காய்
நன்றி செலுத்தி, தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்தி, அது சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மைமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜரீகத்தின் மைமைக்காய் நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாய் சர்வ பூமியின் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து தொழுது கொள்கிறோம். பிதாவின் சித்தம் ஒருவனை கெட்டு போக கூடாது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற மனதுருக்கத்தை உடைய எல்லா மனுஷரையும் நோக்கும்படி வானத்திலிருந்து கண் நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்துற தேவனுக்கு முன்பாக நாமும் ஒரு விசை முழங்கால் படியிட்டு எங்கள் சுயமம், எங்கள் பிள்ளைகளின் சுயமம், எங்கள் பேர பிள்ளைகள் மருமக்கள் உறவினர்கள் யாவுடைய சுயமத்துக்காக தாழ்வைப்பட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். மனவாளனே, ராஜாக்கள், அதிகாரிகள், எஜமான்கள், வேலையாட்கள், துணியோர், செடியோர் யாவருக்கும் வேண்டிய நித்திய ஜீவனை, சுயமத்தையும் பாவமெண்ணி பிரிச்சயத்தையும் பரிசுத்த வாழ்வையும் அழிக்கத்தக்க தேவக்கிருபையின் காலமாக ரட்சிப்பின் நாளாய் ஆண்டவரே, ரட்சணிய நாளாய் காலம் இருக்கிறபடியா எல்லாமே ரட்சிக்கப்படும்படி கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்திருக்க அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஒருவனும் கதவை பூட்டாதபடி கிறிஸ்துவன் இதோ வாசல்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணும்படி, கிறிஸ்துவ போஜனம் பண்ணும்படி இப்படியாய் உணவு பற்றாக்குறை உள்ள தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு வழியை திறந்து கர்த்தருக்கு கதவை திறந்து சுவிசேஷத்தினாலே மனுஷனுக்கு பிழைப்பு உண்டாகும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிற நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்குது என்று சர்வ பூமியிலும் சுவிசேஷத்துவத்தின் பூர நிறைவு உண்டாக சுவிசேஷம் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியாய் திறத்தல்லாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் எக்கச்சகமாய் பிரவேசிக்க பிரசங்கிக்கப்படும்படி கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிரியத்தை செவிக்கிறோம். கத்தருடைய நாமம் மகிமைப்பட கத்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரப்படுத்த அவையெல்லாம் பொறுப்பீர்கள் விசுவாசிக்கிறீர்கள், விசுவாசியங்கள் அப்படி உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வே என்று சொல்லப்படுகிறது. இப்படியா பிதாவே நீர் மகிமைப்படும்படி இந்த சமூகத்தில் 21ஆம் நூற்றாண்டு இந்த 2026 ஆண்டு மக்களையும் ஆண்டவரே மனு குலத்தையும் உடைய சமூகத்தையும் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படி உடைய நித்திய சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் கொண்ட ஜீவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொல்லவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கவும் வருகிற பிசாசன் பிடிக்கிறது. ஜனங்களை விடுதலை ஆக்கி உலகத்தின் அதிபதி விருராட்சியத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கள்ளத்தீக்கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் லூசுபரன் ஆவிகள் பாகல் வணக்கங்கள் பாகல் சிலைகள் பாகல் மாந்திரியங்கள் பாகல் பாடல்கள் பாகல் ஆராதனைகள் இப்பாகல் பலிபீடங்கள் இப்படி எல்லாம் அற்று மனுஷ வணக்கங்கள் மனுஷ சிலைகள் மனுஷ காரியங்கள் அற்று உருவாக்கின தெய்வம் ஏ கத்தரா இயேசு கிறிஸ்துவை சோவிக்கிற மனு குலமாக உண்டான மெய்தவனை அறிந்த மனு குலமாக மனுஷ ஜாதியாக பரிசுத்த பிதாவின் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்தும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீ சிந்தின திருரத்தத்தை உடைய ஜீவனை உடைய ஆவியையும் உடைய சாட்சியின் வசனத்தை உடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சாட்சி வைத்து ஒவ்வொரு மனுஷருக்கு ஒவ்வொரு முகரூபத்தை ஒவ்வொரு சாயலையும் தந்திருக்கத்தாவே. அதே போல ரட்சிப்பின் சந்திப்பின் வேலையை நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய சந்திப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகளும் கெட்டு போகக்கூடாது, இணைந்திருக்கிற யாவரும் கெட்டு போகக்கூடாது, பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நாம் யாவரும் கிறிஸ்துக்கு சீஷர்கள் என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். மனவாளுடைய வருகையின் நாற்பரியந்தமும் கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருந்த மத்தியப்பட்டு புரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும் ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாயா 65 ஜாதியோட பலத்த சேனை கத்தடத்துக்கு வர கத்தோட சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி எழுப்புதலை கூறி
கர்த்தருடைய சமூகத்திலே திறந்து கொள்ளப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் உண்மை உள்ளலும் பரிசுத்தவான்களாய் சகல ஜனங்களும் கரை கொடுக்கும்படி பிதாவே உடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபம் பண்ணி துதித்து நிற்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். மாமிசமான யாவரும் கர்த்தரிடத்தில் வரும்படி சங்கீதம் 65:2 சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். சகல ராஜாக்களும் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களின் கர்த்தரை சேவிக்க, சகல ராஜாக்களின் கர்த்தரை பணிந்து கொள்ள, சகல ஜாதியரின் கர்த்தரை சேவிக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜனங்களும் பூமியின் நிறைவும் அதன் உலகமும் குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்திலே சர்வ ஜனங்களுக்கு கர்த்தருடையவர்கள் என்று கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்காக பலியாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டு பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர்கள் மேல் பணிந்தள்ளப்பட ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஓர் அபஷக்கரபதிலரி சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துற சத்தியாவியாடைய தேற்றவாளுடைய கண்டி துணத்தி வழிநடத்துற மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் எங்கள் எல்லோரோடும் இருக்கிறவர். பேசியர் 4:6 சொல்லி எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரே தேவனை மகிமைப்படுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமானவர். 1 யோவான் 5:20 மெய்யான தேவன் நித்திய ஜீவனமான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். பேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி கர்த்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். 2026 வாக்கு தத்தமாக சமஸ்தமும் உண்மை சேவிக்கும். சங்கீதம் 119:91 பியின்படி சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்திலே சகலத்தையும் ஒப்புவித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன் இந்த 21வது நூற்றாண்டும் 2026 நல்லதென்று சொல்லி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவ நீதியும் தேவ அன்பும் தேவ ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமனமும் ஏக சிந்தையும் பரிசுத்தமும் பக்தியும் விளங்க நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே எஸ்ரா 5:11 பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனானவரை பரிசுத்தம் பண்ணி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா. குளோரி டு காட். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூவின் சகல குடும்பத்தாருக்கும் தமது கிருபையை உண்மையை நினைவு கொண்டார். பூவின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அல்லேலூயா. பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை கண்டது என்று சொல்லி வார்த்தை வருகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 98:1-4 வார்த்தைகளின் படி, இந்த வார்த்தைகளின் படி கர்த்தருடைய சமூகத்திலே பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 33:8 நன்றி செலுத்தி வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறதை கண்காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதுதான் நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் தேவனுடைய வாசஸ்தலம். தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்முடைய சீஷர்கள் மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம், நீதிமான்கள் மாத்திரம் வாசமாய் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கிற, கட்டி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்காய், நீதிய வாசமாயிருக்கிற புதிய ராஜ்யத்துக்காய், அசைவில்லாத அழிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்காய் அதை சொந்தரிக்கும்படி தேவன் நம்மை அழைக்க நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? இந்த வார்த்தைகள் நமக்கு உப்பாகுதா, நமக்கு செட் ஆகுதா? இந்த வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொள்வோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி
உங்கள் தேவனாயிருப்பேன், வீரன் ஜனங்களாயிருப்பீர்கள். லேவியர் 26:11 கர்த்தரும் தேவன் நாம் அவர் ஜனம். பரலோகத்திலே மேலும் பரலோகத்துண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாம் எங்களோடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்த 21:1-3 வார்த்தைகளின்படி தேவன் எங்கள் பிதாவாய், நாம் அவர் ஜனமாய், அவர் நம்மில் வாசம் பண்ணும்படி நம் உள்ளத்தை உள்ளத்தை திறந்து கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு உண்மையாய் கனி கொடுக்க கர்த்தர் சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 56:9 நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து கர்த்தருக்கு உண்டாக பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி விசுவாசத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் கபடமில்லாத மனத்தோடு போஜனம் பண்றதிலும் வீடுகள் தோறும் சபைகள் தோறும் நிறைந்திருந்தது போல இப்பொழுது இறுதி நாட்களிலும் தேசங்களாய் கண்டங்களாய் நாடுகளாய் பட்டணங்களாய் கிராமங்களாய் உலகங்களாய் கத்தரை சுவிப்பதற்கு கூடிக்கொள்ள ஒருமனப்பட்டு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு கனி கொடுக்கும்படி உபவாசத்தோடு செபத்தில் உறுதியாய்த்திருக்க இஸ்ரவேல் ஜனங்களிலே எகிப்தை விட்டு புறப்பட்ட கானானுக்கு புறப்பட்ட ஒருவரிடத்திலும் பலவீனம் காணப்பட்டதில்லை. 600,000 புருஷர்கள் புறப்பட்டார்கள். அந்த 600,000 புருஷர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்படியாய் திருச்சபையானது பாதைகளை பிணிகளை பீடைகளை போக்குற பிசாசன் பிடிகளை பிடிகளை பிணிகளை நீக்கிற சுகமளிக்கிற வலிமையை அளிக்கிற திருச்சபையாய் கொண்ட திருச்சபையாய் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாதபடி எல்லாரும் நீதிமான்களாய் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் எல்லோரும் பரலோக பிரஜைகளாய் திகழும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைக்கும்படி நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் தன்னண்டை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாய் கர்த்தர் எல்லோரையும் தம்மண்டையிலே வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு தகுதிப்படும்படி இன்றைய நாளிலும் பிறந்து மண்டாட அடியாளுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:22 மத்தேயு 22:37-40 ரோமர் 11:33-36 எபேசியர் 1:14-23 கர்த்தர் சமூகத்திலே சகல ராஜாக்களுக்கும் சகல அதிகாரிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சகல பாஷ்யக்காருக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் மாமிசமான யாவேருக்கும் நித்திய ஜீவனை அளிக்க வலிமுள்ளதோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இது மாதம் முழுவதிலும் சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற மாதங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டுகளையும் 300 ஆண்டுகளையும் ரத்த கூட்டங்களை வைக்கிறோம். நல்ல காலங்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல நாட்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல வருஷங்களை எதிர்பார்க்கிறோம். நல்ல மனுஷராய் நன்மை சேருளாய் நன்கனிகளை கொடுக்கலாய் பிதாவே, நீர் மிகுந்த சுத்திகரிக்கிற திராட்சை செடிகளாய் திராட்சை கொடியாய் உம்மில் படுற மெய்யான திராட்சை செடி ஆகிய உம்முடைய சமூகத்திலே படர்ந்து கொடிவிட்டு பிரகாசிக்க ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பெரியோர் சிறியோர் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேசம் அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமானாக்கும்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசித்தார் உள்ளத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி. ரட்சிக்கப்படுறவன் விசுவாசம் உள்ளவர்களால் ரட்சிக்கப்படும்படி இந்த நாளும் சர்வ ஜனத்தை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நல்லூத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். 5 கண்டத்திலும் ஆண்டவர் இயற்கைகள்
சேற்காலிகள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எழுப்புதல் என்றும் ரட்சிப்பு என்றும் வாசல்கள் தோறும், குடும்பங்கள் தோறும், தேசங்கள் தோறும், கண்டங்கள் தோறும், பட்டணங்கள் தேறும், கன்வென்ஷன் என்றும் குருசேட் என்றும் ஓபன் ஏர் மீட்டிங் என்றும் ஜனங்கள் கசரை தேடுவதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தரை சேவிப்பதற்கு கூடிக்கொள்ளும்படியாய் கோபாக்கினைக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு உபத்திரவ நாட்களுக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு மகா கோபாக்கினைக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு மகா உபத்திரவ நாட்களுக்கு தப்பி வைக்கப்படும்படிக்கு எல்லோரும் மனம் திரும்பி செவி கொடுத்து கனி கொடுக்கிற சீஷர்களாய் மாற்றப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் அபயமிடுகிறோம். இனும் வரும் காலங்கள் நல்ல காலங்களாய் நல்ல நாட்களாய் நல்ல மனுஷர் நிமித்தம் நீதிமான்கள் நிமித்தம் பிதாவே உபத்திரங்களை குறைத்து அக்கிரமங்களின் மிகுதினால் அன்பு தணிந்துவோம் என்ற அக்கிரமத்தை நிவர்த்தி செய்த கிருபாதான பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஜெயங்கொண்ட ஜீவத்துக்குள்ளாக நீதிகளை அழித்து அக்கிரம செய்களை அபபக்திகளை நிவர்த்தி செய்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நேசித்தபடி ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் பிறந்த மனுக்குலம் ஆளவும் ஆர்ப்பரிக்கவும் பிறந்த மனுக்குலம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டு கொள்ளும்படி கர்த்தருக்கு முன்பாக சர்வகல சாதிகளின் சீஷத்துவ பூரண நிறைவு உண்டாகும்படி தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹய சந்தி செலுத்துகிறோம். ரீகர ஷக்கூர பதலர கூர பதலர கரதிலரி ஓலரப சந்தூர பதிலர கூர பதிலரி நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவானே ஆவியானவரே. நாம் ஒவ்வொரு நிறைவை வாஞ்சிப்போம், தேவனுடைய சம்பூர்ணத்தை வாஞ்சிப்போம், தேவனுடைய மன ரம்யத்தை வாஞ்சிப்போம், மன நிறைவை வாஞ்சிப்போம், மனோவருத்தியை வாஞ்சிப்போம், மன வலிமையினரை வாஞ்சிப்போம், பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக கூடிக்கொள்ளும்படி சேர்ந்து கொள்ளும்படி உபவாசத்திலும் விண்ணப்பத்திலும் மன்றாட்டிலும் கர்த்தரை கூடி மூன்று நாள் குடியாமலும் புசியாமலும் கத்துட பார்த்திருந்து ஜபித்தார்கள். ஆமாவுடைய சதி திட்டத்துக்கு குலம் காக்கப்பட்டது. நாம் மனுக்குலத்துக்காக பிதாவின் சமூகத்திலே நிற்கிறோம். அப்படியா உலகத்தின் அதிபதி மிருகராஜ்யத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சேனைகள் பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்த கிறிஸ்தினார்கள் கள்ளத்தி கசினார்கள் வஞ்சனையின் ஆவிகள் கொல்லவும் அழிக்கவும் திடம் வருகிற சகல பிசாசன் ஆவிகளும் எரிக்கப்பட்டு அக்னியில சுட்டெரிக்கப்பட்டு ஜெயங்கொண்ட மனுக்குலமாய் மன ஒன்றாய் கூடி தேவனை சேவிக்கிற நீதிமான்களாய் திகழும்படி தேவனுடாவின் நிறைவை பெற்ற மனுக்குலமாய் பர்சுத்தாமியின் பிந்தின மகிமையை பெற்ற மனுக்குலமாய் மகிமை மேல் மகிமை அடைகிற மர்ரூபம் அடைகிற பர்சுத்தாவின் பூர்ண நிறைவை பெற்ற மனுக்குலமாய் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஊரை நிரப்பி நடத்தும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அடியாளுக்கும் ஜெபத்தை இன்றைய நாள் வரை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தேன். தொடர்ந்து உம்முடைய ரகசிய வர்க்க பரியந்தமும் ஜெயங்கொண்டு ஜீவிக்கிற ஜெயத்தை தாரும் கர்த்தாவே. கண்ணின் மணியைப் போல காத்தல்லும் கர்த்தாவே. அடியாள் கடன் பாரங்கள் வீட்டு லோன்கள் கிரெடிட் கார்டு லோன்கள் எல்லாம் கட்டி முடித்து கர்த்தாவே எல்லாம் கடன் இல்லாதபடி வியாதி இல்லாதபடி பகை இல்லாதபடி கனி கொடுக்கிற உத்தம ஜீவனத்தை அடியலுக்கும் தாரும், இணைந்திருக்கிற யாவருக்கும் தாரும், மனுக்குலத்துக்கும் தாரும் கர்த்தாவே. மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹயத் பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் விரும்பாத எல்லாவற்றையும் நீக்கி முற்றிலும் உமக்கு பிரியமாய் சகல ஜனங்களையும் மாற்றும். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் உமக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இந்த பரிசுத்தத்துக்குள்ளே மகிமைப்பட இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்,
வேதத்தில் சொல்லப்பட்ட இரண்டாம் வருகைக்குரிய நல்வார்த்தைகள் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கேத்தாவே. உடைய கரத்தில் நந்தியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 21st century கத்தருக்கு, இந்த 2026 கத்தருக்கு, சகல ஜனங்களுக்கு கத்தருக்கு என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேத்தாவே நிர்மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ, உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை

உந்த நாம முயத்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாம முயத்தி பாடி உம்மை ஆராதிப்போ. ஐஸ்வர்ய

உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ.

உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. ஆண்டவரே, இப்படியான பாடல்கள் எல்லாம் பாடி துதித்த ஊழியர்களை தேசங்களை நினைத்தல்லும் கேட்டாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எந்த மனுஷனையும் விடுவித்திடம்மாள் ஆகும், காரணம் உட கரத்தில் மகத்துவமும் பேர்புகளும் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அம்மாள் ஆகும். ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தை மேன்மைப்படுத்தும். மனுக்குலம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் தூரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ரெட்டிப்பாய் மகிழ்ச்சியாக்கும். அனைவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கிறிஸ்துவின் ஜெயங்கொண்ட வல்லமையை சாட்சி வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினாலும் ஆனந்தத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் கேட்டாவே. சத்தியமும் ஜீவனும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தினாலும் ஜீவனாலும் பூரணப்படுத்த கேத்தாவே. தம்மில் தாமே ஜீவனை உடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படும். அந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணம் பூர்ணமாய் எல்லா ஜாதிகளையும் பாஷ்யக்காரை கோத்திரத்தாரை மாமிசமான யாபேரை நிரப்பும்படி தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சூத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கோடா கோடி கீர்த்திகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற தேசம் எப்படிப்பட்டது? அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் பூமியாம், நாம் வாஞ்சிக்கும் பூமியாம்,

அல்லேலூயா உன்னதத்தில் ஓசன்னா. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். தேவகுமாரன் ஜோதியில் ஜோதியாய், தேவனை வெளிச்சமாய், தேவனை பிரகாசமாய், தேவனை மகிமையாய் விளங்குகிற நித்திய வெளிச்சமாய் இருக்கிற கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவில் பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்பு மையம், அன்புள்ளோடு செல்லுமிடம் ஒன்று, அன்பின் கட்டளை கை கொண்ட உண்டவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கொண்டு உன்னை போல் புறரை நேசி என்று ஒவ்வொருவரையும் நேச கற்பனைக்குட்படுத்தி நேசித்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே அன்புள்ளோர் செல்லும் இடமாய் நாம் அன்புள்ளோராய் காணப்படுவோமாண்டால் நித்திய ஜீவியின் நித்திய ஜீவ காலமாய் தேவனோடு சேவிக்கும்படி அவர் உண்டாக்கின புதிய நாட்டிலும் புதிய தேசத்திலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கனி கொடுக்க நாம் தகுதிப்பட்டவர்களாய் இருப்போம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எங்களிடத்தில் இப்படியான பற்றுகள் உண்டா? மொழி பற்றுண்டா? ஜாதி பற்றுண்டா? இன பற்றுண்டா? தேச பற்றுண்டா? இப்படியான பற்று இல்லாதபடிக்கு மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எவருமே அங்கில்லை. அப்படிப்பட்டவர்கள் அங்கே போக முடியாது. அன்பே மொழியாய், அன்பின் கட்டளையை கை கொண்ட மனுஷராய், அன்பே இது பிரதானம் என்றதோட வார்த்தையின்படி அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி அன்பில் பூரணப்பட நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் இப்பூமியில் எவரும் வேண்டாம் என்று கிறிஸ்து இன்றைக்கு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மனு குலத்தையும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கி கொண்ட தேவன் பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ஜனங்களை ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கர்த்தருடைய நாமம் பாத்திரமுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய இரத்தம் சித்தினாலே மூட கழுவப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்து நாவிலே முத்திரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரை வலது பரிசத்தில் வைக்கப்பட்டவர்களாய் ஜெயிக்குள்ளாய் ஜெயங்கொள்ளும்படி வர்த்தகங்கள் தொழில்நுட்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட, தானிய விதைகள் தானியங்கள் ஆசிர்வதிக்கப்பட, விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட, பூமியின் பயிர் வகை விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட, யுத்தங்கள் ஓய கொள்ளை நோய்கள் இல்லாமல் போக, பஞ்சங்கள் பட்டயங்கள் இல்லாமல் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் பரலோக பிரஜைகளும் பூலோக பிரஜைகளாய் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனை சேவிக்கிற காலங்கள் வருகிறது. வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்காலிலும் முடங்குற அதி உன்னதமான நாமமாம் எங்கள் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களின் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் நாவல் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று வார்த்தையை சொல்றது. 21ஆம் நூற்றாண்டு மக்களுடைய நாவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து அது கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய வாயாய்க்கு ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு கரத்தில் நிழலால் மறைக்கப்பட்டு உங்களோட வார்த்தை அருளப்பட்டு ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் முன் செல்லும்படி எவ்வளவு சமூகமும் பிரசன்னமும் முன் செல்லும்படி பரலோக மகிமை பிரகாசிக்கும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பிறப்பில் நீக்கு ஒருவனை தேடினேன், என் பிள்ளைகளுக்காக நிற்கிறேன், என் பேர பிள்ளைகளுக்காக நிற்கிறேன், மருமக்களுக்காக நிற்கிறேன், நுற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் சௌர சருகள் இனத்தாய் தாய் தவப்பன் சௌரர்கள் இனத்தாய் உற்றா சொந்த பந்துகள் யாவருக்காய் நிற்கிறேன், மனு குலத்துக்காய் நிற்கிறேன். அப்படியா நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்தவர்களாய் நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஏக இருதயமுடையவர்களாய் ஜெயம் கொண்ட ஜீவியத்துக்காக எல்லாமீஸ்வருடைய ரட்சிப்புக்காக சர்வபூமி சமாதானத்துக்காக சகல ஜனத்தின் எழுப்புதலுக்காக அறுவடைக்காக ஜெயத்துக்காக வெற்றிக்காக சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக கிருபைக்காக நன்மையும் கிருபையும் பின்தொடருகிற தேவனுடைய நன்மையின் கிருபையிலே பூர்ணப்பட்ட மனுக்குலமாய் மகிழ்ந்து களி கூற நலமான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வார்த்தையின்படி ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜீவனுள்ளோருக்கு பிதாவே, உண்மை உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, நித்திய பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து சகல ஜனத்துக்கு வந்திய ஜீவனும் சுவாசமும் சகலமும் வரலப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம்.
மாமிசமான யாவுடைய ஆவிகளை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக இலங்கை தேசத்து ஜனங்கள் மாத்திரமல்ல ஐந்து கண்டத்தில் வாழுகிற சகல ஜனத்தின் ஆவியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அநீதியாய் ஒன்றும் இல்லாதபடி பாவம் இல்லாதபடி கடவுளாதபடி நீதியும் நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று தரிசனம் பண்படுத்தப்பட சுத்த நிலமாய் சுத்த இறுதியமாய் கனி கொடுக்கும்படி நீதியை தடை நீதியை கை கொள்ள கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு சிந்தியோடு முழு மனதோடு அன்பு கூர்ந்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுகிறோம். அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ரிகலர சக்கர பதில கரதிலரி தங்கப்பு மூலியங்கள் கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரேயர் எஃப்எம் மூலியங்கள் மியூசிக் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் எஃப்எம் மூலியங்கள் வல்லமனாளிகள் ஊழியங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் கத்தராக இயேசுவே வார் மூலியங்கள் சாய்ப்ரே இன்டர்நேஷனல் ஜபக்குழுக்கள் யுனைடெட் பெந்திகோஸ்ட் சர்ச் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரிநாதா ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கெஸ்தமணி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மனவாட்சி ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ் கோல் ஜீசஸ் ஜீசஸ் நீஸ் ஜொப்பத்தோனி ஊழியர் இன்னுமாய் கர்த்தாவே சுவிசேஷ சபை கத்தோடைய சபை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கத்தோலிக்கை ஒப்பு கொடுக்கிறோம், மூமெண்ட்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம், பெந்தகோஸ்தை ஒப்பு கொடுக்கிறோம், வர்ணஸ் ஒப்பு கொடுக்கிறோம், ட்ரினிட்டேரியன் ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே செவன்டே அட்வான்டேஜ் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் நடுவில் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொன்ன தேவனே, எங்கெல்லாம் அது நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை விளங்கும்படி தேவ பிரசன்னம் விளங்கும்படி தேவ அற்புதம் விளங்கும்படி தேவோட அதிசயம் விளங்கும்படி பயபக்தியோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுகிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் ஆனாய் பெண்ணாய் சித்த இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டிப்பின் மகிமையிலே மனுக்குலம் கனி கொடுக்கும்படி முந்தின மகிமைக்குள்ளே பிந்தின ஆவிக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்ட மனுக்குலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் உம்மை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.

ஒரு நாடு மொமை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மனுக்குலத்தின் எதிர்காலமும் கையில கெத்தாவே, அழிவு நாசங்கள் எல்லைகள் கேட்கப்படாதபடி, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பட்டயங்கள் வராதபடி, அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உண்மை உள்ளவர்கள் பரிசுத்தவான்களாய் பூமி நிரம்ப, பூமி பரப்ப, பூமி நிறைய, பூமியை சுதந்திரிக்க பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே பெஸ்ட் விஷயத்தை கூறி ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சித்தம் என்று சுத்தமாகும் மனுக்குலமே, ரீகரபா ஷக்கரபா என்று சொல்லி நீர் ஆசிர்வதிப்பீராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எமக்காக யாவை செய்து முடிக்கிற எங்களோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களா நீங்கள் ஜெபத்தில் இவர்களெல்லாம் கேப்பீங்களோ, அவையிலெல்லாம் பெறுவீர்கள் என்ற உடைய வார்த்தையின்படி ஐந்து கண்டத்தை மனுக்குலத்தை உடைய சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. ஒருவனாய் பெரிய காரியங்களை செய்யற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சர்வ பூமி ஜெயங்கொள்ள ஜெயிக்கும் தேவ சமூகத்திலிருந்து கனி கொடுக்கவும் ஆண்டவர். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக்காக நன்றி சொல்லி தினம் சுவிசேஷத்தினாலே மீட்கப்படுகிற பாக்கியம் உண்டாகும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உலகம் அங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்ற வார்த்தையின்படி 146 தேசங்களில் ஒளிபரப்பாகிற இந்த ஊழியம் மிகுதியாய் பெருக மிகுதியாய் பரவ தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ சாயிலும் தேவ ரூபத்திலும் தேவ ஜீவனிலும் தேவ வல்லமையிலும் தேவ ஆவியின் மறுபத்திலும் பலனடைய திடனையுடைய தைரியம் அடைய ஸ்திரப்பட நிலைநிறுத்தப்பட மறுரூபமாக்கப்பட வாழ்த்தி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆசிர்வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of Jesus Christ, hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரப சந்தூ ரபதலரக்கூ ரபதிலரக்கரதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரீக்கரப ஷக்கரபதிலரக்கரதிலரி எந்தலரதிலரி. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரீக்கலர சந்தூ ரபதிலரக்கூ ரபதலரக்கரதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அலேலூயா ரபஷந்தூர பதலரக்கூர பதலர். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் உபவாசத்துல இருந்து கர்த்தருடைய பாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் பலமும் சத்துவமும் வலமையும் உண்டாக ஆண்டவரை. இன்னும் பலப்படைய, இன்னும் திடனடைய, இன்னும் தைரியம் அடைய ஆண்டவரை. சாத்தான் வெக்கப்பட்டு போக அது மனுக்குலத்துக்கு விரோதமாய், மனுஷ ஜாதிக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய், சௌருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், புருஷர்களுக்கு விரோதமாய் கொண்டிருக்கிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட, திரியவாரக்காரருடைய துர் ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட, தேவடைய யோசனை, தேவடைய தீர்மானம், தேவடைய திட்டம், ஒவ்வொரு மனுஷரை குறித்திருக்கிற தேவன் கொண்டிருக்கிற அனாதி தீர்மானமும் நிறைவேற்றப்பட தேவட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரப ஷக்கர பதலர ஷக்கர பதிலர கரதிலரி. அலேலூயா. நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரீகலர செந்தூர பதலர கூற பதலர கரதிலரி. அலேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோகதேவன் ஆகிய கர்த்தரவர் பரிசுத்தர் என்று பரலோகதேவோட பரிசுத்த அலங்காரத்தினாலே வஸ்திரத்தின் தொங்கலினாலே பூமி நிறைய, பூமி கத்தோட மகிமை அறிகிற அறிவினால் நிறைய, பூமி கத்தோட மகிமையினால் நிறைய தேவனையுடைய மகிமை பிரகாசிக்க பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகம் மகிமை பூமியை நிரப்ப, பரலோகத்தின் சத்துவங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் பொக்கிஷங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் நலமான ஈவுகளை கட்டவிழ்த்து பரலோகத்தில் செய்யப்படுவது, பூலோகத்திலும் ஒவ்வொரு ஜாதிகளிடத்திலும் ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் ஒவ்வொரு பாஷ்யக்காரிடத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தாரிடத்திலும் ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் செய்யப்பட தேவனுடைய கிரை திராத அற்புதங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்

பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாபாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில்

Parisutter, parisuttere. Parisutter, parisuttere. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் தீ

Sultan, Pari Sultan, Pari Sultan, ah, Pari Sultan, Pari Sultan, எல்லாம் நாமத்திலும் மேலானவன், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம், துதி கன மகிமைக்கு பாத்திரரே.

parisuttar parisuttare, ahaha parisuttar parisuttare. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கொடுத்தால் ஊழியம் செய்வோம், கொடுக்காட்டி விட்டுட்டு போமென்றில்லை. கொடுத்தாலும் கொடுக்காட்டும் கர்த்தரை பின்பற்ற, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை சேவிக்க, மறுமைக்குரிய ஜீவியத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இம்மையில எங்கள் ஆசீர்வாதங்களை மனுஷர்கள் தடுத்து வைக்கலாம், ஆனால் மறுமையிலே கர்த்தரோடு நித்திய காலமாய் சதா காலங்களும் அரசாளுகிற அந்த பாக்கியத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம் அங்கே சாத்தான் இல்லை, துன்பாக்கர் இல்லை. ஹலேலூயா. நீதிமான்கள் மாத்திரம்தான் பருவத்தில் வாசமாயிருப்பார்கள். துன்பாக்கரும் தன் துன்பாக்கத்தில் மறித்து போவதோட சித்தமில்லை. துன்பாக்க கிரிகளை விட்டு மனம் திரும்பி குணப்படுவதை தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதனால் எல்லோரும் மனம் திரும்பி குணப்பட நித்திய ஜீவனை சுந்தரிக்க கர்த்தராயேசுவின் தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பிலும் முன்குறிப்பிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹலேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தை புதிதாக்குற தேவனுடைய புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே, புதிய வானத்தின் மகிமைக்குள்ளே, புதிய பூமி நிறைவுக்குள்ளே, பூமி மத நிறைவு உலகம் மதன் குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய அன்பின் கட்டளையும் அந்யோன்யமும் ஐக்கியமும் ஒருமணமும் ஏக சிந்தையும் நன்மையும் கிருபையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்குடிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் திகழ அதிசயமான ஒளிமய நாடாக பூமியாக கனி கொடுக்க பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய கர்த்தரே பூமியின் பலனை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தர் சகல செடிகளையும் ஆசிர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதான கடேட கடவர் என்று எங்கள் தேவனுடைய நிலையான சமாதானமும் பரிபூர்ண சமாதானமும் நிறைவான நிறைவான சமாதானமும் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசத்தலைவர் உலகத்தலைவர் அதிகாரிகள் சிறியோர் பெரியோர் யாவரையும் நிறப்ப தேவனுடைய நிறைவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நந்திகளை கோடி கோடி சோத்திரங்களை கோடி கோடி துதிகளும் செலுத்தி பர்லோகத்தின் தேவனை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆர்ப்பரித்து ஆராதிக்க எந்த கோஷ்டை நாளின் இரண்டாம் நாள் வந்து விட்டது என்று சொல்லி வாய்பர் மேலும் கன்னியர் மேலும் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் முதியோர் மேலும் சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் எல்லோர் மேலும் தாராளமாய் ஏராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் பரிசுத்தாவியானால் பொழிந்தருளப்பட பரிசுத்தாவின் நிறைவிலே மீட்கப்பட்ட மனுக்குலமாய் மனுக்குளம் காக்கப்பட இயற்கழிகள் செயற்கழிகள் பொல்லாங்குகள் அநீதிகள் அக்கிரமசைகள் அவபக்திகள் இல்லாதபடி அன்பின் கற்கடலே கை கொண்ட ஒன்றான மெய்தவனுக்கு கனி கொடுக்கிற பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேற்றுகிற காலமாய் இக்காலங்களை கர்த்தருடைய நாமத்திலே நாட்டி நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. Glory to God in the highest. Nandi selithukuram. Nandi.

நன்றி என்று கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்க தாவே. தர்ச்சிக்காய் சோதரம் தோறி ஆசிர்வதியும் அவருடைய பிரயாணங்களோடு கூடயிரும், போக்குவரத்தோடு கூடயிரும், ஊழியங்களோடு கூடயிரும். மகிமையா வெற்றி சிறக்க, வல்லமையா வெற்றி சிறக்க, பூமி எங்கும் சர்வ சிருஷ்டியின் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே கடந்து வரும்படி ஊழியர்கள் ஏராளமாய் தாராளமாய் கடற்கரை மல்லத்தலை அதன் அணக்கல் தனியாய் கட்டட கட்டளையும் கற்பளை நியமங்களையும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கேத்தாவே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, நன்றியோடு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும்

போவோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். மனுக்குலத்துக்கு கர்த்தருடைய நாமம் சரிப்பிக்கப்பட்டதென்று கர்த்தர் முற்றுமாய் விலகி போக கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெய கர்த்தரை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சேனையாய் கிறிஸ்துவின் சீஷர்களாய் கிறிஸ்துவின் ஆதாரியர்களாய் கிறிஸ்துவின் ராஜாக்களாய் கிறிஸ்துவின் பரம சேனையாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்திக்கிறார் இயேசு சந்திக்கிறார்

பலவீனப்பட்டவர்கள் இல்லாதபடி, பாதியர்கள் பிணிகள் குடிகள் இல்லாதபடி, பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்க, பூமியின் குடிகள் வியாதிப்பட்டிருக்க என்று சொல்வதில்லை, அதன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று பூமியின் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாட்சி வைத்து பூமியை கெடுக்காதபடி சேதப்படுத்தாதபடிக்கு உத்தரை போட்டு காக்கப்பட பரிசுத்த பிதாவே உட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வந்திக்கிறதோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய், பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய். தேவோராளி எழும்பி வா, எரிகோவை தகர்க்க வா, பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய் என்று ராமக்காரராய், தேவோராளாய், அசிஸ்தராய், பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்கும்படி ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமேன். சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக இருபத்தோராம் நூற்றாண்டு வரையும் 2026 வரை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சகல ஜனம் ரட்சிக்கப்படும்படிதானே கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. அந்த நாளுக்குரிய ஆயத்தமும் வலுப்புதலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியானுடைய பலத்திலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் நிலைத்திருந்து கனி கொடுக்க பயப்படாதே, திகையாதே. நானும் தேவன், நானும் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் வலது கையை பிடித்து துணையின் துருவம் கேடவுமாயிருந்து நடத்தி வீராக, ஒன்று சேதப்படுத்தாதபடி வேலை அடைத்து காத்துக்கொள்வீராக. சாத்தானின் முகங்கள் முறிக்கப்பட்டு உண்மாக்கட கயிறுகள் அறுக்கப்பட்டு பிரியவாரக்காருடைய அக்கிரம செயல்கள் அவபக்திகள் அநீதங்கள் அநீதத்தின் குழி குலைக்கிற துன்மா கூட கயிறுகள் அறுக்கப்பட்டு நீதி நியாயம் விளங்க, உண்மை சத்தியம் விளங்க, மாசில்லாத, கரை இல்லாத, கபடு இல்லாத, வஞ்சகம் இல்லாத, சூதில்லாத, அநியாயம் இல்லாத நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் திகழப்பண்ணுற தேவடைய மறுப மகிமையின் பிரசன்னமாகுதல் இந்த நொடி பொழுதில் இருக்குமானால் நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட மறுபமாக எடுத்துக் கொள்ளப்பட பாத்திராக போடுவோம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உறுதியோடு கூட அனுதினமும் கர்த்தரை தேடி விசாரிக்கிற காலமாய் இக்காலங்களை நடுக்கத்தோடும் சிகிலோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி யுத்தங்கள் எங்கெல்லாம் நடக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு யுத்த நிறுத்தம் உண்டாக பூமி எங்கும் கர்த்தருடைய நீதி நான் நிறைந்திருக்க, மகிமை நான் நிறைந்திருக்க, கனி கொடுக்க தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா. சிக்கரப சக்குரபதிலர கஷந்தரபதிலரி வாக்கு தத்தம் பண்ணின மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். தோந்து போகாதே நீ, தளர்ந்து போகாதே, தோந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நாமும் வீட்டார் மோன்றால் கத்தரை சுவிப்போம் என்று, நாமும் மனுக்குலவும் ஒன்றால் கத்தரையை சுவிப்போம் என்று, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் இன்றைக்கு பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் கத்தர் நட்ட கிளைகளும் கத்தர் மகிமைப்படும்படி தெரிந்து கொண்ட மனுஷருமாயிருப்பார்கள் என்று கத்தருடைய சமூகத்திலே மனுக்குலாம் கத்தருடையது. அல்லேலூயா. சிவபக்தி உள்ள ஜனங்களாய் கனி கொடுக்க இவன் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை நடத்தும் என்று இப்படி நடத்தலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட சுதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பெரியவரும் பலத்த சத்துவும் வலிமையும் உள்ளதோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஷிக்கரப ஷக்கர பதலர கஷந்தர பதிலர கரதிலரி அழிதூய நன்றி செலுத்துறோம். கெட்டாவே நன்றி செலுத்துகிறோம். காலங்களாய் வருடங்களாய் ஆண்டுகளாய் கத்துட சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் தர்றபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கும் பிள்ளைகளின் ரட்சிப்பு, புருஷனுடைய ரட்சிப்பு,
உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்துகளுடைய ரட்சிப்பு, சகோதர சகோதரர் இனத்தாய் ஜனத்தாய் யாவுடைய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிற இவருடைய உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கர்த்தருக்காக லாபமான அனைத்தை நஷ்டம் குப்பையுமாய் விட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவர்கள் தேடித்தேச்சது எல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறதற்கு என்று நியமிக்க ஆண்டவரே ஏசப்பா பத்தில் ஒரு பங்கு அல்ல முழுமை கத்தருக்குரியது. அல்லேலூயா. கத்தருடைய நாமம் மகிமைப்பட புதுதாய் கத்தருக்கு கொடுத்து வாக்கினைக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மலைக்கப்பட்டவர் உண்மை உள்ள பரிசுத்தவான்களுடைய தொகையை பெருக்கிற பரப்பி நீதிமான்களுடைய தொகையை பெருக்கிற ஊழியம் பூர்ணமாய் நிறைவேற்றப்பட கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிரியத்தை செபிக்கிறோம் ஆமீன் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் 2 மினிட்ஸ் போறங்க வாரன்.

பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நானும் ரட்சிக்கப்பட வேணும், என்னை காத்துக் கொள்ளுங்கப்பா. இணைந்திருக்க பரிசுத்தவான்கள் யாவரையும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா மிஷனையும் ஆத்திர வைத்து பார்த்து ஒத்தப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. இவட மைமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. கத்தரை வலது பரிசுத்தில் வைத்து கத்தருக்கு முன்பாக முன்னேறி செல்ல தேவ சமூகம் தேவ பலனும் தேவ கிருபையும் திடப்படவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. அமேன், அமேன், அமேன்.

0: Lord Jesus coming soon. Katra Yesu Christ Sikra Barura. Yesu Christ Viene Brendo. Senya Yesu Christ Arivitravit. Baradings Badas. Yesu Samse Itaka Ibanin. Benivineva. Jesus Victor Incom. Barukaba Bishim Adonai. Elmasi Jendi Karim. Tili Abdali Kupta Teri. Elsibes Todos Epsiba Sidoma. சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவும் இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் மறுபடியும் உண்டாக பெந்தேகோஸ்தே நாளின் இரண்டாம் நாளின் ஆசீர்வாதத்தை கூறி தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்ட கண்டமாய் ஜாதி ஜாதியாய் ஈனமினமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒவ்வொரு மிகுதியம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் அற்புதத்துக்காக காத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தேங்க் யூ சிஸ்டர், தொடர்ந்து நடத்துங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தேர்சி.
1: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ சிஸ்டர் அகிலா. காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ டு.
1: ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனங்கள் பல தேசங்கள் நாடுகள் நகரங்கள் சபைகளில் இருந்து பின்னணியில் இருந்து வந்து தேவ சமூகத்திலே நின்று துதித்து ஜபித்து ஆராதிப்பது, ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்குவது, அது எத்தனை பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஊழியமாய் இருக்கிறது. எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து கர்த்தரை துதிக்கும்படியாக நமக்கு ஜீவன் தந்தவர், உயிர் தந்தவர், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறமை காய். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் இந்த இரவிலே செலுத்துவோம். இந்த ஐரோப்பா இஸ்ரேல் தேசங்களுக்கான இந்த ஜப இணைப்பிலே வந்து இந்த இரவிலே தேவனை துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க தேவன் எனக்கு இந்த நாளிலே தந்த சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று என்னை உயிரோடும் ஜீவனோடும் வைத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று தந்த பலத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பகல் தேவ சமூகத்திலே நிற்க, இரவு தேவ சமூகத்திலே நிற்க, ஜபிக்க தேவன் கொடுத்திருக்கிற அளவில்லாத கிருபை என்று சொல்லுவேன். அவருடைய அளவில்லாத இந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், ஆன்லைனிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் இயேசுவே உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே கடந்த 24 மணித்தியாலங்களும் உடைய பாதத்திலே வந்து நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடி வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து திறப்பிலே நின்று கடந்து சென்றதான ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அப்பா விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா அடைய குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இணைப்பிலே நின்று ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, பூமி அனைத்திலும் கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் இயேசு தெய்வமே, இயேசு ராஜாவே, உங்களை நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பான தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த தேசங்கள் நாடு நகரங்கள் எடுக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துவியாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாழரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டாதி கட்டாவி ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் நாச மோசங்களுக்கும் அழிவுகளுக்கும் ஆண்டவரே விபரீதங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சத்துருவின் கைகளுக்கு பொல்லாங்கனின் கைகளுக்கு பலவீன இனங்களுக்கு சுகவீனங்களுக்கு அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. ஒரு குடும்பங்களையும் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே குடும்பத்து அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் ராஜா. என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜபித்து கடந்து சென்றார்களோ என்னென்ன விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைத்தார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரின் விண்ணப்பத்துக்கும் கட்டாவே நீங்கள் பதில் கொடுத்தருளுங்கள் ஆண்டவரே இயேசுவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒவ்வொரு எஸ்பிஎம் குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய கரமும் கிருபையும் கூட இருக்கற்ற காஸ்பல் டிவி அம்மாயாக்காக ஆண்டவரே சங்கமம் வானொலி அம்மாயாக்காக ஆண்டவரே அப்பா திருச்செல்வம் ஐயா மஞ்சளம்மாக்காக ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே உங்களை துதிக்கிறோம் தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம் தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா எங்கள் மத்தியில செவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் நிமித்தமாக பாடுபட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்

அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஜீவிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தராகியேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கிருபை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா, எங்கள் மீட்பர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், இன்பமான தேவனே இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், எங்கள் நிமித்தமாய் பாடுபட்டவரே உங்களை துதிக்கிறோம் உங்களை ஸ்துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையின் வேந்தனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா, இது ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உன்னதத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஜீவிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா பிதா என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா உங்களை அழைத்து ஆண்டவரே அப்பா பிதா என்று உங்களை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஜீவனுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா, எங்கள் துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்,
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உயிருள்ள தெய்வம், ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி, ராஜாவே உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேச சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அப்பா, எல்லா யூத ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி எல்லா யூத ஜனங்களும் கர்த்தாவே உங்களை வந்து துதிக்கவும், யூத ஜனங்கள் எல்லாம் உங்களை நமஸ்கரிக்கட்டும் ஆராதிக்கட்டும், எல்லா யூத ஜனங்களுடைய முள்ளங்கால்களும் உங்களுக்கு முன்பு முடங்கட்டும், நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா அந்த தேசத்திலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்களை கத்திர எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகள் பிரபுக்கள் ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அப்பா இராணுவங்கள் இராணுவ தலைவர்கள் யுத்த வீரர்கள் என்று எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறுவலுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு தேசங்கள் நாடுகள் நகரங்கள் தலைவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை பார்வோனின் கையிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் அல்லவா, இந்த நாளிலும் இஸ்ரவேலை பாதுகாத்து அதுக்குள்ளாக எந்த அக்கிரமமும் பாவமும் அநியாயமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக
யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலிலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே அப்பா, தேவாதி தேவனே, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா, தெய்வமே, அந்த தேசம் கர்த்தருக்கு பயந்த தேசமாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிவுள்ள தேசமாய், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேசமாய் ஆண்டவரே நீங்கள் தேசத்தை மாற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், இயேசுவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும், யுத்தங்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களிலெல்லாம் கத்தாவே யுத்த சத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே, யுத்த சத்தங்கள் ஓய்ந்த எல்லா ஜனங்களும் கத்திரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும், புற ஜாதிகளும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற நாடுகள், ஈரான் ஈராக் ரஷ்யா ஒப்பு கொடுக்கிறோம், மத்திய கிழக்கு தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜோர்தான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் அமெரிக்காவுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, எந்தெந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதோ அந்த தேசங்களையும் தேச தலைவர்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அங்கு ஒரு சமாதான சூழ்நிலை உருவாகட்டும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஏற்படும் போது அது ஒரு நாட்டுக்கல்ல, பல நாடுகளுக்கும் உலகத்துக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது ஆண்டவரே. இப்படியான பாதிப்புகள் இல்லாதபடிக்கே தேசங்கள் ஒற்றுமையாய் வாழ, சமாதானமாய் வாழத்தக்க சூழ்நிலைகளை அப்பா நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தேசங்களுக்கு சமாதானம், சபைகளுக்கு சமாதானம், குடும்பங்களிலே சமாதானம், கணவன் மனைவிக்குள் சமாதானம், சகோதர சகோதரிகளுக்குள் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே அப்பா. நீங்கள் சமாதானத்தை கட்டளை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக உலக நாடுகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, பிரபுக்களுக்காக, ஞானிகளுக்காக, அதிகாரிகளுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மத்தியிலும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுண்டு பண்ணுங்க. ஒற்றுமையோடு வாழ கர்த்தர் உதவி
செய்தருளுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் எங்கள் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜனுக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமுள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சமாதானத்தின் பிரபுவே, தேசங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக கர்த்தாவே இந்த ஐரோப்பா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா தேசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐரோப்பா தலைவர்களை அதிகாரிகளை பிரபுக்களை ஆளுகை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், இயேசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே இந்த ஐரோப்பா தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும், தலைவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஐரோப்பாவிலே வாழ்கிற எல்லா மக்களும் கிறிஸ்து இயேசுவே தெய்வம் என்று அறிந்து, இயேசுவே நீங்களே ஒரே மெய் தெய்வம் என்பதை அறிந்து உங்களை துதிக்கட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா ஐரோப்பா தலைவர்களும் அதிகாரிகளும் பிரபுக்களும் ஞானிகளும் நீதியரசர்களும் ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் ஆண்டவரே உங்களுக்கு முன்பு முழங்கால் படி இடுத்தும் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களும் யுவதிகளும் சிறியோர்களும் பெரியோர்களும் கர்த்தரை துதிக்கட்டும் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாழுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே நன்றி சொல்லுகிறோம். வாக்கு மாறாதவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. உங்களை தூத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஐரோப்பாவிலே ஆண்டவரே வாழ்கிற எல்லா தமிழ் மக்களும் ரட்சிக்கப்படட்டும். தமிழர்கள் எந்தெந்த தேசத்தில் நாடு நகரங்களில் இருந்து வந்து ஐரோப்பாவில் இருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கட்டும் துதிக்கட்டும். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லட்டும். எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பு முடங்கட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளையும் சுத்திகரிங்க. சபைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் பரிசுத்தமா ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆவியோடு உண்மையோடு சபைகள் உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிறவர்களை, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராவது பின்மாற்றமாய் போய்விடாத படிக்க, வழி தவறி போய்விடாத படிக்க, ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு கர்த்தாவே உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம். அருமை இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர். உங்களை துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உங்களை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஐரோப்பா முழுவதிலும் எழுப்புதல், ஐரோப்பா சபைகளுக்குள் எழுப்புதல், ஜனங்களுக்குள் விசுவாசிகளுக்குள் எழுப்புதல் வரட்டும். ஒவ்வொருவரும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கை வளர்த்தும் ஆண்டவர். ஒவ்வொரு விசுவாசிகளும் புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒருவராவது பின் மாற்றமாய் போய்விடாதபடி, கர்த்தரை விற்று தூரமாய் போய்விடாதபடிக்கே ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதத்திலே வந்து ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர், நீங்கள் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. நீங்க விசாரிக்கிற கர்த்தராயிருக்கிறபடியினால் ஆண்டவரே, அப்பா, எல்லா காரியங்களையும் பாதத்தில் வைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமை இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தெய்வமே ராஜாவே, எஸ்பி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை கூட்டி சேர்த்தருளுங்கள். ஆண்டவரே, ஜனங்கள் வந்து ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே.
பல பாஷைக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் வந்து எங்களோடு இணைந்து உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த மாத கடைசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நடக்கிற ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே அப்பா இந்த ஸ்தோத்திர பலிகளிலே வந்து கத்திருக்கு ஸ்தோத்திர பலியிடத்தக்கதானவர்களை தேவன் கூட்டி சேர்த்திருக்க. எந்தெந்த இடத்திலே யாரும் இல்லாத நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செல்வதற்குண்டானவர்களை கத்திருந்த உலகத்தின் பல நாடுகளிலிருந்து சபைகளில் இருந்து தேவனே நீங்கள் கூட்டி சேர்த்தருளும் படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டாதி கட்டாவே உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை நன்றி தோடு துதித்து நன்றி உள்ளத்தோடு துதித்து உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பட்டாவே உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமே அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு சபைகளிலே இருக்கிற வாலிபர்கள் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் யுவதிகளும் ஆண்டவரே சத்தியத்திலே நடக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளுங்க. ஒருவராவது வழி தப்பி போய்விடாத படிக்க ஆண்டவரே சாட்சி இல்லாமல் போய்விடாத படிக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இயேசப்பா உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஒரு வாலிப பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்கவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா குடுவுக்கும் மதுவுக்கும் பொதுவத்துக்களுக்கும் அடிமையாயிருக்கிற அநேக வாலிபர்கள் ஓரின சேர்க்கைக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையா இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை உன்னதமான வார்த்தை அல்லவா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படி
நிமிர்ந்து உங்களுடைய வார்த்தையை நிலைத்து நிற்க என் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், என் ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரையாவது சத்துரு பட்சித்து விடாத படிக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தாவீது சொல்வது போல என் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே, நீங்கள் மிகவும் பெரிய தேவன் ஆண்டவரே, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாயும் மாற்றுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோமரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க ஆண்டவர், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே ஆவிக்குரிய அக்னினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக என் தேவனே நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்ன தாவீதை போல அப்பா நாங்களும் எங்களுடைய சத்தங்களை இயேசு தெய்வமே உங்களிடத்தில் உயர்த்துகிறோம் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் தேவன் ஆண்டவரே அப்பா நாங்கள் சத்தமிடுகிறோம் அபயமிடுகிறோம், எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்டு அற்புதம் செய்வீர்கள் என்று நம்பியிருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்தின் நாட்களிலே உங்களை நாங்கள் தேடின போது ஆண்டவரே அப்பா எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த தெய்வமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், நான் தேவனின் நினைத்த போது அலறினேன் என்று. ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் சமூகத்திலே அழுது கலறி ஆண்டவரே அப்பா தேவனே தங்கள் வேதனைகளை துக்கங்களை துயரங்களை சொல்ல முடியாமல் அலறுகிறார்களோ, யாரெல்லாம் தூங்காத படிக்கு அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ ஆண்டவரே கட்டாவே எல்லாரையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல ஆண்டவர், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் இரக்கம் செய்கிற தெய்வன் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய செய்கைகள் மகத்துவமானது அற்புதமானது அதிசயமானவை, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஜனங்களுக்குள் வல்லமையான காரியங்களை செய்யத்தக்க தெய்வமும் நீங்க தான் ஆண்டவரே இயேசுவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே ராஜாவே நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், அதிசயங்களை நினைக்கிறோம், அற்புதங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே கல்வாரி நாதரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா.

நண்டே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. இரட்சகரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியத்தர்களையும் உடைய கருத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பட்டாவே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி அப்பா. எத்தனையோ ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, கஷ்டங்களோடு, வியாதிகள் சுகமடையாத படிக்கிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, டாக்டர்களாலே கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. டாக்டர்களால் சுகப்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையிலே செய்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், என்னென்னமோ வியாதிகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அன்பான ஆண்டவரே அப்பா, இந்த நோயாளிகளை எத்தனையோ பேர் வேதனையில இருக்கும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை முடித்திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் உடல் மற்றும் மன வேதனைகளை நீங்கள் அறிந்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பரிபூரண கருத்தை அவர்களுக்கு ஆண்டவரே தந்து, உங்களுடைய பரிபூரண சுகத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும், மருத்துவ வசதிகளையும் ஆண்டவரே அப்பா. இந்த செவிலியர்கள் ஆண்டவரே அப்பா, டாக்டர்ஸ்மா, நர்ஸ்மார்கள் ஆண்டவரே, சரியான மருந்துகளை கொடுக்கத்தக்க ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளுங்க. அவர்கள் எல்லாரும் விரைவில் பரிபூர்ண குணம் அடைய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, உடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர்களை ரட்சித்தருளுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று சொன்னபடி எங்கள் ஆண்டவரே நம்பிக்கையின் நங்குரமே, இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நோயா ஆண்டவரே கர்த்தாவே உடைய கரம் தொட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய காயங்களினாலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணப்படவும், ரட்சிக்கப்படவும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நினைத்த

நன்றி சொல்லுகிறோம். நன்றி செலுத்திப்படி ஆகலாம் வியாதிய திரளையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அதே போல பாதாள குழுக்கள், ஆவா குழுக்கள், வாழ்விட்டு குழுக்கள், பயங்கரவாத தீவிரவாத குழுக்கள், கொள்ளை கொஸ்டி குழுக்கள், கொலையாளிகள் ஆண்டவரே தற்கொலை

மலையாளிகள் ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொருவரும் பாதப்படியிலே வைக்கிறோம் சுவாமியே. இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபங்களை அங்கீகரிக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.

தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிருள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்த ஆண்டவரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த உலக உலகத்தை நீங்க ரட்சித்து, உலக தலைவர்களை ரட்சித்து, உலக ஆளுகை செய்கிறவர்களை ரட்சித்தருளுங்க சுவாமி. ஆண்டவரே வல்லரசு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கனடாக்காக, அமெரிக்காவுக்காக, பிரேசிலுக்காக, லண்டனுக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வல்லரசு தேசங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆளுகையின் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுமையான வல்லரசுக்கு ஆண்டவரே அப்பா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களுக்காக இராணுவம் ஆண்டவரே, இராணுவ தளபதிகள், இராணுவ பற்றாக்குறை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தின் அடிப்படையிலே சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகளாவிய செல்வாக்கு மிக்க முக்கிய நாடுகளாக திகழ்கின்ற நாடுகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாடுகள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா பொருளாதாரங்கள், இராணுவத்திலே ஆண்டவரே, தொழில்நுட்பங்கள் ஆண்டவரே, கர்த்தாவே கலாச்சாரங்கள், உலகளாவிய ஆண்டவரை ஆதிக்கத்தை கொண்டுள்ள நாடு, அந்த நாடு முழுவதும் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. சீனா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு ஆண்டவரே, கர்த்தாவே வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே ஆண்டவரே அப்பா தெய்வமாக வேகமாக முன்னேறி வருகிற நாடு. இந்த நாடு முழுவதும் இயேசுவை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே தெய்வம் என்று கூக்குரல் இட வேண்டும். எல்லா ஜாதிகளும், சீனர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், அமெரிக்கர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், ரஷ்யர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், எல்லாரையும் கத்து நினைத்து நீங்க ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வல்லரசு நாடுகளையும் கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா, கனடா தேசம் முழுவதும் பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வளர்ந்து வரும் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஆண்டவராய் இயேசுவை அறிய வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த தேசங்களில் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் பெருகிய நாளுக்கு நாள் ஜனங்கள் கிறிஸ்து அன்னிலே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்கள் எல்லாம் கட்டாவே நீங்கள் பழுக செய்து பெருக செய்ய வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஜப்பானுக்காக, சவுத் கொரியாக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பிதாவே தெய்வமே, தென்கொரியாக்காக ஜபிக்கிறோம், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாங்காக்காக ஜபிக்கிறோம், தாய்வான் தாய்லாந்துக்காக ஜபிக்கிறோம், சிங்கப்பூர் மலேசியா கோலாலம்பூருக்காக ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பீன்காக, இந்தோனேசியாக்காக ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பர்மாக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களெல்லாம் கத்தரை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கத்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும், ஆவிக்குரிய மக்கள் பெருக வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஜனங்களை சபைக்கு கூட்டி சேர்த்தருளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

ஹல்லேலூயா. அப்பா நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியிலே ஆகும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மூடப்பட்ட கதவுகளை திறக்க பண்ணட்டும் ஆண்டவரே, மூடப்பட்ட இருதயங்களை திறந்தருளுங்க, கதவுகளை திறந்தருளுங்க, உன்னை பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ரட்சித்தருளுங்க. ஒருவராவது நரகத்துக்கு போக கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமானவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில், விசா இல்லாதவர்களுக்கு விசா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, சுகவினமாய் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி ஆய்கூட செபிக்கிறோம். பலவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்கூட செபிக்கிறோம். ரவியை உடைய கரத்திலே கொடுக்கிறோம், சிகர்த்தம்பி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நேடிய ஆயுளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கட்டுகளில் இருந்து உடைய பிள்ளைகளை, ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அவருடைய மனைவிமாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவீனத்திலே தேவன் பலன் கொடுங்க, சுகவீனத்திலே சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குழந்தைகளை கற்பழிக்கிறவர்கள், பெண்களை நாசப்படுத்துகிறவர்கள், பெண்களை கொலை செய்து கற்பழித்து கொலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே காம கொடூரர்களுக்கு நல்ல தண்டனைகள், நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு எல்லா தேசத்திலும் நீதி கிடைக்க வேண்டும். ஐரோப்பாவிலே பெண்களுக்கு நீதி கிடைத்திருப்பது போல ஆசியா தேசத்து பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. ஆண்டவரே குழந்தைகள் நீதி இல்லை, குழந்தைகளை கொள்ளுகிறார்கள். குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? அவைகளை கடத்தி சென்று ஆண்டவரே நாசப்படுத்தி கொள்ளுகிறார். ஆனாலும் இவர்களுக்கு சரியான தண்டனைகள் ஒன்றும் கிடைப்பது இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நீதியுள்ள தேவ கரத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாச மோசங்கள் வீணாக மனிதர்களை கொள்ளுகிறவர்களும், பெண்களை நாசப்படுத்துகிறவர்களும், சீதன கொடுமைகளும் பிரிவினைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தெய்வமே, எங்கெல்லாம் கொடுமைகள் நடத்தப்படுகிறதோ, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வேலை ஸ்தலங்களில் எங்கெல்லாம் அநீதி இருக்கிறது, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபித்து அப்பாவின் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க, நினைத்தருளுங்க. எங்களுடைய ஜெபங்களை நினைத்தருளுங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கதறி அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்களோ
வலியினால யாரெல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்களோ, வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ, ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே குழந்தைகளுக்கு பால்மா இல்லாமல் உணவில்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த தாய்மார்கள் ஆண்டவரே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வழி இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க. நரிக்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜிப்சிஸ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தலித்தின மக்களுக்காக, திரு நங்கைகள், இன்னும் துப்புரவு தொழிலாளி, வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அந்தந்த இடங்களிலே தேவன் உயர்த்தி உயர் அடைக்கலத்தில் வையுங்க. இவர்களுக்கும் நல்ல பாடசாலைகள் கிடைக்க வேண்டும், நல்ல தொழில்கள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே இவர்களும் படித்து நல்ல, ஆண்டவரே அப்பா நல்ல போஸ்டுகளுக்கு இவர்களும் வர வேண்டும். ஆண்டவரே இவர்களையும் கத்தை நினைத்து ஆசீர்வதிங்க. நல்ல தலைவர்களை தேசங்களுக்கு கொடுத்தருளுங்க. நீதியுள்ள தலைவர்கள், நீதி செய்கிற தலைவர்கள், ஜனங்களுக்காக நீதி செய்கிற தலைவர்களை தேவன் எழுப்பி தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இலங்கையிலே பௌத்த மத பிக்குமார்கள் கடந்த அநேக மாதங்களாக ஆண்டவரே அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் செய்து வருகிறார்கள். பௌத்த நாடு, பௌத்த நாடு என்று சொல்லிக்கொண்டு பௌத்தர்கள், அதுவும் ஆண்டவரே அப்பா சுவாமி, ஆண்டவரே இந்த மத பௌத்த மத போதகர்கள் தவறும் தப்பு அநியாயமும் செய்து வருகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா தெய்வமே இயேசுவே, நீங்க நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்யுங்க. இங்கெல்லாம் சுவிசேஷத்துக்காக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கதவுகள் திறந்து கொடுங்க, இருதயங்களை திறந்து கொடுங்க. ஆண்டவரே யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அதே இடத்திலே சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படட்டும். அநேக சுவிசேஷர்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களை எழுப்பி தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிர் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். இதோ மிகுதி கால வேலைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மற்றும் ஜெபித்த ஜெபங்களை நீங்கள் கேட்டமைக்கு நன்றி, பதில் தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே நான் என்னுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன். 96 வருடங்களும் நடத்தி வந்த தேவனே, அவர்கள் சரீரத்திலே கஷ்டப்படக்கூடாது, ஆத்மாவிலும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் கூடிய சீக்கிரத்திலே சென்று என் தாயாரை காணவும். ஆண்டவரே அந்த ஆத்மா துக்கம் இல்லாமல் துயரம் இல்லாமல் சரீரம் எந்தவித கஷ்டமும் படாத படிக்கும். ஆண்டவரே அப்பா அந்த ஆத்மா உங்களுடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆண்டவரே நான் சென்று என் தாயினுடைய இடத்திலிருந்து ஜபிக்க போகிறேன். ஜபத்தை கேட்டு என் தேவன் உங்களுடைய சித்தத்தை என் தாயினுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. அதே போல எங்கெல்லாம் தாய் தப்பன்மார் இருக்கிறார்களோ, வயது சென்றவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே நான் உங்களிடத்திலே மன்றாடுகிறேன். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வீதியோரங்களிலும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர். அவர்களுக்கு எல்லாம் ஒரு வழி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தைகள் எத்தனையோ பேர், தாய் தகப்பன் பிள்ளையான உறவுகளினாலே பிறந்த குழந்தைகள், அல்லது கள்ள காதல் நிமித்தம் ஆண்டவரே, கள்ள தொடர்புகளை நிமித்த பிள்ளைகளை விட்டு விட்டு சென்றிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் என் தேவனுடைய கண்களிலே தயவும் கிருபையும் மனித தயவும் கிடைக்கட்டும். ஒரு குழந்தை கூட அனாதை என்று நிற்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என் தேவன் கிருபை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் குழந்தைகளை அடிமைப்படுத்தி வேலை வாங்குகிறார்களோ, அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் என் தேவன் நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. யாருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதோ, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு, என் ஆண்டவரே நீங்கள் நீதியுள்ள தேவன் அல்லவா,
நீதி செய்ய, நீதி செய்ய, நீதி செய்ய, நீதி செய்ய, நீதியின் வழக்கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். ஹில்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஹில்டாவின் வாழ்க்கையிலே உடைய நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் புற்று வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துகிறவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும். இதோ அப்பா உங்க கரத்திலே நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவே, உடைய கரத்திலே வைத்து எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே கட்டாவே. நாங்கள் ஜபித்த அத்தனை விண்ணப்பங்களையும் பரலோக பிதாவே, பரலோக தேவனே, உடைய பொற்பா படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொருட்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சித்துகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். உமது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் ஒளி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நிழலில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நிரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வேணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. என் கொம்மை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, உயிருள்ள வார்த்தைகளுக்காக, உன்னதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவுக்கே நன்றி. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். பின்பு வைக்கோலுக்கொப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளகாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வத்திரம் முடித்துக் கொண்டுள்ளவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினை புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத படிக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்தி என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர்